0: என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. 2026 ஆண்டின் நடுப்பகுதிக்கான நம்பியோ போக்குவரத்து குறியீட்டின்படி உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3வது இடத்தையும் ஆசியாவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளது. பொள்ளாச்சியில் வித லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்றது. முன்னாள் பாஜக தலைவர் கே அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் போதை ஒழிப்பு உள்ளிட்ட 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பில்லி பிஷப் டொரண்டோ சிட்டி ஏர்போர்ட் விரிவாக்கத்தின் திட்டம் குறித்து மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 1 கோடி பயணிகளை கையாளும் வகையில் வணிக ஜெட் விமானங்களை அதிகரிக்கும் திட்டம் காற்று மாசு மற்றும் உடல்நல பாதிப்புகளை அதிகரிக்கலாம் என எச்சரித்துள்ளனர். 2 உலகப் போரின் போது உக்ரைனிய தேசியவாதிகளால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் போலந்தர்களை நினைவு கூறும் வகையில் தேசிய நினைவிடம் அமைக்கப்படும் என்று போலந்து பிரதமர் ரொனால்ட் டக்ஸ் அறிவித்துள்ளார். சிறைகளில் உள்ள அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பையும் அரசு உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து 36 ஆண்டுகளாக தமது காணிகளை இழந்துள்ள மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி இன்று பலாலி சந்தியில் 4வது தடவையாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கும் விவகாரம் கனடா உள்ளிட்ட நோட்டோ அமைப்பு நாடுகளுக்கு முக்கிய சவாலாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் வளைகுடா பிராந்தியத்தில் பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மிக உயர்ந்த மட்டத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுரா ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு விழாக்களில் மாநில பாடல்களுக்கு முதலிடம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. டொரண்டோவில் நேற்று இடம்பெற்ற இரவு நடைபெற்ற சால்சா ஆன் சென்க்ளியர் விழாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். ஹெர்மஸ் நீரிணை மறு அறிவிப்பு வரம்பறை மூடப்பட்டுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 28 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 32 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 36 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 31 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8-9 மணி வரை உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 222.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகிய ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு வந்து 10 மந்திரிகள் இருந்தார். அந்த 10 மந்திரிகளில் ஒரு மந்திரி வந்து அரசர் எது சொன்னாலுமே செய்ய மாட்டாராம். ஆனால் தான் செய்தது போல ஒரு பாசாங்கு காட்டுவாராம், ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாராம். இது அரசருக்குன்னு தெரிந்து விட்டதாம். ஆனால் அந்த மந்திரி வந்து மிகவும் சோம்பேறியான ஒரு மந்திரியாக இருந்தார். ஒரு நாள் அந்த மந்திரிக்கு வந்து உடல்நலம் சரியில்லையா, நிறைய அதாவது காய்ச்சல், தலையடி, கை கால் உள்ளவனு பலவிதமான நோய்கள் இருந்ததாம். அது மாறவே இல்லையா. நிறைய டாக்டர் எல்லாரையும் பார்த்தும் வைத்தியர்களை பார்த்தும் அவருக்கு அந்த உடல்நிலை சரியாகவில்லையா. இதை பார்த்த அரசர் வந்து அந்த மந்திரியை கூப்பிட்டு அந்த மந்திரியிடம் ஒரு ஜாரை கொடுத்து அந்த ஜாருக்குள்ளே மருந்துகள் கொடுத்து ஒரு விடயத்தை சொன்னார். அது என்னவாக இருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-6-4-4-6-2-2-2.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: கிரண் பாய், சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: கிரேட், தேங்க்யூ.
0: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: ஐரிய போல தான் சாங்.
0: ஆமாம், இது என்ன திரைப்படம்?
1: நன்றி.
0: மதுஸ்ரீ மற்றும் ஹரிச்சரனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 8 மணி 10 நிமிடம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் நம்பி இருக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: சும்மா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கேன். எல்லாத்தையும் உங்களோட பாட்டுகள் எல்லாத்தையும்
1: கேட்டுக்கொண்டுதான். நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: அழகிய இந்த மதுரைக்கு போகாதரி.
1: அழகிய தமிழ் மகன் திரைப்படம். மற்றும் அரிச்சந்திர பாடிய பாடல். உழைக்கும் நேரம் 8:17.

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: ரகசியமார் தமிழ் HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: உங்களோட கேள்விக்கு எல்லா வழியும் யோசிச்சேன் பதில் வரையில கேள்வி கொண்டு வந்து சொல்லத்தான வேணும்.
1: விருப்பம் சொல்லலாம், விருப்பம் இல்லாடி விடலாம்.
2: நான் என்ன ரெண்டு நாள் இப்படி யோசிக்கிறேன், ரெண்டு நாள் அவர் வந்து அவற்ற மகள் தேவதை குல மகளுக்கு கிராதா கட்டித்தான் என்று சொல்லி இருப்பார். பதால வந்து அந்த சோம்போறியார் அந்த மந்திரி ஓட விளக்கிட்டார், உற்சாகமா ஓட
1: விளக்கிட்டாருங்கல்ல. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி.
1: இந்த பாடல் ரஹ்மானுடைய அர்ஜித் சிங் மற்றும் சின்மையின் குரல். அழைக்கும் இந்த நேரம் 8:55 நிமிடம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் வாணிஜன் வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் இங்க பாங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறோம்.
2: வென்கூவர்ல சரியான வெயில் இல்லாம அப்படியா?
3: நல்ல வெயில் அடிக்குது. இருந்து பாட்டு கட்டு இருக்கோம் கூட பாட்டுகள் எல்லாம்
2: நல்லது. நீங்கள் என்ன பாடல் தெரியும்?
3: மின்னலை படத்துல இருந்து அழகிய தீயே அந்த படம் கேட்போம்.
2: அழகிய தீயாமம் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி ராஜி.
2: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஷ், ராகவேந்திரா மற்றும் டிமியின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 8:31 நிமிடம்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
1: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: திருப்தி பாசல் திரைப்படத்துல இருந்து மூங்கில் பூவே.
1: மூங்கில் பூவே, ஆமாம். இந்த பாடல் வந்து ஹர்ஷ் சாதீசனுடைய சேமிப்பில் வந்த பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: நன்றி, நன்றி.
1: மூங்கில் பூவே, ஆனந்த் அரவிந்தகாசன் மற்றும் மது ஐயர் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:39.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: அவள் பூவா இல்ல புஷ்பமா, இந்த பெருங்காய டப்பால தங்க புஷ்பமா.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222 J.CA.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் வன்கோல இருந்து குணம். நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறேன். நல்ல வெயில் இருக்குது என்ன?
3: ஆமா, உங்களுக்கு நல்ல வெயில்னு தான் கேள்விப்பட்டேன். நன்றி, தொடர்பு இணைந்தமைக்கு தொடர்ந்து அலையுங்க.
4: நேரம் கிடைக்கும் போது அணைந்து கொள்ளுந்த விருப்பமா இருக்கிறது ஒரு பாட்டு, விஜய் பட பாடல் ஒன்று.
3: ஆமா, பீஸ் திரைப்படத்தில் இந்த ஒரு பாடல் கேட்டீர்கள். நன்றி
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
4: உலக வான்பரப்பு எல்லோரும் கேட்டு மாள்வோம்.
3: கண்டிப்பாக. நன்றி
4: நன்றி, வணக்கம்.
3: இந்த பாடல் பீஸ் திரைப்படத்திலிருந்து அனிருத் அவர்கள் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:50.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நிர்மலாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓம் நலமா இருக்கிறோம்.
2: என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு வந்து கேளடி கண்மணி படத்துல இருந்து கைப்பூர பொம்மையோ.
2: ஆமாம், சுசீலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, நன்றி,
2: நன்றி.

0: சீமன் தமிழேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அழகான கதைகள் நீங்களும் கொடுத்திருந்தீர்கள். கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். என்னுடைய கதை என்னவென்றால், ஒரு அழகான இடத்துக்கு ஒரு அரசர் இருந்தாராம். ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர் வந்து அந்த அரசருக்கு 10 மந்திரிகள் இருந்தாராம். அந்த 10 மந்திரிகளில் ஒரு மந்திரி வந்து அரசர் எது சொன்னாலுமே செய்ய மாட்டாராம். ஆனால் தான் செய்தது போல ஒரு பிம்பத்தை அரசருக்கு கிரியேட் பண்ணுவாராம். இது அரசருக்கும் தெரிந்து விட்டதாம். அந்த மந்திரி மிகவும் சோம்பேறியான மந்திரியாகவும் இருந்தாராம். அப்போ அந்த அரசர் அந்த மந்திரிக்கு ஒரு நாள் வந்து உடல்நலமும் சரியில்லையாம். அவருக்கு சரியான காய்ச்சல், இருமல், தலையடி, கைகால் உலை வந்து பலவித வியாதிகள் இருந்ததாம். நிறைய வைத்தியர்களை பார்த்தாராம், ஆனால் சரி வரவில்லையா. கடைசியில் ஒரு நாள் அரசர் அந்த மந்திரியை கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஜாரை கொடுத்து அந்த ஜாருக்குள்ளே கொஞ்சம் மாத்திரைகளை கொடுத்து ஒரு விடயத்தை சொன்னார் என்று கேட்டிருந்தேன். என்று சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அந்த அரசர் அந்த மந்திரிக்கு கொடுத்தது வந்து அந்த ஜாருக்குள்ள அந்த கொஞ்சம் மாத்திரைகளை கொடுத்து விட்டு சொன்னாராம், இந்த மாத்திரைகள் நீ எப்போ காலியாகுதோ அப்போதான் உனக்கு நோயும் குணமாகும் என்றாராம். ஆனால் அதற்கே ஒரு கண்டிஷனும் போட்டாராம். இந்த மாத்திரைகளை நீ வந்து உனக்கு எப்போ வேர்வை உன்னுடைய உடம்புலேருந்து எப்போ வேர்வை உனக்கு வெளிவருதோ அப்போதான் நீ மாத்திரை போட வேண்டும் சொன்னாராம். இதை கேட்டு அந்த மந்திரியும் நிறைய வேலைகள் அதற்கு பிறகுதான நிறைய வேலைகள் செய்ய தொடங்கினாராம். வேலைகள் செய்ய செய்ய அது ஒரு குளிர்காலமாக இருந்தபடியால் அவருக்கு அந்த வேர்வை வருவது குறைவாக இருந்தாலும் அவர் நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்தாராம். அப்படி செய்யும் பொழுது அவருக்கு வேர்வை வரும் பொழுது அந்த மாத்திரைகளை போட்டார். காலப்போக்கில் அது அவருக்கு அந்த மாத்திரைகள் முடியும் பொழுது அவருக்கு உடல்நலமும் தேறிவிட்டதாம். அப்போ மந்திரி அந்த அரசரிடம் வந்து சொன்னாராம், அரசரே, உங்களுடைய மாத்திரைகளுக்கு மிக்க நன்றி, எனக்கு இப்போ உடல்நலமும் சரியாகி சரியாகிவிட்டது. நீ எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கவனும் சுறுசுறுப்பாக இருந்தால் உனக்கு எந்த நோயும் பெறாது என்று சொன்னாராம். நான் உனக்கு கொடுத்தது வந்து ஒரு இனிப்பு மிட்டாய் மட்டும்தான் கொடுத்தேன் சொல்லி சிரித்தாராம். இதே போல தான் இந்த கதையில இருந்து நாமளும் என்ன தெரிஞ்சு கொள்ள வேணுமெண்டா, இந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகிக்கொண்டே போகுது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே சோம்பேறி ஆகிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் எல்லாரும் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினாதான் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய உடம்பை நீங்கள் சரிப்படுத்த முடியும். உடம்பு சரியாக இருந்தால் தான் நோய் நொடி வராது. நோய் நொடி வராமல் இருந்தால் தான் உங்களுடைய மனமும் புத்துணர்ச்சி படும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் நாங்கள் உடம்பை தான் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முதலில் உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸில் இறங்க வேணும் என்பது அந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 4168210462 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான விசாரணைகளில் கைதிகள் அதிகாரிகளை தாக்க பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதங்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் 1000-க்கும் மேற்பட்ட பொள்ளுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்திற்குள் ஊடுருவியுள்ள எல்நினோ காலநிலை மாற்றம் அக்டோபர் மாதம் வரை வெப்ப தாக்கத்தை செலுத்தும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் 38th ஆண்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் புதிய தொடக்கமாக அமையும் என்று கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கனடாவின் எரிசக்தி தென்னாட்சி திட்டம் குறித்து பிரதமர் மார்க்கானி விளக்கம் அளித்துள்ளார். ஸ்பெயின் மெட்டரோனி கடற்கரை அருகே உள்ள அல்மேரியா பகுதியில் ஏற்பட்ட பயங்கர காட்டு தீயில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இரண்டாயிரத்தி 2027 வரவு செலவு திட்டம் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 2 வாசிப்பு நவம்பர் 12 திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. 2026 நடுப்பகுதிக்கான நம்பினோ போக்குவரத்து குறியீட்டின்படி உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3 இடத்தையும் ஆசியாவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளது. பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்றது. முன்னாள் பாஜக தலைவர் கே அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் போதை ஒழிப்பு உள்ளிட்ட 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பில்லி பிஷப் டொரண்டோ சிட்டி ஏர்போர்ட் விவகாரத்தில் திட்டம் குறித்து மருத்துவர்களின் கவலை தெரிவித்துள்ளனர். ஆண்டுக்கு 1 கோடி பயணிகளை கையாளும் வகையில் வணிக ஜெட் விமானங்களை அதிகரிக்கும் திட்டம் காற்று மாசு மற்றும் உடல்நல பாதிப்புகளை அதிகரிக்கலாம் என்று எச்சரித்துள்ளனர். 2 உலக போரின் பொழுது உக்ரைனிய தேசியவாதிகளால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் போலந்தர்களை நினைவு கூறும் வகையில் தேசிய நினைவிடம் அமைக்கப்படும் என்று போலந்து பிரதமர் ரொனால்ட் டக்ஸ் தெரிவித்துள்ளார். சிறைகளில் உள்ள அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பையும் அரசு உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து 36 தமது காணிகளை இழந்துள்ள மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி இன்று பலாலி சந்தியில் 4வது தடவையாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கும் விவகாரம் கனடா உள்ளிட்ட நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு முக்கிய சவாலாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதல்களை நடத்துவதை தொடர்ந்து ஈரான் வளைகுடா பிராந்தியத்தில் பதிலடி தாக்குதல்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இலங்கையில் தேசிய பாதுகாப்பு மிக உயர்ந்த மட்டத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு கடந்த 1 மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு விழாக்களில் மாநில பாடல்களுக்கு முதலிடம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. டொரண்டோவில் நேற்று இரவு நடைபெற்ற சால்சா ஒன் சென்கிளியர் விழாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். ஹெர்மஸ் நீரிணை மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழைத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 25 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 21 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 32 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 36 °C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 31 °C காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதயராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் 11 மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. com

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம்.
2: என்ன? மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: ஒரு சிறு கவிதையின் தலைப்பு இறுதியில் அவள். இப்போது தனிமைதான், இப்போதும் தனிமைதான். இந்த முறை ஏமாற்றம் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, காயங்கள் இல்லை, துரோகங்கள் இல்லை. அவளை உடைத்தது வலிமை என்றும் அவள் கனவுகளை செதுக்க வலிமையான ஆயுதமாகின. இப்பொழுதும் தனிமைதான், இந்த முறை ஏமாற்றம் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, காயங்கள் இல்லை, துரோகங்கள் இல்லை. அவளை உடைத்த வழிகள் எல்லாம் அவள் கனவுகளை செதுக்க வலிமையான ஆயுதங்களாகின. இனியும் அவள் உடைய போவதில்லை, இனியும் அவள் உடைய போவதில்லை. உலகத்தின் பார்வையில் அவள் மாறியிருக்கலாம், உலகத்தின் பார்வையில் அவள் மாறியிருக்கலாம், அவர்களிடமிருந்து தொலைந்திருக்கலாம், அவர்களிடமிருந்து தொலைந்திருக்கலாம். ஆனால் அவளின் தனித்தீவில் அவளுக்கான உலகத்தை உருவாக்கி கொண்டாள். ஆனால் அவளின் தனித்தீவில் அவளுக்கான உலகத்தை உருவாக்கி கொண்டாள். தன்னை தேடிக்கொண்டிருந்தவள் இறுதியில் தன்னிடம் வந்து சேர்ந்தாள். தன்னை தேடிக்கொண்டிருந்தவள் இறுதியில் தன்னிடம் வந்து சேர்ந்தாள். படித்தலில் பிடித்த கவிதை

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: தமிழேஷ்டியின் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்திருக்கும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்
2: இரா. வணக்கம் பிரசோதனை.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்கள்?
2: நான் மாற்றியாளர்கள் நன்றி. முதலாவது உங்களோட கவிதை கேட்ட நல்ல அழகான வரிகள் எடுத்து அழகாக நல்ல அற்புதமாக சொன்னீங்கள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட செய்தியை நல்லா இருந்தது வாசி.

0: இதழ்விருக்கும் புன்னகையில் மௌனமொழி பேசும் மங்கியவள், விழிகளின் தேடல் வெளிநீராய் வழிய பிறர் விடிகளுக்காக தியாக கோலம் பூண்பவள், இவள் பஞ்சு போல் மென்மையானவள், இவள் மனதை பிஞ்சு போகாமல் பாதுகாக்காவிட்டால் காற்றில் பறக்கும் பஞ்சு போல் இவள் கண்ணீர் துளிகளும் சிதறிவிடும். சமூகத்தின் அச்சமற்ற பார்வைகள் என்னும் பேச்சுக்களில் சிக்கி விடுவோமோ என்ற அச்சத்தில் தன் விருப்பங்களை சொல்ல தயங்கும் மென்மையான மனங்கொண்டவள், பாதியிலே அறந்து போகும் பாச கயிறுகளை விட பாதுகாப்பாய் அவள் காக்கும் அன்பு மிக உன்னதம், தான் சுமந்து வந்த நாகரிகத்தின் நட்பண்புகளை அன்பினால் காப்பவள், தன்னால் தன் வம்சம் உயர வேண்டும் என தன் ஆசைகளை சுருக்கிக் கொண்டு தன் உணர்வுகளில் கூட ஒரு நீதி தேவதையாய் வாழ்கிறாள். கண்ணியத்தின் கண்ணாடி உடைந்துவிடக் கூடாதந்த அச்சங்கலந்த எச்சரிக்கையோடு சுற்ற முறைக்கும் சொல் அம்புகளையும் சமூகத்தின் கல்வீச்சுகளையும் புன்னகையால் ஒன்றெடுக்கும் பேராற்றல் கொண்டவள். காதல் என்பது அவளுக்கு கவர்ச்சியான கணமல்ல, வாழ்வின் விழுமியங்களை தாய்மையின் பரிவோடு கட்டி தழுவும் ஒரு பெரும் பொறுப்பு. நல்லாக தொடரும் சமூக பார்வையால் அவளோ நித்திரையிலும் கண்விழித்தே வாழ்கிறாள். பாறை போன்ற கல்வனம் கொண்டோரையும் பாசம் என்னும் மலர்பாதையால் மாற்றும் பஞ்சு போன்ற மென்மிதியம் படைத்தவளவள். கருணையும் வடிவான இவள் கண்ணீர் சிந்த கூடாது. இவள் என்றும் போற்றுதலுக்குரியவள். இவள் என்றும் எம்மிடம் தோற்க கூடாது. இவள் காணும் அனைத்து கனவுகளும் அவள் விருப்பப்படி நிறைவேற வேண்டும். ஏனெனில் பெண் என்பவள் மகாலட்சுமியின் வடிவமே. பெண்ணை மதிக்கும் இல்லத்தில் மகாலட்சுமியின் அருளாசி கிட்டிடும். ஒவ்வொரு பெண்ணையும் மதிக்கும் போது அவளின் தாய்மைக்குரிய உயர்ந்த கௌரவத்தை நாம் அளிக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணை மதிக்கும் போது அவளின் தாய்மைக்குரிய உயர்ந்த கௌரவத்தை நாம் அளிக்கிறோம். அதன்படி உலகத்தில் அனைத்து பெண்ணையும் மதிக்கும் போது என் தாயின் பெருமையும் கௌரவிக்கப்படுகிறது.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
0: நன்றி.
1: உங்களுடைய வரிகள் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய எழுதுங்கள், சொல்லுங்கள். இன்றைக்கு என் பாட தெரிவு.
0: நன்றி. இல்லை, சில பேர் இந்த பெண்களை பற்றி கொஞ்சம் குறை சொல்கிறவை, அதுக்காண்டி தான் நான் இன்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. அவள் தன் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும் பொண்ணின்று, அதற்காக தான் இந்த கவிதை. நான் வந்து நெஞ்சுக்குள் துடிக்கிற இதயத்தை என்ற பாடல்.
1: நல்லது, கேட்டு மாக்கலுங்கள். தனது சந்திப்போம்.
0: நன்றி.
1: இந்த பாடல் வந்து சுஜாதா அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:25.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: துரோகம் செய்தவர்கள், துரோகம் செய்தவர்கள் தூரத்து மனிதர்கள் அல்ல. துரோகம் செய்தவர்கள் தூரத்து மனிதர்கள் அல்ல. நம் ரகசியங்களை அழுது கொண்டே பகிர்ந்த நெருங்கிய நண்பர்கள் தான்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA credit.

பகலில் வெப்பத்தை தாங்கி வாடிப்போகும் பூக்களுக்கு தெரியும் இரவின் பனித்துளிகள். பகலின் வெப்பத்தை தாங்கி வாடிப்போகும் பூக்களுக்கு தெரியும் இரவின் பனித்துளிகள் தன் காயங்களுக்கு மறந்திட வரும் என்று. இரவின் பனித்துளிகள் தன் காயங்களுக்கு மறந்திட வரும் என்று. இங்கு எதுவும் நிரந்தரமல்ல துயரங்கள், இங்கு எதுவும் நிரந்தரமற்ற துயரங்கள்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: அவளை பார்த்தால் இதயம் அவளை பார்த்து பல்லளிக்கும், அவள் பார்க்காம்விட்டால் அவனை பார்த்து பல்லை கடிக்கும், அவள் கைக்குட்டையில் அவன் குள்ளமாக மாறிவிட ஆசை, அவளின் அன்பை மறைத்து வைத்திருக்கும் போது அதை எடுத்து அவள் கைக்குட்டைக்குள் திணித்துவிட விருப்பம், அவள் சில வேளைகளில் நெருப்பாக பார்க்கும் போது சூரியனே தேவையில்லை என்று தோன்றும், அவள் சூடாக பார்க்கும் போது காஃபி குடிக்க தோன்றும், புலிகளில் தோன்றும் அவள் உருவம் அவன் பருவத்தை வதைக்கும், அவள் நகைக்கும் புன்சிரிப்பு ஆளை பிடித்து விழுங்குவது போல இருக்கும், அந்த காந்த விழிகள் இதயத்தில் பக்கென்று காந்தம் போல ஒட்டி கொள்ளும், நெஞ்சை தட்டி செல்லும் அவள் நினைவுகள் காதலை திறக்க அடி எங்கே சாவி என்று எங்கே என்று கேட்க தூண்டும், அவள் கேட்கும் போது கேட்காதது போல் செல்லும் போது இதயம் நொறுங்குவது போல ஒரு சத்தம் கேட்கும், அது அவள் செவிகளுக்கு கேட்குமா இல்லை மௌன கீதங்களா?
2: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. அழகான, நிஜமாக அழகான வரிகள், வாழ்த்துக்கள். ஆனா முக்கியமாக கைக்குட்டை வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
3: அச்சச்ச புன்னகை. அந்த பாடல்
2: அச்சச்ச புன்னகை. ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து உதித் நாராயணன் மற்றும் கவிதா கிருஷ்ணன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:55.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி. சரி,
1: வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
2: நல்லவாக இருக்கிறேன். கடைசி வருஷத்துல ஏறிட்டேனா?
1: பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்க.
2: என் காதலே, என் கடந்த கால குப்பை மட்டில் நான் தொலைத்த குண்டுமணியே, நீ என் கனவு காப்பகத்தில் கவனமாக இருக்கிறாய். என் கடந்த கால குப்பை மட்டில் நான் தொலைத்த குண்டுமணியே, நீ என் கனவு காப்பகத்தில் கவனமாக இருக்கிறாய். தொலைத்த இடத்தில் உன்னை தேடி தேடி நான் தொலைந்தல்லவா போகிறேன். கனவில் நீ காத்திருப்பதால் கரைந்து போகிறேன். காலம் முன்னே காத்திருந்தால் மீண்டும் நான் காதல் கொள்ளுவேன். நன்றி.
1: ஆஹா, வாழ்த்துக்கள். உங்களுடைய வரிகள் நிஜமாகவே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் பார்ப்பேன், அவ்வளவு அற்புதமான வரிகள் நிறைந்த ஒரு கவிதையாக இருக்கும். வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
1: சொல்லுங்கள், உங்களுடைய பாடல் தெரிவு.
2: எனக்கு ஜானி படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடின காட்டில் நின்ற வீதம் காணாதவனை தேடுது அந்த பாடல்.
1: நல்ல ஒரு பாடலும் கேட்டுமா கிளைங்கள். நன்றி
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4644 4462 222.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: சிஎம்ஓ தமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது அங்காடித்திரை திரைப்படத்திலிருந்து உன் பெயர் சொல்லும் பொழுது என்ற பாடல். இரண்டாவது தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா என்ற பாடல். மூன்றாவது நீ தொடும் போது திரைப்படத்திலிருந்து பண்பாடும் தாமரையே வாவா என்ற பாடல். நான்காவது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதலினும் கவிதை சொல்லடி என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கமேனமா என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது அங்காடித்திரை திரைப்படத்திலிருந்து உன் பெயர் சொல்லும் போது என்ற பாடல். இரண்டாவது தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா என்ற பாடல். மூன்றாவது நீ தொடும் போது திரைப்படத்திலிருந்து பண்பாடும் தாமரையே வாவா என்ற பாடல். மற்றும் நான்காவது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதலினும் கவிதை சொல்லடி என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கமேனமா என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166 4462 22.

0: இதயரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் காசி. நல்லா வணக்கம் ராஜி.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ நல்லா இருக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: சொல்லுங்க.
1: எப்படி இருந்தாலும் அஞ்சு பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு முதல்ல கொண்டு வரது ஒன்றுதானே என்ன?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: எனக்கு பிடிச்சது ரெண்டு, இரண்டு, நாலு, ஐந்து.
2: முதலாவது
0: வந்து அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து உன் பெயர் சொல்லும் பொழுது, இரண்டாவது தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, மூன்றாவது நீ தொடும் போது திரைப்படத்திலிருந்து பண்பாடும் தாமரையே வாவா, மற்றும் நான்காவது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதலினம் கவிதை சொல்லடி, மற்றும் ஐந்தாவது காலமில்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கமேனடி என்ற பாடல்.
2: ஒன்று, நான்கு, ஐந்து, இரண்டு, மூன்று.
0: நன்றி
2: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
4: நன்றி
0: நன்றி
4: அம்மா.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
5: எனக்கு வந்து இரண்டு, நான்கு, மூன்று,
0: மூன்று,
5: ஐந்து, ஐந்து,
0: ஐந்து. நன்றி
5: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். என்ன என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்களா? சொல்லுங்க.
5: ஒன்று
0: மற்றும்
5: உன்
0: பெயர் சொல்லும் பொழுது சொல்லிட்டீங்க முதலாவது, மற்ற ரெண்டாவது சொல்லிட்டீங்க, இன்னும் உண்டு. ஓகே நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது வந்து அங்காடி திரை திரைப்படத்திலிருந்து உன் பெயர் சொல்லும் பொழுது, இரண்டாவது தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, மூன்றாவது நீ தொடும் போது திரைப்படத்திலிருந்து பண்பாடும் தாமரையே வாவா, மற்றும் நான்காவது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதலினம் கவிதை சொல்லடி என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது காலமில்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கமேனடி என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் கரியூர் தான் கேட்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: 3-4-2-2
0: நன்றி.
3: நன்றி.
0: ஆமாம், 5 திரைப்படங்கள். முதலாவது அங்காடி திரை திரைப்படத்திலிருந்து உன் பெயர் சொல்லும் போது, இரண்டாவது தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா என்ற பாடல், மூன்றாவது நீ தொடும் போது திரைப்படத்திலிருந்து பண்பாடும் தாமரையே வாவா என்ற பாடல், நான்காவது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவை வெண்ணிலவை வெக்க மேனடி என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் ஜானகியின் குரல்,

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது அங்காடி திரை திரைப்படத்தில் இருந்து உன் பெயர் சொல்லும் பொழுது என்ற பாடல். இரண்டாவது தாலாட்டு பாடவா திரைப்படத்தில் இருந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா என்ற பாடல். மூன்றாவது நீ தொடும் போது திரைப்படத்தில் இருந்து பண்பாடும் தாமரையே வாவா என்ற பாடல். மற்றும் நான்காவது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்தில் இருந்து கண்ணம்மா காதலினும் கவிதை சொல்லடி என்ற பாடல். ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்தில் இருந்து வெண்ணிலவி வெண்ணிலவி வெட்கமேனடி என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166-4462-22. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம்.
1: சொல்லுங்கள்.
3: எனக்கு 415.
1: 415. நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166-4462-22. அதாவது முதலாவது வங்காடி திரை திரைப்படத்தில் இருந்து உன் பெயர் சொல்லும் பொழுது, இரண்டாவது தாலாட்டு பாடவா திரைப்படத்தில் இருந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா என்ற பாடல், மூன்றாவது நீ தொடும் போது என்ற திரைப்படத்தில் இருந்து பண்பாடும் தாமரையே வாவா என்ற பாடல், நான்காவது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்தில் இருந்து கண்ணம்மா காதலினும் கவிதை சொல்லடி என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்தில் இருந்து வெண்ணிலவி வெண்ணிலவி வெட்கமேனடி என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்க தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22.

0: இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பெங்களூர்ல குணம்.
0: வணக்கம் குணம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். எந்த தெரிவு வந்து 2, 1, 4
0: 2, 1 மற்றும் 4. நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: எல்லா திரைப்படங்களும் பார்த்தீர்களா?
1: படங்களும் பார்த்திருக்கிறோம். இந்த பாட்டு நல்ல பாட்டு.
0: நன்றி
1: நன்றி.
0: சிறப்பிக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசி 4 6 4 4 6 2 2 2.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில் வலைக்கு மணி நேரம் 10:33.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் இதிராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் இளையராஜா மற்றும் ஜானகியின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:39.

0: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200, 905-667-7200,

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் நிதியராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அரண்மொழி மற்றும் ஜானகியின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:45.
2: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன்?

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மார்க்கெட் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மார்க்கெட் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மார்க்கெட் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மார்க்கெட்டை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

அப்பளைக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சீமாற்றம் அலேசியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமா கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய முடிகள் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: Modul HD, Double HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்,

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222-416-700-2222-j.ca.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின்.

தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 5221775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ਪਤਾ ਕਸਕ ਚ ਮਨਸ ਗੋਲਡ ਮਾ।

0: Halo.
1: Hai. Kamu ada di sini ya? Ada di sini ya, Pak.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661-4661-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் வாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067-667-2.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: Jeeva Jewelers. 22 karat orugram nagaiku 100 la irundhu 150 dollar varaiyum. 22 karat oru pavun nagai adagukku 1000 la irundhu 1200 dollar vara kudikkanum. Vatti verum 1.5% Dubai, Singapore 22 karat thanga nagaila neengal anga mali vilayile vaangalam. Poliya pudhiya thanga nagaila athi vilayile vikkalam enna. Middlefield and Finch GTA Square Mall, Jeeva Jewelers. 416-834-2266. Jeeva Jewelers.
0: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 416-268-0155.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
1: ஏசியா கோல்ட் இங்க்.
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-903-9999.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

Ande, Tony.

0: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மீண்டும் உங்கள் எல்லாரையும் வந்து இந்த 13ஆம் தேதி காலையில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் நிகழ்ச்சி. இதில் நீங்கள் பங்கு பெற என்ன செய்யணும்? ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், ஃபோன் எடுத்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணணும். 416-644-6222 அப்படின்ற இந்த நம்பர் கால் பண்ணி என்னோட பேசலாம். இன்னைக்கு சிறப்பான ஒரு தலைப்போடு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு உங்கள் எல்லாரும் கேட்குறது மாதிரி நான் வந்து முதல்ல என்னுடைய வீக்கெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை அந்த பேய்க்கதை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு அன்னைக்கு வந்து சிறப்பான மேட்சுகள், ரெண்டு பெரிய மேட்சை நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த மேட்ச். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே வந்து அர்ஜென்டினா வந்து கப்பை தூக்குனது, அந்த வின் பண்ணது அப்படின்றதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தது. வீக்கெண்ட் வந்து பயங்கர ப்ரொடக்டிவாக இருந்தது. பேக் டு பேக் ஈவெண்ட்ஸு, ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வந்துச்சு எல்லாம் காலையில். மார்னிங் ஈவெண்ட்டு, ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலையில் என்னென்னலாம் வந்து பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த வீக்கெண்ட் மட்டும் 14 கதைகள் படித்தேன். 14 ஸ்டோரிஸ் ரொம்ப ப்ரொடக்டிவாக. எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருந்த விஷயம் என்னென்னா, மனைவி அப்புறம் என்னுடைய மச்சான் ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து பசங்களை கூட்டிகிட்டு பார்க் போகிறேன், அங்கே போகிறேன்னு இது நிறைய பிளான் பண்ணி ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் அங்கே எங்கேயோ கேம் சென்டர்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிலாம் அவங்க போயிட்டாங்க. தயவுசெய்து தாராளமாக போங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிட்டு அப்படியே உட்காந்து நான் வந்து பல நாளாக பெண்டிங்காக இருந்த கதைகள் சிலது இருக்குது. ஜெயமோகன் கதைகள், ஜெயகாந்தன் கதைகள், அப்புறம் ஜெஃப்ரி ஆர்ச்சரோட ஒரு புக்கு வாங்கி ரொம்ப வருஷமாக அப்படி பெண்டிங்கில் இருந்த புக்கு, அதெல்லாத்தையும் வந்து இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சமாவது படிக்க ஆரம்பின்னு சொல்லிட்டு அப்படியே படித்து மூழ்கி உள்ளே போய் லஞ்சே சாப்பிட மறந்து 7 மணி வரைக்கும் கரெக்டாக வந்து ஒரு 10:30 மணிக்கு உட்காந்துருப்பேன். 10:30 மணிலிருந்து நேற்று 10:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான்ஸ்டாப் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கதையில் மூழ்க ஆரம்பித்தது தான் தெரியும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிப்பியான ஒரு போதை. அந்த கதைகளை வந்து நீங்கள் யூஸ்வலாக கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு புக்கை படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கதையை படிப்போம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும், சரி வேறு ஏதாவது பண்ணலாமேன்னு தோணும், திருப்பி வேறு ஏதாவது பண்ணுவோம், ஃபோனை நோண்டுவோம். இதெல்லாமே வந்து நானும் பண்ணுவேன். உருப்படியாக ஒரு கதையை முழுசாக வந்து படிக்கிறதுக்குள்ளார 10,000 டிஸ்டர்பன்ஸ் வரும். நடுவில் போவோம் வருவோம், 2 பக்கமாக 3 பக்கமாக ஒரு குறிப்பு ஒரு 10 பக்கம் படித்ததுக்கப்புறம் அப்படி எடுத்து ஃபோனை நோட்டுவோம், இல்லை யாராவது கால் பண்ணுவாங்க, இல்லை லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஜார் நிறைய வந்து ஃபஸ்ட்டு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வச்சுட்டு அப்படியே அப்படியே உட்காந்து சும்மா இதே மாதிரி தான் பிரேக், எப்படியும் வந்து முழுசாக படிக்க மாட்டோம், ஒரு 1 ஹவர் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து ஆரம்பிச்சிது. ஆரம்பித்தது தான் அது வந்து எப்பயுமே முதல் கதை வந்து சுவாரஸ்யமாக அமைஞ்சுது அப்படின்னா அடுத்தது வந்து இன்னும் சுவாரஸ்யமாக ஆனால் கேட்கும் பத்தாது. முதல் கதையை வந்து பயங்கர சூப்பராக படிச்சிட்டிங்க, சூப்பர் கதையை படித்து முடிச்சிட்டா அதோட எக்ஸைட்டிங்காக இன்னொரு கதை இருக்குமா, அதோட எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும், அப்படியே படிச்சுட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற கதை வந்து கொஞ்சம் சப்பையாக மொக்கையாக போரிங்காக இருந்தது அப்படின்னா அவர் இன்ட்ரெஸ்டிங் போயிடும், அட என்ன இதை போய் இதுக்காக நம்ம இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடும். ஆனால் எப்பயுமே ஒரு பேக் ஸ்டோரியோடு நீங்கள் ஒரு கதையை படிக்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ என்கிட்ட நிறைய கதைகள் கண்டென்ட் இருக்குது. விட்டா என்ன விட்டா டெய்லியுமே கதை சொல்லுவேன். ஆனால் எப்பயுமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல. வெள்ளிக்கிழமை மட்டும் சொல்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரிஸ் நான் படித்ததில் வேறு வேறு ஜானர்லேயும் வந்து கொடுக்கணுன்றதுக்காகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். இன்றைக்கும் சிறப்பான தலைப்புகள் காத்திருக்குது. ஜாலியாக பேசிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. இன்றைக்கி மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். நேர்கள் கால் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு கொடுங்க. நிறைய நேர்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, புது நேர்கள் நீங்க கால் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க.
1: டெங்கு நோய் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பில் உள்ள கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் விடயங்களில் இணைந்து செயற்பட கொழும்பில் 6 அரசியல் கட்சிகளுக்கிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் பொழுதே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க இணையத்தில் விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் பெற்றோரின் SIR விவரங்களை சமர்ப்பிக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையகம் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. குதிரை பேரம் குற்றச்சாட்டு தொடர்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் அருளேகரை சந்தித்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மனு வழங்கியிருக்கின்றார். சோல்ஸ்டி மேரி நகரமன்றம் 250 மில்லியன் டாலர் மதிப்பிலான சோல்ஸ்டி மேரி துறைமுக மேம்பாட்டுத் திட்டத்திற்கு 15 மில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்வது குறித்து இந்த வாரம் வாக்களிக்க உள்ளது. குளியலறைகள் மற்றும் படுக்கை அறைகளில் சிறிய கேமராக்களை வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கண்டுபிடித்ததைத் தொடர்ந்து ஒரு வீட்டு உரிமையாளர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 41 வயதான அந்த நபருக்கு டொரண்டோ மற்றும் வான்குவரில் வேறு வாடகை வீடுகள் இருப்பதாகவும் அவர் கொரிய பெண்களை குறிவைப்பதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜோர்தான், பாரேன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். வடகொரியா தென்கொரியா நாடுகளின் கடல் எல்லைக்கு அருகே காணாமல் போன மாலுமியின் உடலை கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் இருந்து மீட்டதாக தென்கொரிய கடற்படை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு செங்கரடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தளவாய் புதிய வீட்டுத் திட்ட மக்கள் தமது கிராமத்திற்கான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் இம்மாதத்தின் முதல் 12 நாட்களில் மட்டும் 13,292 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மற்றும் உஸ்பெஸ்கிஸ்தான் நாடுகளுக்கிடையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவில் முக்கிய மைல்கல்லாக அமைந்த இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தஷ்காண்ட் நகரில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தின் மீரிகமவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுநீரக கல் அகற்றும் சிகிச்சை மையம் நேற்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தலைமையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நுவரேலியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விவசாயத்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்த உள்ளூர் விவசாயிகளின் குரல் அமைப்பு விவசாயத்துறையில் ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் கொண்டதாக தாங்கள் நம்பும் ஜனாதிபதி நேரடியாக விவசாய அமைச்சை பொறுப்பேற்க வேண்டுமென்று மரியாதையுடன் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை பார்த்து தூர்ந்து போன சக்தி என கூறுவது சரியான விடயமா என்றும் முதலமைச்சர் பொறுப்பில் உள்ள விஜய் தார்மீகமாக பேச வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கின்றார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்கள் உட்பட 13 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கட்டார் நாட்டின் தந்தை என போற்றப்படும் அமீர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல் தானி நேற்று காலமானதை அடுத்து இந்தியாவில் இன்று ஒருநாள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அரசு நிகழ்ச்சிகளும் இடம்பெறாது என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. பிரதமர் மாக்கானி செனட் சபைக்கு 4 புதிய செனட்டர்களை நியமித்திருக்கின்றார். அவர்களில் பிரதமரின் முதன்மை செயலாளர் டாம் ஃபிட்ஃபீல்ட் மற்றும் கன்சர்வேடிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் மாடல் ஆகியோரும் அடங்குகின்றார்கள். இவர்கள் இருவரும் கியூபெக் மாகாணத்தின் இடங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். நிகழ்விடங்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட ஒலிக்கட்டுப்பாடுகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஸ்டாம்ஃபீட் நிகழ்வின் போது 275 ஒலி முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கல்கரி நகரம் தெரிவித்துள்ளது. மேலும் நகர அதிகாரிகள் ஒலி அளவுகளை கண்காணித்து அனுமதி வரம்புகளை மீறியதற்காக ஒருவருக்கு அபராதம் விதித்திருக்கின்றனர். கனேடிய குடும்பங்களின் செலவீனம் 2026 முதல் காலாண்டில் சுமார் 2% அதிகரித்துள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் சீனாவின் விரிவான கடல்சார் உரிமை கோரிக்கைகளை நிராகரித்த 2016 தீர்ப்பாய முடிவு மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் வகையில் மற்றைய 13 நாடுகளோடு இணைந்து ஜப்பான் செயல்பட்டதைத் தொடர்ந்து அந்த நாட்டு தூதரை சீனா வரவழைத்திருக்கின்றது. அமெரிக்காவின் 2027 தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டத்தில் புதிய விதிமுறையொன்று சேர்க்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை கணிசமாக விரிவுபடுத்த தயாராகி வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஜோர்தானில் உள்ள பிரின்ஸ் ஹசன் விமான தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது. யுக்ரைனுக்கு சுமார் 103 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தின் கீழ் 50,000 தாக்குதல் ட்ரோன்களை வழங்குவதற்கு ஜெர்மனி நிதியுதவி வழங்கியிருக்கின்றது. ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மேற்கத்திய அரசாங்கம் ஒன்று யுக்ரைனுக்காக மேற்கொண்ட மிகப்பெரிய ட்ரோன் கொள்முதல் ஆணைகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேரம் சரியாக 9:11 ஆகுது. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ வந்து நல்லா தான் ஆரம்பிக்குது, ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. தற்போதைய வானிலை வந்து 21°C இருக்குது, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 22. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ஏறி ஏறி ஏறி 36°C ஃபீல்ஸ் லைக் 36 வரைக்கும் இன்றைக்கி போகுது. இன்றைக்கும் சரியான வெயில் தான். மறுபடியும் சொல்கிறதா, 3 கண்டினியூஸாக செம வெயில் அடிக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய செடிகள் கொடிகள்லாம் வந்து ரொம்ப பரிதாபமாக வாடி போய் கிடக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சாரி, 38°C போகுது, ஃபீல்ஸ் லைக் 38. நீங்கள் வந்து எப்பயுமே அந்த டிகிரி அவங்க ஒன்று போடுறது, அதுக்கப்புறம் ஃபீல்ஸ் லைக் போடுவாங்களே, என்றைக்குமே நான் அந்த ஃபீல்ஸ் லைக் மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். 30 டிகிரி அப்படின்னு போடுவாங்க, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 38 அப்படின்போது அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் வின்டர்லேயும் இவங்க வந்து வெறும் வந்து -10° போடுவாங்க, ஆனால் ஃபீல்ஸ் லைக் -24 போடுவாங்க. அந்த 24 தான் நீங்கள் வந்து உங்களுடைய அவுட்ஃபிட்டை வந்து பிளான் பண்ணி போட்டுட்டு போகணும். நீங்கள் வந்து -10 தானே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்பயுமே வந்து வின்டரில் 3 வச்சுருப்பீங்களே, கொஞ்சம் ஃப்ளீ ஜாக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு வெறும் இந்த டக் ஃபெதர்லாம் ஃபில் பண்ண ஒன்று சாதாரண ஒன்று இருக்கும், இன்னொன்று ஹெவியாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஃபீல்ஸ் லைக் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அவுட்ஃபிட்டும் போடுவீங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். இன்றைக்கி மழையும் கிடையாது, அதனால் செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறீங்கன்ற சொல்லிட்டு, எப்படி நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல தருணங்கள் நடக்குதோ, அதே மாதிரி சில ரொம்ப வலியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களும் நடக்கிறது உண்டு. இந்த இந்த மாதம் மட்டுமே வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ண, நம்ம வந்து லெஜெண்ட்ஸாக பார்த்த பல பேர் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரியான அதிர்ச்சி ஊட்டும் செய்தி தான் வந்து ஜானகி அம்மாவுடைய இறப்பு. இதனால் டாலரேட்டே பண்ண முடியல. என்னென்னா, நமக்கு பிடிச்ச ஆட்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து இப்படி ஏன் கடவுள் ஒரே டைமில் இப்படி கூப்பிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்க காரில் போகிறப்ப இந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் காரில் ஜானகிம்மாவோட பிளேலிஸ்ட்டை மட்டுமே கேட்டுட்டு போயிருந்தேன். என்ன அறியாமல் வந்து அப்படியே கண்ணிலிருந்து தண்ணி அப்படியே குடுகுடுன்னு ஓடுது. சில பேர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இல்லை அப்படின்னாலும், யாரோ ஒரு செலிபிரிட்டியோ இல்லை யாரோ ஒரு ஸ்டார் தான், இல்லை அவர் ஒரு பர்சனாலிட்டி, ஆனால் நம்ம குடும்பத்திலே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க இல்லாமல் போனால் எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு வலியை என்னால் உணர முடிஞ்சது. ஏன்னா காரணம், அவங்களுடைய பாடலை கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நமக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய தருணங்களெல்லாம் ரொம்ப சூதிங்காக இருந்த பாடல்களை கொடுத்த அவங்க இல்லை நம்ம கூட. ஸோ முதல் விஷயமாக வந்து ஜானகி அம்மாவுடைய இறப்புக்கு அஞ்சலி தெரிவிக்கிற மாதிரி ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜானகி அம்மா மறைந்தாலும் நம்முடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாடல்.

0: இந்த பாட்டை கேட்ட உடனே உங்களையே அறியாமல் அப்படியே கண்ணில் லைட்டாக தண்ணி தேங்கி நின்னது அப்படின்னா வெல்கம் டு த கிளப். அதுதான் எனக்கும் எப்போ கேட்டாலும் சரி இவங்களுக்குனே எழுதின பாட்டு மாதிரி மாறிடுச்சு. அதுவும் கடைசி வரிகள் நான் இல்லைனாலும் என்னுடைய பாடல் வரிகள் என்றைக்குமே உங்கள் காதில் கேட்கும் அப்படின்னு சொல்கிற வரி வந்து ஹெவியாக இருந்ததில்ல. இந்த அளவுக்கு ஹெவியாக ஒரு நாள் ஆரம்பிக்கக்கூடாது தான், பட் என்ன பண்ணுறது, சில லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சா ஐயோ அவங்க இல்லையேன்னு வருத்தப்படுறதா இல்லை, ஆனால் நமக்காக இவ்வளோ படைப்புகளை விட்டுட்டு போயிருக்காங்களே சந்தோஷப்படுறதான்னு தெரியாது. எஸ்பிபி காலமானப்போ இதே மாதிரி தான் இருந்தது. ஒரு வாரம் வந்து அது வந்து ஏதோ மைண்டில் வந்துகிட்டே இருந்தது, ஜீர்ணிக்கவே முடியல. ஐயோ அவர் இல்லையா, நிஜமாவே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு மூணு தடவையாவது அவர் பாட்டு கேட்போம். அவர் குரலில் கேட்காம ஒரு தமிழ் மக்களும் வந்து ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது. அத்தனை பாடல் பாடியிருக்காரு. ப்ளஸ் அவருடைய பாட்டை கேட்கும்போது ஏற்படுற உணர்வுகள் பயங்கரம். அதனாலேயே வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருந்தோம். இதே மாதிரி தான் இந்த ஜானகி அம்மோட பாட்டும். மேபி எனக்கு வந்து ரொம்ப ஆசையோ பாசமோ ஒருத்தர் மேலே வச்சுட்டா அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஜானகி அம்மோட பாடல்கள். ஒரு லெஜெண்டரி சிங்கர், அவரை பற்றி தான் இன்றைக்கி இன்றும் கலக்கலில் வந்து அவங்கள பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க என்னென்ன பாடல் பாடினாங்க, இல்லை அவங்க எப்படி அவங்களுடைய கரியர் இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். தலைப்பும் அதுதான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னெல்லாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்கிறத பார்த்துருவோம். ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டராக எடுத்துகிட்டு போவோம் ஷோவை. நம்ம ஷோவே ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் இன்றைக்கி என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முக்கியமான ஒரு நபருடைய நாள் மலாலா டேன்றதே செலிப்ரேட் பண்ணுறாங்க. மலாலா யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். த மோஸ்ட் யங்கஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னர்னு சொல்ல முடியாது, நோபல் பிரைஸ் லாரியேட்னு சொல்லணும். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து குண்டடி பட்டாலும் அவங்க வந்து எப்படி இந்த உங்களுக்கு மலாலாவோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் சொல்கிறேன். இவங்க 17 வயசில் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, அதுவும் நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வலியுறுத்தின ஒரு பெண்மணி. ஒரு பாகிஸ்தானியாக இருந்தாலும் இவங்க வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகள் முக்கியமாக பெண்களுடைய எஜுகேஷனுக்காக போராடினது அருமை. அங்கே வந்து முன்ன இந்த பாகிஸ்தானில் வந்து ஒரு செட் ஆஃப் மிலிட்டன்ஸ் குழந்தைகளை வந்து முக்கியமாக பெண்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதை போராட்டத்தின் மூலியமாக வந்து அதை உடச்சி தகர்த்தெறிஞ்ச ஒரு அருமையான பெண். 17 வயசில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பொண்ணு இருக்க முடியுமான்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஷீ இஸ் அ ரோல் மாடல் ஃபார் மெனி. நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது மலாலா பற்றி ஒரு ட்ராமாவே போட்டோம். அது மூலமாக நம்ம ஊரில் வந்து என்ன நான் போட்டப்ப அதில் என்ன கொடுமையான விஷயம் நடந்தது அப்படின்னா, ஏன்ப்பா நம்ம ஊரில் வந்து எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் நல்ல நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க, ஒரு பாகிஸ்தானி பொண்ணை பற்றி தான் நீ வந்து நம்ம ஊரில் வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இன்னையே வந்து ஒரு பாகிஸ்தானி பொண்ணை வந்து இவ்வளோ தூக்கி வச்சு ஒரு ட்ராமா பண்ணுறேன். நம்ம ஊரில் வந்து எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்காங்க, தமிழ்நாடோ இந்தியாவோ இருக்கிற ஒரு ஆளை வந்து பேசலாமே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார் எங்கே எந்த மொழியில் இருந்தாலும் வந்து அவங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை சொல்கிறது தான், அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஒரு மாணவனுக்கு வந்து தெரியணுமே தவிர, அவங்க எந்த ஜாதி எந்த ஊர் எந்த மதம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை ஒரு பேரண்ட்டுக்கே வந்து நான் வலியுறுத்த வேண்டியதாக இருந்தது. அத்தனைக்கும் அந்த பேரண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நல்லா படித்து பிஹெச்டிலாம் முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன என்கிட்ட இந்த கேள்வி கேட்டப்ப எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு. ஆஹா என்னடா அது, படித்தவங்க தான் வந்து இப்படி யோசிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டது. மலாலாவை பற்றியும் நான் வந்து என்றும் கலக்கல்ல உங்களுக்காக சில கண்டென்ட்லாம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்ன ஜாலியான டாபிக் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைடே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாருக்கும் வந்து இப்போ உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். காமெடி என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஃப்ரான்ஸ்லேயே கண்டுபிடிக்கல, ஃப்ரெஞ்ச் ஆளுக்களால் கண்டுபிடிக்கவே படலை. அது வந்து ஒரு அமெரிக்கன் இன்வென்ஷன் தான். ஆனால் அதுக்கு ஏன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு பேர் வச்சாங்கன்றதுக்கான ஹிஸ்ட்ரியும் இருக்குது, அது பண்ணியான ஹிஸ்ட்ரி, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிற விஷயம் வந்து ஜானகி அம்மாவை பற்றி தான். ஜானகி அம்மாவோட இறப்பு இல்லை, ஜானகி அம்மாவுடைய படைப்புக்கான செலிப்ரேஷன் இது. நீங்கள் வந்து ஜானகி அம்மாவோட பாடல்கள்லேயே வந்து உங்களுக்கு மனதை வருடிய பாடல்கள், அவங்கள பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம் எதாக இருந்தால் அதை சொல்லிவிட்டு ஜானகி அம்மாவோட பாடல்களை கேட்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் சில்டாக ஜாலியான தலைப்பாக பேசணும் அப்படின்னா பிக்னிக் போகிறது இப்போ வழக்கம் இல்லையா. யூஸ்வலாக வந்து சம்மர் வந்துட்டாலே வந்து இந்த ஒரு 4-5 மாதம் தான் பார்க்கு பீச்சு அப்படின்னு சொல்லி சுத்த முடியும். பார்க்குக்கு போகிறப்ப பிக்னிக் ரீசெண்டாக எல்லாம் பாபிக்யூஸ் வேறு எங்கே பார்த்தாலும் இப்போ லாஸ்ட்டு 3 நாளாக வெளியில் நாயை கூட்டிகிட்டு வாக்கிங்க்கு வந்தாலே டாக் வாக்கில் நம்ம ஆள் வந்து அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சுற்றி சுற்றி மோந்து பார்த்துட்டே இருக்கான். டேய் சுவிட்சா போடா கக்கா போடான்னா அவன் வந்து நடக்கவே மாட்டான். என் வீட்டில் ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது, சிம்பான்னு பேர். அவனை வந்து கூட்டிட்டு ரெகுலராக வாக்கிங் போவோம்ல, போனால் அது வந்து புல்லை மூந்து பார்க்கும், அதுக்கப்புறம் சுசு பண்ணிட்டு வந்துடும். அப்படியே காற்று ஃபுல்லாக பார்பிக்யூ வாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மூந்து பார்த்துட்டு அவன் எதுவுமே பண்ணாமல் பார்பிக்யூ எங்கே போடுறாங்கன்ற தேடி அந்த வீட்டுக்குள்ளார போகிறான். சரி நம்ம பையன் நம்மள மாதிரி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் பார்பிக்யூ வாசம் எங்கே பார்த்தாலும் வெளியில் வந்தால் ஆஹா எங்கேயோ வந்து பார்பிக்யூ போடுறாங்க நம்மளும் போடுறோன்னு சொல்லிட்டு இத்தனைக்கு பார்பிக்யூ செட்டப்லாம் பக்காவாக வீட்டில் கேஸெல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு, ஆனால் போடுறதுக்கு தான் நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி அது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. இந்த வாரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் பயங்கரமான பார்பிக்யூ பெரியர் அப்படின்னா அதை பற்றியும் பேசலாம். இன்றைக்கி வந்து பார்பிக்யூ டே அப்படின்றதும் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பார்பிக்யூ, இதெல்லாம் வந்து எண்ணெயில் போடுற விஷயங்கள். இது தவிர வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹோம்மேட் பியர் டே அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டிலேயே வந்து காய்ச்சக்கூடிய ஆளா அப்படின்னா அந்தளவுக்கு காய்ச்சற அளவுக்கு நம்ம வந்து பிரியால் கிடையாதுல்ல, அதனால் அது விட்டுருவோம். இது தவிர நீங்கள் வந்து உங்களுடைய ஜானகி அம்மாவோட பாடல்கள்ல ஏதாவது 1-2 வரி லிரிக்ஸாக வந்து இந்த பாட்டை இவங்க பாடுறப்பவே வந்து கேட்க அவ்வளவு ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். மலாலா யூசப்ஜெய் பற்றி நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கொண்டு இருக்கேன். அதே மாதிரி ஜானகி அம்மாவுடைய ஹிஸ்ட்ரி பற்றியும் பல விஷயங்கள் ஒர்க் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் வந்து மலாலாவை பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபியர்லெஸ் ஆக்டிவிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்னென்னலாம் படிச்சிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பேசுவோம். நிறைய கண்டென்ட் இருக்குது இன்றைக்கி. அதே சமயம் நீங்களும் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்மக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் பேசிவிட்டு சுருக்கமாக உங்களோட கண்டென்ட்டை முடிச்சுட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்டிங்கன்னா தரத்துக்கு தயாராக இருக்கேன். இணைப்பில் இருக்கும் முதல் நேருடன் நான் ஆரம்பிப்போம். வணக்கம்.
1: ஜானகி அம்மாக்கு அந்த ஆத்மா தாண்டி இறைவனை பிரார்த்திக்கொண்டு நீங்க சொன்னது, நீங்க மலாலாவை பற்றி நாடகம் போட்டது அதுகளே இல்லாமல் அவர்கள் என்ன அது மிக ஆச்சரியப்படுத்தவில்லை, ஆத்திரப்பட வேண்டிய அலுவல். ஓ, நீங்க ஆத்திரப்படணுமே தவிர என்னென்னா தெரியாததான் நீங்க இப்ப சொல்லிக்கதான் எங்களை தெரிய வருது. என்ன தெரியுமா, அங்க குரான் கழிச்சு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது, இங்க கண்டா எல்லாம் வந்து போனவ, அமெரிக்கா அரைச்சல் கொடுத்தது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா டீட்டெயில தெரியாது. ஜானகி அம்மா அசையாம கொள்ளாம நின்று பாடுவா,
0: முகத்துல எந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது, அப்படியே தான் இருப்பாங்க.
1: இருக்காது கவலையா இருந்துச்சு மூட்டு இதுக்கும் எல்லாரும் வந்துச்சுன்னா எல்லாரும் கவலையாக இருந்து நான் அவன் பாடல்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நேற்று நான் கூட சிங்காரவேல் கேட்டேன், எல்லா நேயர்களும் கேட்டுச்சு நம்ம அவன் பாட்டு தான் ஃபுல்லா போய் கொண்டிருந்தேன்.
0: இன்றைக்கு
1: நீங்க எஸ்பிபி சாரை ஞாபகப்படுத்தினபடியா அவவும் எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடினா 6 இருந்து 60 வர படத்துல இருந்து கற்பனையே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, அந்த பாடல் கேட்கலாமா?
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட தராம இருப்பனா கண்மணியே. ஓ, ஆக்சுவலி வந்து ரெண்டு நாளா இந்த தலைப்பே தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இதையே வந்து இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கேன்றது எனக்கு கொஞ்சம் இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. வேற
1: இல்ல ராஜ், என்ன சொல்லுங்க, இது நீங்க கேட்டா நீங்க இங்கே தான் வேலைக்கு வர்றீங்க, உங்களோட ஷிஃப்ட் இது, அது அவன் ஷிஃப்ட் இல்ல, அது நடந்தது அவ இதன் போச்சியம். இன்னைக்கு நீங்க உங்களோட கடமையை நீங்க செய்யுங்கள், அதால நாங்க ஒன்று நீங்க போறோம் இல்ல. வேற வேற பாடல் இருக்கு, 48,000 பாடல் இருக்குல்ல.
0: ஆமா ஆமா, எனக்கு அப்படியே இதை கடந்து போக மனசு வரல. அதனால
1: அப்படி போகவும் இல்ல, அது நீங்க பாக்கிராஜா பாக்கிராஜு அவன் எல்லாம் கதைச்சிட்டு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நாள்ல நாங்க ஒன்று நீங்க ஒண்ணு நடக்க போறது இல்லதானே,
0: நீங்க வந்து அடுத்த கேள்வி வந்து நீங்க பார்பிக்யூ பண்றது உண்டா? என்னது வேற ஒரு விங்ஸ் ஒண்ணு சொல்லுவீங்களே, சூப்பரா ஒரு விங்ஸ்,
1: கரி சிக்கன் விங்ஸ்,
0: கரி சிக்கன் விங்ஸா,
1: கரி பவுடர் போட்டு
0: கொஞ்சம்

0: நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிவிட்டு, அதே மாதிரி கார்லிக்கையும் வந்து ரோஸ்ட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிட்டு, அது கார்லிக்கு கருவேப்பிலை அப்புறம் கறி மசாலான்னு சொல்லுவாங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுற அந்த கறி மசாலா, அதுவும் போட்டுட்டு கொஞ்சோண்டு சில்லி சிக்கன் மசாலா இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் லெமனை புளிஞ்சி பெரட்டி வச்சு ஒரு நாளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அடுத்த நாள் எடுத்து நீங்கள் கிரில் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏரியாவே மணி என்னடா பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மெல்லு, சூப்பராக இருந்தது.
1: ஏதோ ஒரு நாள் பிரைண்ட் பண்ணி வைக்கணும். அது இது வேறு, நாங்கள் கறி கரை அமைக்க கறியாக இருந்த அளவு, இப்போ சிக்கன் கறி என்னவோ ஃபுல் நைட்டு போகலாம்.
0: எஸ்
1: ஆனால் எப்போ பிரைண்ட் பண்ணிக்கலோ தொட்டு எண்ணெய் விடணும். அது சிலாக்கள் செய்யவில்லையே.
0: கரெக்ட் கரெக்ட். ஆமாம்,
1: அந்த எண்ணெய் வந்து முதலாவது ரீசன் பேக்டீரியா உள்ள போகாது.
0: ம் ம் ஓகே.
1: சரியோ, அதே நேரம் பேர்ன் பண்ணாது கிரில்ல.
0: கிரில்ல கரெக்ட்.
1: விசனங்கள் பாபக்கியூ போடைக்குள்ள ரிப்ஸ் உள்வளமா போடணும். அந்த வெளிச்சமா போடணும். வெளிவளமா போட்டோம்னா மேல கரத்துடும்.
0: கரெக்ட்.
1: அப்ப உள்வளமா போட்டா அந்த அது மேல தான் நினைக்கும். உள்வளமா போடைக்குள்ள ரிப்ஸ் கூட காசுதானே, நீங்க விரும்பினாம் சாப்பிடலாம். அதோண்டு இப்ப இப்ப சாப்பிட்டு இருக்காதுன்னு
0: நினைக்கிறேன். என்ன பாடல் கேட்கலாம்? ஓ, சொல்லிட்டீங்க பாடல். சாரி சாரி. ரைட், பாட்டு இருக்கு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாரா இருக்காங்களா? ஆமா, நிஷா காலே பண்றல, என்ன ஆனாங்க தெரியல. நிஷா செல்வி நிறைய பேர் வந்து ஆள் மிஸ்ஸிங். இப்ப பேசுறோம் பேசுறதுனால மத்த நேர்கள் வர முடியல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா? அது ஆக்சுவலி நான் வந்து பை பண்றேன், கரெக்ட் தான். அதனால வளமையா வர நேர்கள் கூட நம்ம வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு அடுத்த ஒரு 10.5 மணிலேருந்து அப்படியே மற்ற புது காலர்ஸ்க்காகவே வந்து விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நிறைய ஸ்பேசஸ் இருக்கும், நீங்கள் டக்குன்னு கால் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துடலாம். அதை சொல்லிக்கொண்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, ஐயோ ஐயோ, தூங்கிட்டாரே. ஹலோ ஹலோ, கரெக்டாக சத்தம் கேட்குறேன். நல்ல கரெக்டாக சவுண்ட் இல்லை. அந்த மாதிரி தான், இந்த மாதிரி பாவம் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறவங்க அப்படியே ஃபோனை வச்சுட்டு தூங்கிட்டார் போல். நீ 48 நிமிஷமாக வெயிட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் கடுப்பாகி தூங்கிட்டார். நீ இவங்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம தூங்கியே நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டார். சாரி, நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்காக நன்றி. மறுபடியும் எந்திரிச்ச உடனே கூப்பிடுங்க தலைவா. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க காலை? வணக்கம்.
2: சோமா இருக்கேன். நீ கத்துறது இந்த புள்ளைக்கு உதவாத, இனியனோட கத்துல இந்த புள்ளைக்கு உதவாத கருத்தை உலகத்துக்கு சொல்லுங்க. நல்ல கருத்துக்களை நல்ல வடிவா கதை.
0: ஓ, நல்ல கருத்துக்களை நல்லா சொல்லுங்க அப்படின்ட்டீங்களா?
2: இந்த புள்ளைக்கு உதவாத கருத்துக்களை கருத்து கொண்டிருந்தேன்.
0: புரியல எதுவுமே. ஐயோ, என்ன அவரே பேசிட்டு அவரே கட் பண்ணிட்டார். ஹலோ, சரி, நீ மறுபடியும் கால் பண்ணுங்க காசிநாதன். எடுக்கிற அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜாரா.
0: காலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க?
3: நலம் நலம் நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கேன். உங்களோட வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு? நீங்களும் பார்பிக்யூ பண்ணீங்க, ஊர் சுத்தினீங்க, அதெல்லாம் பண்ணீங்களா?
3: ஆ, செரி பிக் போனோம்.
0: ஆ, செரி பிக்கிங்கா?
3: ஆமாமா.
0: ஓகே. இந்த வெயிலில் வந்து நீங்கள் போய் செரி பிக் பண்ணால் என்ன ஆகுறது?
3: காலையில போனோம் அங்க. சரியான, நீ வேற எப்ப போக? இப்ப வெயில் விடுற நேரம் விண்டர் வந்துடும்.
0: அது சரி, கரெக்ட் தான். அதனால இந்த
3: இருக்காதுல்ல அப்ப.
0: சரி, இருக்காது, கரெக்ட் தான். நம்ம டைம் கிடைக்கிறப்ப என்ஜாய் பண்ணிக்கணும். வெரி குட்.
3: ஆமா,
0: ஜாலியா இருந்தது. சரி, பிக்கிங் இல்லையா? பிக்னிக் மாதிரி போறீங்களா?
3: ஆமா எல்லாரும் சேர்ந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கு பிறகு அந்த நம்ம சாவடி ஒன்று நீளம் சாவடிக்கு

0: உங்க வீட்டுக்கு அதுல வந்தா நீங்க இல்ல அப்பா திரும்பி வந்துட்டோம்.
1: இந்த வீக்கெண்டு அப்படியே பிஸியாகவும் போச்சு, அப்படியே ரிலாக்ஸாகவும் போச்சு, ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தது இந்த வீக்கெண்டு.
0: அந்த பக்கம் தானே பிரம்ப்டன் பாஸ் பண்ணிட்டேன், போனோம்.
1: ஓகே, சொல்லுங்க, நீங்க பார்பிக்யூலாம் செய்யறது பழக்கம் என்னென்ன என்னென்னலாம் சமைப்பீங்க நீங்க பார்பிக்யூல? இருமல் வருது இப்ப, அப்பப்ப டீ போடும்போது இல்ல சும்மா லாலாய்க்கே. ஆமா ஆமா,
0: நட்போட அறிவிப்பாளர்களை கௌரவம் பண்ணி நாங்க நல்லா கதைக்கணும், அவர்களை புண்படுத்தவும் கூடாது. எல்லாம் நாங்கள் சம்டைம் நீங்க நிறைய ஜோக் பண்றீங்க, நாங்கள் சேர்ந்து ஜோக் பண்ணுவோம், அது யாரையும் புண்படுத்துவதோ தாக்கப்படுவதற்காக அல்ல.
1: வெரி குட், சூப்பர் ஸ்வீட்டா நீங்க வந்து சம்பவத்தை புரிஞ்சுட்டு அதை நைஸா நீங்க போட்டீங்க, தேங்க்யூ,
0: நன்றி. அடுத்தது உண்மையில பாரதி ராஜா இழந்து ஒரு ரெண்டு கிழமை போறதுக்குள்ள பாக்கிய ராஜா இழந்தோம். அந்த துயரத்திலிருந்து கொஞ்சம் மீண்டு கொண்டும் வரும்பொழுது ஜானகி அம்மா ரொம்ப கவலையா இருந்தது. எல்லா லேஜண்ட் எல்லாரும் நல்ல சினிமான்றது நாங்க ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் எத்தனையோ அறிவை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு பாட்டை கேட்கும் பொழுது கூட நல்ல தத்துவங்களை எல்லாம் எங்களை மகிழ்விக்கின்றது, எங்களை மனசு நிலையை மாற்றும். கவலையா இருந்தது உண்மையில.
1: உங்களுக்காகவே
0: அவங்க உண்மையில அது பெரிய ஒரு இழப்பு தான். ஒரு ரெண்டு பாட்டு பாடியே பெரிய உலகத்தையே புரட்டுறதுக்கு வந்துடுவாங்க, ஆனா இவங்க இவ்வளவு லெஜண்ட் பாட்டு பாடி அவ்வளவு அவ்வளவு பக்குவமா அமைதியா எந்த விதமான அகம்பாவம் இல்லாம ஒரு இருக்கிற ஒரு ஒரு குடும்பத்த ஒரு அம்மா அவங்க.
1: ஆல்மோஸ்ட் 50,000 சாங்ஸ் ஆல்மோஸ்ட், அவங்களுடைய முதல் படைப்பு மற்ற ஒலிகள் எல்லாம் என்ன, ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டு மினிமம் பாடியிருக்காங்க அப்படி பார்த்தா கணக்கு.
0: ஆமா ஆமா ஆமா, நிறைய பாட்டு பாடுறாங்க. அடுத்தது வந்து நீங்க மலாலா பத்தி சொன்னீங்க, உண்மையில ஸ்கூல் லைப்ரரியில கூட அவளோட ஒரு புக் இருக்கு அவ பத்தி. ஆமா, அவங்களுக்கு அவங்க மலாலா யூசுஃப்னு பெரிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்க லைப்ரரியில அந்த மாதிரி புகழ் பெற்றவர். அவர்கிட்ட ஒரு வலது பக்கமா இடது பக்கமும் முகத்துல கூட பெரலாயிஸ் அவங்களுக்கு அந்த சூடு பட்டு கஷ்டப்பட்டு, ஆனாலும் வாயை விடலாம் நல்லா பேசி பேசி அவங்க அந்த பேசி நல்ல புக்கெல்லாம் எழுதியிருக்காரு, நல்லா படிச்சு பின்னெல்லாம் இருக்காங்க. என்ன,
1: ஆமா சூப்பர், நீங்க ஒரு டீச்சர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றீங்க அப்பப்ப. அப்ப உங்க பசங்க எல்லாருக்குமே மலாலாவை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க.
0: நன்றி, மிகவும் டைம் எடுக்க விரும்புறேன்.
1: நன்றி, ரொம்ப நன்றி சாரா. ரெண்டு தலைப்பு தான் இன்னைக்கு சிறப்பாக நீங்கள் பேசுறதுக்கு. ஒன்று வந்து நீங்கள் பிக்னிக் பார்பிக்யூ அப்படின்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் பார்பிக்யூ என்னது அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நிறைய ஜங்க் ஃபுட்டுலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இது ஜாலி தலைப்பு. அது மட்டும் இல்லாமல் மறைந்த ஜானகி அம்மாவுடைய உங்களுக்கு ரொம்பவும் விருப்பமான பாடல் இல்லை பாடல் வரிகள் இதனால் அவங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க என்றும் கலக்கலையும் வந்து நிறைய அவங்கள பற்றி கண்டென்ட் வச்சுருக்கேன். நம்ம அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய பெருமை புகழை வந்து நம்ம பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் பாடின ஒரு நபர் இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியணும். ஸோ நம்ம வி வில் செலிப்ரேட் ஜானகியம்மா, அவங்களுடைய விருப்ப பாடலையும் பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பாடலையும் கேட்கலாம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் தேவகுமார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், சுறுசுறுப்பா
1: ரொம்ப நன்றி. நீங்க வந்து அடிக்கடி மியூசிக் கனெக்ட்ஸ்ல ரொம்ப தவறாம ஆஜராகிற ஒரு ஆள். ஆனா நம்ம நிகழ்ச்சிக்கு வரதுலேன்னு ஒரு வருத்தம் இருந்தது, அப்பப்ப வரலாம்ல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நீங்க வந்து அந்த
2: கொஞ்சம் இருந்தாலும் கலந்து கொள்ளாட்டம் செய்யமாட்டோம். சில சில இடங்கள்ல அப்ப அந்த நாங்கள் கலந்து கொள்ள முடியாது, அப்ப நாங்கள் செய்யமாட்டோம். அது சிறப்பா இருக்கு.
1: கடைகள்ல விக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆல்ரெடி மேரினேட் பண்ணதை எடுத்து வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல போட்டு வச்சுட்டு அப்பப்ப ரெண்டு துண்டை எடுத்து போட்டு அப்படியே ஜாலியா
2: சாப்பிடலாம். அந்த அங்காடிய பக்கத்துல இருந்தாலே இறைச்சி கடை பக்கத்துல இருந்துட்டாலே நீங்க உடனே போய் வண்டி கொண்டு வந்துட்டு போடலாம். ஆனால் அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த உங்களோட டேஸ்ட் உங்களோட கைப்பக்குவம் படம் சொன்னால் அதை நீங்கள் உங்களோட கையாலே
1: பண்ணாதான் நல்லா இருக்கும். கரெக்ட்.
2: ஆமா, அது சிறப்பா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒரு நாளை கண்டு சொன்னாலும் இது என்ன சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு மறுநாள் பண்ணி உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எடுத்து சமைச்சா
1: அது வந்து பாபிக்கு அப்படின்னாலே கண்டிப்பா 48 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணணும்ன்றது ஒரு சொல்லப்படாத நீதி. ஏன்னா 48 ஹவர்ஸ் மேரினேஷன் அப்படின்றது அது
2: பிடித்தமான ஒரு எண்ணெயம் கலந்து அது கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் இருந்தா அந்த இறைச்சி வந்து பிடித்தம் இருந்தாலும் ஹாட்டா இருக்கும், அது சரியான சாஃப்டா இருக்கும். அப்ப அந்த இறைச்சியோட கொஞ்சம் வினிகர் கொஞ்சம்
1: எல்லாத்தையும்
2: விருப்பம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும், அதுக்கான டைம் டைம் எடுத்து செய்யணும்.
1: சூப்பரா, எனக்கு இப்ப பசி தூண்டுறீங்க நீங்க தேவகுமார். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
2: எனக்கு இன்றைக்கு இப்ப ஜானகி அம்மா பாடினா புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருக்கு வைக்க தவிட்டு அந்த பாடல் கேட்கலாம். அந்த பாடல்
1: பெஸ்ட், சூப்பர். உங்களுடைய செலக்சன், உங்களுடைய சாப்பாடு டேஸ்டும் உங்களோட பாட்டு டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு.
2: மற்றது மலாலா பெட்டி காய்ச்சிங்கள் உண்மையில அந்த அவ அந்த இப்படியான ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு நினைக்க ஒரு பேருந்துக்குள்ளதான் அவருக்கு அந்த சூட்டு காயம் சூடு நடந்தது. அதாவது ஒரு மிளர்ச்சித்தனமான ஒரு செயற்பாடு. மற்றது அப்ப அந்த அப்படியான பிள்ளைகளை வந்து இப்ப ஏனோ தெரியல அந்த அந்த நாட்டிலேயே இருக்க இல்லாம இன்னொரு நாட்டுல போய் தஞ்சமடைஞ்சு ஒரு நாடுகள் எல்லாத்துக்கும் போய் எடுத்துக்காட்டாக சின்னல இருந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு ஒரு பெண். இப்ப
1: எப்படி ஒரு ஒரு பொண்ணு குரல் எழுப்பினதுனால ஊரை அந்த ஊரை விட்டு தள்ளி வைப்ப, நீ இருந்த இந்த மாதிரிலாம் பேசினா உன்னையே போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லி எவ்வளவு எதிர்ப்புகள். ஆனாலும்
2: மிளச்சித்தனமான ஒரு ஒரு மிரட்டல் தான், அது ஒரு மிரட்டல் தான். ஒரு மிரட்டல் என்று சொன்னால் நம்ம அதே மாதிரி வேறு யாரும் அதுக்குள்ள தலை தூக்க கூடாதுன்றக்க ஒரு மிளச்சித்தனமான ஒரு மிரட்டல் அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
1: சூப்பர்,
2: மிருகத்தனமான
1: சிறப்பு. சிறப்பு சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக.
2: நன்றி நன்றி நன்றி.
1: ரெண்டு மிகப்பெரிய, ஆக்சுவலி இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இதை பேசுகிறதுல. ஏன்னா விமன் சென்ட்ரிக்காக வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தணுன்றது எனக்கு ஆக்சுவலி ஆசை தான். அதில் இப்போ ஜானகி அம்மா மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லேடி, அவங்களோட கரியரில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதே சமயம் யங்கஸ்ட்டு விமன், அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி, யங்கஸ்ட்டு விமன் அச்சீவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நோபல் பீஸ் ப்ரைஸ் 17 வயசில் வந்து வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது அதுக்கு வந்து ஆக்சுவலி அந்த நோபல் ப்ரைஸை கொடுத்த அந்த டீம் டிசிஷன் இதை எடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ்அப் கொடுக்கணும். ஏன்னா பல அரசியல் அங்கேயும் நடக்கும், ஆனால் இல்லை, ஷி டிசர்வ்ஸ்ன்னு சொல்லி கொடுத்ததுக்காகவும் இந்த தருணத்தில் நன்றியை சொல்லிக்கணும். அடுத்து பார்பிக்யூன்னு வந்தது அப்படின்னா, அந்த இவங்க சொல்கிற அந்த மசாலா டேஸ்ட் அதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி என்னுடைய ஒரு 4 வீடு தள்ளி ஒரு கெனடியன், ஒரு ப்ராப்பர் கெனடியன் வந்து, கெனடியன் சிட்டிசன் ஒருத்தர் இருக்கார், வெள்ளக்காரரு, செம்மையாக வந்து பார்பிக்யூ போடுவார். நான் அந்த சைடு போகிறப்பெல்லாம் வந்து என்ன இப்படி செமையாக ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர், நாங்கள் ரெகுலராக அந்த கார்டனிங் பற்றி, அவர் வீடெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, வீடு வராமல் தடுக்கிறதுக்கு போய் சில டிப்ஸ் எல்லாம் இப்போ கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவார் லானு, நான் கேட்பேன் பேசுவேன், அப்பப்போ பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அப்போ வந்து அவர் ஒரு நாள் வந்து என்ன, நான் வந்து ஓப்பனாகவே கேட்டேன், என்ன இப்படி ஸ்மெல் வருது உங்களுடைய பார்பிக்யூ பண்ணும்போது மட்டும், நான் வந்து அப்படியே போகிறப்ப ஐ கான்ட் மூவ் ஃபர்தர், நான் அப்படியே நிறுத்தி நின்றுட்டேன் அப்படின்னு. உடனே அவர் வந்து, அப்படியா, அப்போ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து நாளைக்கு ஃப்ரீயா, நாளைக்கு ஈவினிங் போல் மீட் பண்ணலாமா அப்படின்னாரு. ஃப்ரீ தான், ஓகே, ஒரு நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட பேக்யார்ட் அவர் இன்வைட் பண்ணி, அவர் வந்து வைன் சோக்டு லேம்ப் சாப்ஸ் வந்து வச்சுருந்தார், வைன்லேயே வந்து ஊற வச்சுருக்காராம். எத்தனை நாள், ஒரு 3-4 நாளோ வைனில் ஊற வச்ச ஒரு லேம் சாப்ஸ் எடுத்து அதுக்கு அவரே ஒரு வித்தியாசமான ஒரு மேரினேஷன் அதை வந்து செஞ்சு கொடுத்தாரு. அப்போ வாயில் போட்ட உடனே அது வந்து, அது நான்வெஜ் மாதிரி தெரியல, சும்மா இருட்டுக்கடை அல்வா மாதிரி லடக்கு லடக்குன்னு சொல்லி உள்ளே போச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, அதெல்லாம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ தான் அப்போ அடுத்தது அவர் வீட்டுக்கு போய் வாசலில் நிற்கணும்னு நினைக்கிறேன், நான் மாது வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அடிக்கடி அவரை பார்த்து பேசிட்டே இருந்தால், இந்த மாதம் நமக்கு மறுபடியும் ஒரு லேம்ப் சாப்ஸ் மாட்டும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மிகப்பெரிய பார்பிக்யூ லவராக இருந்தால் அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம், ஷேர் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள் 416-644-6222. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
8: 906-700-222. 905-417-6069.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவை இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
9: காலை வணக்கம் ராஜ்நாத், சுதா அப்படிங்க.
1: காலை வணக்கம் சுதா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கிறோம். முதல்ல எல்லா நேயர்களுக்கும் தயவான வேண்டுகோள், நான் கலைக்கும் போது என்ன வார்த்தை கலைக்கிறோம் வந்து பண்பா கலைக்கிறது, அதான் மனித இயல்பு, அப்படி கழிச்சா நல்லது. யார் அந்த வயது கூடினது வயது குறைஞ்சலாம் இல்ல, ஆனா கலைக்கும் போது மரியாதை கலைக்கிறது அழகு.
1: நன்றி
9: நன்றி. மற்றது வந்து ஜானகி அம்மா வந்து ஒரு சிறந்த பாடகி, அவ உண்மையிலேயே அவ என்றுமே மறக்க முடியாது. நான் முதலாவது அவ அவளுக்காக நான் கேட்க போற பாடல் இந்த ஊரு விட்டு ஊர் வந்து வரது தாரா வந்த சந்தனமே எஸ்பிவியும் அவ
1: சூப்பர் அருமையான பாடல்
9: அந்த பாட்டு. மற்றது வந்து பாபிக்கு வந்து நான் வந்து ரிப்ஸ்ல ரிப்ஸ் சிக்யூரிட்டிஸ் போடுவேன் ரிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நீங்க முதல்ல அமைக்கும்
1: ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எப்படி அந்த ப்ராசஸ் சொல்லுங்க குயிக்கா
9: கொஞ்சம் பாய்லர் ஓடல முதல்ல ரிப்ஸ் எடுத்து அப்படியே அவிக்கணும்
1: ஓகே
9: அவிச்சா கொஞ்சம் ஃபட் எல்லாம் போயிடும்
1: கரெக்ட் ஓகே ஒரு 20 மினிட்ஸ் அவிப்பீங்களா கொதிக்கிற தண்ணியில அப்படி போட்டுருவீங்க ரிப்ஸ்
9: அவிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க மேரினேட் பண்ணணும் அந்த பெப்பர் பவுடர் அந்த சொல்லுவாங்க அந்த குடமிளகாய் அண்ட்
1: போட்டா அதுவும் நார்மலா வர்ற அந்த கேஸ் பாபிக்யூட கோல் பாபிக்யூ இன்னும் பயங்கரமா இருக்கும் இல்லையா
9: நீங்க அத நீங்க பிறகு ஹனி ஹனியும் பாபிக்யூ சாஸும் mix பண்ணி
1: mix பண்ணிட்டு
9: அத பூசிட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜீரோதண்டா வாக்கல விட்டுட்டு சாப்பிட்டா அப்படியே ஒரு ஒரு இதே அப்படியே சாப்பிட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி சிக்கன் மிக்ஸும் அது மாதிரி தான் பெரிய கொஞ்சம் பெரிய சிக்கன் மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அவிச்சிட்டு அதுக்கு பிறகு
1: அப்படியே சிக்கன் மிக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர்ல போட்டுருவீங்களா எவ்வளவு நிமிடங்கள் அது எவ்வளவு
9: அது கொஞ்சம்
1: அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்
9: குடமிளகாயும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே போட்டு அப்படியே நல்ல டேஸ்ட் ஆகும் சாப்பிடுங்க நல்ல முருகை வச்சு இது பண்ணணும்
1: நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை யோசிக்கிறேனே இந்த மாதிரி ப்ராசஸ் நான் இது வரைக்கும் அவிச்சுட்டு அதுக்கப்புறம் பாபிக்கு பண்ணதே கிடையாது அப்படியே ஓகே
9: பாடுங்க

0: பிள்ளைக்கு காட்டினேன் மாதா. அவ்வளவுதான், நன்றி.
1: சூப்பர்ண்ணா, வழக்கம் போல கலக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்காகவும். அருமையாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமிங்கையும் வந்து பக்காவாக பார்த்து பார்த்து பேசி அந்த கொடுத்த அந்த நிமிடங்களில் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் டேலண்ட். இன்னொரு ரிக்வஸ்ட், ஆக்சுவலி சுதானா சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒருத்தரை தாக்கி இல்லை அவரை பற்றி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல, அதை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை இப்போ நீங்கள் ஏதாவது வந்து சொல்கிறீங்க ஆன் ஏரில், உங்களை வந்து கேவலமாக யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களே நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. அவங்க சொல்கிறது வந்து பேச்சு சுதந்திரம் தான் இந்த உலகத்தில் இன்னும் வாழுது. அதை வந்து ஹர்ட் பண்ணாமல் ஒவ்வொருத்தங்களை பற்றி எதுவுமே தப்பாக பேசாமல் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை வந்து சொல்லிட்டு போனால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையும் கூட. அதை சொல்லிவிட்டு அடுத்த நேரே சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
1: காலை வணக்கம் மை டியர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்காம இருக்க முடியாது, எல்லாரும் எடுப்போம், அவங்களே புரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் தப்பு செய்யறது சகஜம் தானே, அதை திருத்திக்கிட்டு அவங்க திருப்பி அதுக்கு பண்ணாம இருந்தா ஓகே. அப்படியே வெட்டி விடுறது நல்லது இல்ல, அவங்க அடுத்த தடவை செய்ய மாட்டாங்க, செஞ்சா பாத்துக்கலாம்.
2: சின்ன புத்தகம் தான் பாட்டு பாடுறவங்க, பாட்டு பாடுறவங்க இந்த கை கால்கள் எல்லாம் ஆடும்,
1: என்ன
2: கை காலும் ஆடா, அவரு சின்ன நோட் புக் புக்கை வச்சுதான் பாடுவா. உண்மையா நல்ல ஒரு லெஜண்ட். கண்ணாசண்டி ஒரு வார்த்தை இருக்கு இல்ல, இந்த லெஜண்ட் மாருக்கு அவங்களுக்கு ஒப்பவும் பிறப்பு இல்ல. கண்ணாசன் ஒரு பாடல சொல்லுவாரு, ஒரு கோப்பையிலேயே குடியிருப்பு, ஒரு கோல மகளின் துணை இருப்பு, இந்த மாநில இனத்தை ஆட்டி வைப்பேன், அவன் மாண்ட பின்னாலும் ஓதி வைப்பேன், இந்த மரணம் தனக்கு வருவதில் பாட்டு வந்தாலும் அவங்களுக்கு பாட்டுகள் என்ன கட்டுதான் இருப்பான். எஸ்பி
1: சூப்பர், நீங்க வந்து வந்தாலும் அப்பப்ப இந்த மாதிரி செம ஹெவியான சூப்பர் கண்டென்ட் கொடுத்துட்டு போறீங்க, கணக்கு நீங்க.
2: நன்றி
1: ராஜ், நன்றி, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காகவும் அவங்களுக்காக. ஆனால் இவரோட பியூட்டி என்ன தெரியுமா, சில பாடல் வரிகள்லாம் அப்படியே மனப்படமாக வச்சுருப்பார். தவம் நீங்கள் அது உங்களுடைய பயங்கர ஸ்ட்ரென்த்து, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பாடல்கள் வரிகள்லாம் வந்து அப்பப்போ எங்களுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், ரசிகன்.
1: காலை வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க?
3: பெருசாங்க ஜாலியா போகணும்.
1: புரிஞ்சது
3: இல்ல, அவர் அவர் நீங்களும் இது என்ன பேசினது வந்து அந்த அதாவது வந்து இதுகள் இந்த பாபக்யூ போடுற பேரு தானே பேசினீங்க. அவர் எப்பவுமே வந்து அந்த மிருகங்களை கொல்றது அதுகளை இதுகளை பத்தி சொல்றவர்.
1: குழந்தைங்களுக்கு அதெல்லாம்
3: சொல்லாதீங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப என்ன ஓவர் நைட்ல நாங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்து முடிக்கலாம் மகாராஜ். விருப்பம் இப்ப என்னாலேயே நானே வெஜிடேரியன் நான் சாப்பிட மாட்டேன். என்னால ஒரு அளவுக்கு மிஞ்சி சாப்பிடையே இல்லாத வெஜிடேரியன்.
1: நீங்க வெஜிடேரியனா?
3: இல்ல இல்ல நான் வெஜிடேரியன் இல்ல.
1: ஓ வெஜிடேரியனா சாப்பிட முடியாது உங்களுக்காக?
3: கண்டினியூவா சாப்பிட முடியாது. நாங்க பழகிட்டோம். என்ன செய்யறோம் நாங்க? அதுக்காக சாயலுமா சாப்பாடு இல்லாம ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒரு ஆளுக்கு சொல்லலாம் ராஜ். அதையே திணிக்காதவங்க ஒண்ணுதான் நாங்க சொல்றோம்.
1: என்ன நம்ம ஒரு விஷயத்த வந்து எப்ப அதிகமா பேச ஆரம்பிக்கிறோம் அது ரொம்ப தேவையில்லாத ஒரு முக்கியத்துவம் தரப்படும். ஸோ அது வந்து ஆக்சுவலா அவ்வளோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. அது விட்டுடலாம். ஏன்னா இப்போ அப்புறம் பெரிய அது இந்த மாதிரி பேசுதான் பல பேரை பெரிய ஆளாக்கியிருக்காங்க இல்லையா? அதனால அதை விட்டுடலாம் அப்படியே.
3: உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், அப்படி ஏதாவது நல்ல விஷயத்த கதையுங்க, உங்களை நாங்க லைன்ல எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஏனண்டா இப்ப நாங்களும் நகல் விடுறோம், ஆனா அது ஒரு ஜோக்கா வேற சொல்லிட்டு போகலாம்.
1: ஒருத்தரை பேசுறது நல்லது இல்ல,
3: நல்லதே இல்ல. அதைத்தான் நான் சொல்லிக்கொண்டு சாரி, இத நான் இதன்னு உங்களோட அனுமதி இல்லாம
1: சொல்லிக்கொண்டு
3: யா மற்றது ஜானகி அம்மா பற்றி சொன்னீங்க. அதான் என்னண்டா ராஜா, அன்றைக்கு ஒரு பாரதி ராஜாண்ட ஒரு நினைவு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தோன்று கேட்க நான் ஜோதிச்சேன். இப்ப நாங்கள் வந்து ஒரு பாட்டோ நாடகமோ ஒரு சினிமாவோ இல்லாமலும் வாழ்ந்துட்டு போகலாம், ஆனா அதையே அந்த அதுகளை பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷமும் அந்த ஒரு மகிழ்ச்சி மனதில் ஏற்படுகிற விஷயங்கள் அதுகளெல்லாம் அவர்களால தான் ஏற்பட்டது. ஒரு பாரதிராயன் ஒரு தனி மனிதன் கற்பனையில தான் இவ்வளவு வருது.
1: என்ன
3: அது? அது எத்தனை பேரை எத்தனை விதத்துல இன்றைக்கு எத்தனை கோடி பேரை ஒரு இதுக்குள்ள மாட்டுதுண்டா? அதை அந்த அந்த டேலண்ட் என்னன்னு சொல்லிடுமே. என்ன
1: அங்கீகாரப்படுத்தினதுக்காக நன்றி.
3: ஆமா நிச்சயமா, அதே மாதிரிதான் ஜானியம்மா. நாங்க ஒரு பாட்டை கேட்கிறோம், சும்மாவும் திருவார மாதிரியும் உண்ட பாடலாம், சாதாரணமா பாடுறதையும் கேட்கிறோம். ஆனா அந்த கேட்கிற பாடல்கள் எல்லாத்தையுமே மக்கள் மனதுக்குள்ள அந்த செந்தூரப்பூவே அன்றைக்கு வந்ததுல இருந்து அந்த படமும் ஹிட் ஆச்சு, அவருடைய லைஃபும் மாறிச்சுது. அப்பதான் அந்த ஜானகியாரன்ற பேரே வந்து அப்படி அது என்ன சொல்ற அப்படியான லெஜெண்ட்ஸ் கண்டினியூவா அப்படியே எல்லாரும் போய்கொண்டிருக்கிற கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அவருக்கு அஞ்சலியை செலுத்தி கொண்டு எனக்கு நெஞ்சத்தை கில்லாத படத்துல இருந்து மம்மி பேரு மாறி என் ஊரும் வேளச்சேரி என்ற ஒரு பாடல்.
1: அப்படியே ஏன் நானும் உங்களுக்காக ஒரு கிளி உருகுது பாட்டு நானே எடுத்து வச்சிருந்தேன் வேண்டாமா?
3: இல்ல இது
1: சொல்லுங்க என்ன பாட்டு? மம்மி
3: மம்மி பேரு மாறி என்று சொல்லி ஒரு வித்தியாசமான குரல்ல ஆம்பள குரல்ல பாடுற பாட்டு.
1: அப்படியா? ஓகே பாத்தீங்களா, இதுக்குதான் நீங்க தேவைன்றது.
3: இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. நெஞ்சத்தை கில்லாத படத்துல இருந்து.
1: ஓகே போட்டுருவோம் கண்டிப்பா இந்த பாட்டை.
3: மற்றது பாபக்கியோ பற்றி சொன்னீங்க, நான் வந்து இந்த வாவல் என்ற ஒரு மீன் ஒன்று இருக்கிறாஜ்.
1: ஆமா வாவல் மீன் தெரியுமே.
3: அதை எடுத்து அப்படியே முழுசா கிளீன் பண்ணி போட்டு கீறி போட்டு அதுக்குள்ள ஸ்பைஸ் எல்லாம் அடைஞ்சிட்டு அந்த நெட் மாதிரி ஒன்று இந்த ஸ்டோர்ல விற்கிறாங்க, அதுக்குள்ள வச்சுட்டு பாபிக்யூல போட்டு சாப்பிட்டு பாருங்க.
1: ஓ அந்த பாபிக்யூ கீழே மேலேயே வந்து அந்த ஒரு ஜல்லடை மாதிரி ஒண்ணு வைப்பாங்க இல்லையா, அது உடஞ்சி கீழே உள்ள விழுந்துட கூடாதுன்ட்டு. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஐட்டம் கரெக்ட்
3: தான். அதுல வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிடுப்பா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் கூட ஏன்டா எனக்கு மற்றதுகள் இதுல வந்து பெருசா மேரினேட் பண்ண தெரியாது, அதனால பிஷ கூட செய்யறது நல்ல சிக்கன் எல்லாம் செய்வேன், இருந்தாலும் பிஷ் தான் நல்லா இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி
1: நன்றி நன்றி ரொம்ப நன்றி ரசிக நன்றி. இதுல இந்த நிகழ்ச்சியில நம்ம கண்டென்ட் பேசுற எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான விஷயம் ஒண்ணு நோட் பண்ண, ஒரு நேயரை பத்தி ஒருத்தர் யாராவது தப்பா பேசினா அதை வந்து அஃபெண்ட் பண்ணி அத்தனை பேர் வராங்க சண்டை போகிறதுக்கு, யாரை பற்றி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஒரு ஆள், அவர் மட்டும் இல்லை, இப்போ ஒரு நபரை பற்றி இன்னொரு தப்பாக பேசினா அப்படி பேசாதீங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து இது. எந்த எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ரேடியோ நிகழ்ச்சியிலும் வந்து ஒரு நேயரை பற்றி யாராவது பேசுனா அப்படி பேசாதீங்க, யாரை கேட்டு அப்படி பேசுன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை அவருடைய உறவினர்கள் சொந்தங்கள் வந்து பேசலாம். ஆனால் இங்கே இது மற்ற நேயர்கள் வந்து அதாவது ஹானஸ்டாக இப்போ உண்மையிலே சென்சிட்டிவாக வந்து இது தப்பு, இப்படி அவரை பற்றி எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லி வந்து அஃபெண்ட் பண்ணி சார் டிஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்களே, அது வந்து எவ்வளோ ஆர்கானிக்கான ஒரு விஷயம். அதெல்லாம் எந்த நிகழ்ச்சியில் நான் எந்த நீங்கள் எங்கேயுமே இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியில் நான் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஸோ அதற்காக மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் எல்லா நேயர்களுக்குமே. இதே அன்பு பாசம் இந்த குடும்பம் இந்த ஒற்றுமை இப்படியே நிலச்சி இருக்கணும். ஆண்டவாக என் கண்ணே பற்றும் போல இருக்கே. சரி, இப்பொழுது ஒரு பாடலை தொடர்ந்து இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். நிறைய பேசிட்டோம், ஒரே ஒரு பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள், இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் பேசுவோம்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி. நான் இப்போ தான் சொன்னல, ஒரு குடும்பம் மாதிரி தான் இது அப்படின்னு, அதையே இன்னும் 100% ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிற வகையில் சென்னையில் மாம்பழத்தில் இருந்து நம்மளுடைய சிவலிங்கம் ஐயா டைரெக்டாக கால் பண்ணி நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு ஸ்வீட்டாக வந்து பேசி, இப்போ தான் பேச முடியுது உங்ககிட்ட, எனக்கு தெரியும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு, இருந்தாலும் ஒரு அலோ சொல்ல தான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஸ்வீட்டாக ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து மிஸ்யூ சொன்னார். அதே சமயம் நான் இங்கேருந்து வரப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வேற ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டு வச்சார். அதே சமயம் இது வந்து சென்னையிலிருந்து வருதா, அடுத்து யூரோப்பிலிருந்து சத்யா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்களும் வந்து மறைந்த ஜானகியம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நன்றி இந்த பாட்டை போட்டதுக்கு, எல்லாரும் மிஸ் பண்ணுறேன், கூடிய விரைவில் வந்து நானும் வந்து இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சத்யா, எல்லாரும் நம்ம ரெகுலரான ஃபேமிலியில் கால் பண்ணுற அட்டண்டன்ஸ் போகிற நேயர்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்த நேர இணைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
3: நினைச்சிட்டு
4: நடக்குது, அடுத்த மேட்சுக்கு 4 மணிக்கு இன்னொரு சார் என்ன வந்து கேட்கிறாரு, எனக்கு 4 டிக்கெட் இருந்து வைஃப் கடைசி நேரத்தில் வரலையா, நான் 2 பிள்ளைகளை கூப்பிட்டு போறேன், நீங்களும் வாரீங்களான்னு.
2: ஆனா போங்கச்சி, எனக்கு காண்டாவது அவ்வளவுதான், இதுக்கு ஒரு ஒரு ஒரு எல்லைக்கு மேல, ஒரு எல்லை தான் பொறுமையை கையாள முடியும், அதற்கு மேல் தாங்காது சொல்லிட்டேன். சும்மா எல்லாத்துக்கும் வந்து வெறுப்பேத்திட்டு நீங்க மட்டும் டிக்கெட், உங்களுக்கு எப்படி கிடைக்கு டிக்கெட்?
4: நன்றி. மற்றது இன்னைக்கு வந்து என்னதான் நல்ல டாபிக் எல்லாம் கொண்டீங்க, பாபக்கியான் நாங்க அங்க மாக்கத்துல 18 வருஷம் இருக்கணும் தானே, அப்பதான் நாங்க பாபக்கி மிஷின் எல்லாம் இன்னைக்கு நாங்க டேர்ன் எடுத்து போடுவோம். கொண்டாடிக்கங்க, ஒரு வீக்கெண்ட் எங்கட வீட்டுல, அப்புறம் வீட்டுல அவங்க எல்லாம் சுத்தி சுத்தி கிட்ட கிட்டதான் இருந்தாங்க. ஒரு பிரதர்ல ஸ்காப்ல இருந்தாடி அவங்க வருவாங்க, அவனால நல்லா சமைப்பாரு, 3வது தம்பி. அப்ப அந்த நினைவுகளை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மற்றது பிக்னிக் எங்களுக்கு சரியான விருப்பமான வேலை, பிக்னிக் சம டைம்ல போயிருவோம், பீச்சுக்கு போயிருவோம், அங்க போயிருவோம், எல்லாருக்கும் ஒன்னா போவோம். கொஞ்சம் லேடிஸ் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு பார்க்ல போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பப்ளிக் ஹாலிடே அன்னைக்கு பாபுக்கு எல்லாம் போட்டு அன்னைக்கு அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம், அதுவும் சூப்பரா இருக்கும். ஜானகி அம்மா பத்தி நீங்க எனக்கு எப்பவுமே ஜானகி அம்மாவுக்கு அவரோட குரல் சின்னதுல இருந்தே கேட்டு கேட்டு வளர்ந்தது. எஸ்பிபி சொன்ன ஒரு ஜோக் கூட எனக்கு நினைவு வந்துட்டு, அவரு எஸ்பிபி பாடுறவங்க அவருக்கு ஜானகி அம்மா பாடப்பட்டோன்னு அவருக்கு இந்த ஸ்டார்டிங்ல எக்ஸைட்டிங் தானே ஜானகி அம்மாவோட பாட போறாங்க, அப்ப ஜோக் எல்லாம் விட்டுருக்கு பாரு, அப்ப ஜோக் எல்லாம் விட்டுருக்கோம் ஜானகி அம்மா சொல்லுவாங்க, இங்க வந்து பாரணத்துக்கு முடியுமே சீக்க வைக்கணும், சீக்க வச்சா குரல் ஒழுங்கா வராது.
2: கரெக்ட் சார். ஆமா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற அந்த அண்ணன் அவ்வளவு அழகா இருக்கும்ல, நிறைய மேடைகள்ல பேசியிருக்காரு அவர் ஜானகம்மா பத்தி.
4: ஜானகியம்மாவோட
2: பாட்டு ஒரு அருமையான பாடல் இருக்கு.
4: ஜானகியம்மாவோட பாட்டு இருக்கு அப்படின்னு அத போடுங்க. மத்த இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பெரிய சொந்தக்கார பொண்ணு துளசின்னு அவங்களோட மகள் ஆரணி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அவங்க இப்ப 27 வயசு வந்துருச்சு, சின்ன இருந்தே தெரியும்
2: அவங்களை வளர்ந்துட்டாங்க.
4: ஆமா ஆமா, கடை கடைகள் இருந்து வளர்ந்துட்டாங்க. எங்க பிள்ளைகள் வளர்ந்த மாதிரி எங்க பிள்ளைகள் வந்து பெரிய பெண்ணு குறைய மத்தது. இன்னைக்கு கவியரசு வைரபுத்த அவர்கள் பிறந்த நாள் நினைவுனால் அவரை நினைவு கூர்ந்து கொண்டு.
2: Oh my God! How did I miss this? Okay. ஒருத்தர் பிறந்தாங்க அப்ப வந்து அந்த வாரத்திலேயே இன்னொருத்தருக்கு பிறந்தநாள் அப்பதான் போயிருக்கும், வீக்கெண்ட் ஏதோ மிஸ் பண்ணிருப்போம். ஆனா அதையும் வந்து சொல்லி இவருக்கும் வந்து நேத்து பிறந்தநாள் அவரையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணிடுறோம்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி ஆள் நீங்க.
4: நான் இன்னைக்கு சந்தானத்துடையும் நினைவு நாளுக்கு நினைக்கிறேன்.
2: பர்த்டேவா அவர் சந்தானத்துடைய பிறந்த நாள்?
4: ஆமா ஆமா, நினைக்கிறேன். அவரை நினைவு கொஞ்சம் வந்து சூப்பரா எல்லாம் நடந்துட்டு இருக்குது. மத்த இன்ட்ரெஸ்டிங் கதையெல்லாம் கேட்போம். 11 மணிக்கு பிறகு, 12 மணிக்கு பிறகு
2: கண்டிப்பா கண்டிப்பா.
4: அப்படியா?
2: சரி, சிறப்பு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கண்ணன், கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி,
4: ரொம்ப ரொம்ப நன்றி.
2: சா, இது ஆக்சுவலி பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருந்த ஒரு விஷயம், எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல. கவிஞர் வைரமுத்துடைய பிறந்தநாள், அவரை பத்தியும் ஒரு கண்டென்ட் குயிக்கா ரெடி பண்ணிடுறேன். இப்ப ஜானகிமா பத்தி போயிட்டு இருக்கு, அதனால அதை டைல்யூட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். இந்த பார்பிக்யூன் பற்றி பேசும்போது முக்கியமாக அதை சொல்லி ஆகணும். ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்தவர் தான். அவர் பயங்கரமான ஒரு ரெசார்ட் வச்சுருக்காரு, ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருடைய ரெசார்ட் வந்து ரொம்ப தூரம் தள்ளி, அது வந்து இங்கே சூசைமேரி பக்கத்தில் எங்கேயோ. அவர் வந்து ஒரு ஈவெண்ட், பெரிய ஈவெண்ட்டு பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்றைக்கி எங்கள் ரெசார்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, சில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த வாட்டர் ஸ்கூட்டர்லாம் வச்சுருக்காரு. ஸோ அந்த மோட்டர் ஸ்போர்ட்லாம் பண்ணி பயங்கரமா தண்ணியில் குளிச்சுட்டு வரோம், நீங்க குளிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள நான் ஒரு ஐட்டம் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை சாப்பிட்றேன். இந்த இப்போ கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, ஆனால் முதல் தடவை அதை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த கூழ், ஸ்ரீலங்கன் கூழ், அது வந்து அதில் நண்டு, ஃபிஷ்ஷு, கணவா எல்லாம் நிறைய ஐட்டம் போட்டு ஒரு கூழ் ஒன்று செய்வாங்க. அன்றைக்கி வந்து நல்ல வெயில், பயங்கரமாக ஜிலஜிலன்னு குளிச்சுட்டு வந்த உடனே வந்து ஒரு பெரிய சட்டி நிறைய வந்து அந்த கூழும், அதுக்கப்புறம் அவங்க லைவ் ஸ்டேஷனில் அப்பமும் போட்டுட்டு பார்பிக்யூ, பார்பிக்யூனா சாதாரண பார்பிக்யூ இல்லை, எல்லாமே வந்து சாமன் பார்பிக்யூ, அதை வேறு மேரினேட் பண்ணி வச்சதை வந்து போட்டுட்ருந்தாங்க. ஆஹா, அது வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கூழில் வந்து நான் குடிக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்தது. என்னுடைய ஸ்பைஸ் லிமிட் எப்பயுமே கொஞ்சம் கம்மி, நான் காரம் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு என்னுடைய அந்த காரத்துடைய அப்படியே. எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக காரம் இருந்தாலே இப்போ பேர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு காலத்தில் பயங்கரமாக அள்ளி அள்ளி பெப்பர் போட்டு சாப்பிட்டவன் தான். இந்த ஊருக்கு வந்ததுனாலேயோ என்னமோ தெரில, என்னுடைய அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் மாறி காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றேன். அது கொஞ்சம் காரமாக தான் இருந்தது, ஆனால் ஐயோ பயங்கர டேஸ்ட். அது கூட வந்து இந்த அப்பத்தை ஊற வச்சு அடிங்க ஜி அப்படின்னாங்க, அதையும் சேர்த்து அடித்தது வந்து மறக்க முடியாது. அந்த பார்பிக்யூ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பார்பிக்யூ எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு சைடு வந்து இந்த மெஷ் வச்சு ஃபிஷ்ஷு, அப்புறம் ஷ்ரிம்ப்பு, இந்த டைகர் ஷ்ரிம்ப் எல்லாத்தையும் அப்படியே ஸ்லிட் பண்ணி பட்டர்ஃப்ளை ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்களா, அது தனியாக ஒரு பேலட் பேலட்டாக வச்சு அந்த மாதிரி அன்றைக்கி வந்து நாள் முழுக்க வந்து வெறும் பாபிக்கு மட்டும்தான். பாபிக்கில் இருந்த அத்தனை வெரைட்டிஸும் சாப்பிட்ட நினைவுகள்லாம் ஞாபகம் வந்தது. அதை சொல்லிவிட்டு நீங்களும் ஒரு மிகப்பெரிய பாபிக்கு பெரியர் அப்படின்னா இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக அதை சொல்லுங்கள். ஜானகேமோட பாடல்களையும் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் ஏதாவது கேட்கலாம். அது இன்னொருவும் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி ஜானகேமாவோட பாடல் தான் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் சட்டம் கிடையாது. உங்களோட விருப்ப பாடல் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ராஜு, ரவி பாலா.
2: காலை வணக்கம். சுவாமியே சுவாமியே,
3: அந்த திரு மூலையில சம டைம் இரவு 10 மணிக்கு மெல்லாம மெல்லிய இருட்டு ஒரு உருவம் நடந்து வரு, மஞ்சள் கோட்டோட மஞ்சள் அங்கோ அந்த மூல வீட்டுல பாபிக்கு போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நெருப்பு வெளிச்சத்துல அந்த வந்த உருவத்தின் அந்த கோட் மஞ்சள் கலர் தெரியுது, கிட்ட போகுது அந்த உருவம், கிட்ட போய் அந்த வாசத்துல கிட்ட போகுது. ஆனா அந்த பாபிக்கு போட்டு திரும்பி பாக்குற இந்த உருவத்தை கண்ணோன்னு சிகைச்சு போனார். அவர் அந்த அந்த மஞ்சள் உருவத்தை பார்க்க, இந்த மஞ்சள் உருவம் பாபிக்கிய பார்க்க, அந்த பார்வை மாறி மாறி போகுது. வீட்டுக்குள்ள இருந்து யாரோ லைட் போட்டாங்க, டக்கன் உருவத்தை பார்த்து அங்க நிக்கிறது ராஜ்.
2: எவ்வளோ தைரியம் இருந்தா, நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கதையை ஃபுல் ஃபீலிங்கில் எமோஷனாக சவுண்டோடு அப்படின்னு போட்டா டெக்ஸ்ட் போடுறீங்க. உங்கள் கதையை கேட்க எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுன்னு, எனக்கும் சிரிப்பு வந்துச்சு உங்கள் டெக்ஸ்ட்டை பார்த்த உடனே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு திகில் மூடில் த்ரில்னு அப்படியே அந்த காஞ்ச இலைகள்லாம் சர் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் கதையை கேட்க சிரிப்பு சிரிப்பாக வருதுன்னு டெக்ஸ்ட் போடுறீங்க நீங்கள்.
3: எனக்கு நிச்சயமா தெரியும், நான் அந்த அந்த கமெண்ட்ஸ் கொடுக்க போய் இந்த ராஜ் என்ன எடுக்க மாட்டாரான்னு நான் 100% எனக்கு தெரியும்.
2: நீங்க கால் பண்ண போய் எடுக்க முடியும் இல்லையா? அதுவா? இல்ல இல்ல, நிஜமாவே டைம் இல்லை. நான் எனக்கு என்ன, நீங்க அதெல்லாம் இதுதான் சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்களா, கட் பண்றது நமக்கு பழக்கமே கிடையாது. நீங்க எது சொன்னாலும் இல்லை, நான் இந்நேரத்துக்கு இப்ப நான் ஆன் ஏர்ல இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா. ஜாலியா இருக்கிறதுக்காக தான் இதுதான் நல்லது மட்டுமே வந்து பேசணுன்றது தான் கண்டிஷன். அது தவிர நீங்க என்ன வேணா நம்ம மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை.
3: கலாய்க்கிறதான் ஒரு ரெண்டு கையில் இது கலாய்க்க வேணாம் நீங்க ராஜ், எனக்கு இதே என்ன கலைக்காட்டி நித்திரே வராது ராஜ்.
2: நீங்க தாராளமா கலாய்க்கலாம், அவர் எல்லாம் அவர் அதுக்காகவே தான் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில அவர் வந்து வச்சிருக்கிறதே அதுக்கு தான். ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது அந்த
3: மாதிரிதான். அதுக்காக ஒருவர் மன வருத்தப்படுத்தி அப்படி அதெல்லாம் பேசக்கூடாது, வானலையில அதுவும் வானலையில அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அது அது நாகரிகம், அதுதான் நாகரிகம். எனக்கு ஒரு 1 மினிட் தருவீங்களா, கொஞ்சம் வேகமா போறேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: மார்கழி திங்கள் கேட்டால் நிலவின் இனிமை ரசிப்பதில்லையே, மனித உணர்வில் ஒளிவடிவம் உன் குரலில், மம்மி பேரு மாறி ஆண் குரலும் நெஞ்சத்தை கிள்ளியதே, டேடி டேடி ஓமை டேடி குழந்தை குரல் மலலையானதே, டூத் பேஸ்ட் இருக்கு பிரஷ் இருக்கு மாமாவின் செல்ல மகளே, போடா போடா போக்க கிளவியின் போக்கை குரல், நான் பிடிச்ச மாப்பிள்ளைக்கு ஆமா ஆமா ஆகா மறப்போமா, உணகல் மூச்சில் கேட்பவர் கிளுகிழுக்குமே, ஷீ அந்த ஒளியை நினைக்குமா, ஆறீரோ ஆறீரோ மணலை கல்ல கன்னியின் குரலே, அம்மன் பாட்டு உச்சத்துணியில் சங்கீதம் ஒட்டி பிடிக்குமே, அம்மின் குரல் குயில் பாடுவது மறந்து உன் குரலில் மௌனிக்குமே, இசை இயக்கம் தனியாத தாகம் பணிந்து மகிழ்ந்திருந்தோம் தவிக்கிறோம், தாரை தாரையாய் கண்ணீர் துளிகள் தனித்து ஓர் இசைப்பறவை, முதிர்வின் மூப்பில் சுவாசம் மறந்து சிங்காரவேலனின் திருப்பாதம் துணை கொண்டதே, இனம் கடந்து கண்டம் தாண்டி இசையுன் குரலில் ஒன்றிணைந்தோம், அமைதி கொள் இசை தேவதையே, இசைவானில் நீ ஒரு ஒளி சிந்தும் நட்சத்திரமே. நன்றி ராஜ், இது எங்களை ஜானகி அம்மாவுக்கா.
2: வாய்ப்பே இல்லை. சூப்பர். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்டையர் படைப்பை வந்து ஒரு நட்சல்ல கொண்டு வந்துட்டீங்க. ட்ரிபியூட் டு ஜானகி அம்மா தான். எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் என்றும் கலக்கல்ல மறுபடியும் உங்களை நான் ஆன் ஏரில் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து இன்னொரு தடவை கண்டிப்பாக எங்களுக்காக படித்து காட்டணும்.
3: நான் படி பண்றேன். இது என்னுடைய படைப்பு. நான் இப்ப படிக்க எனக்கு ஆசை. எனக்கு என்ன சொல்லுங்க, அவ காலம் கடந்து தலைமுறைகள் இத்தனை தலைமுறையை கண்ட இப்ப வரும் தலைமுறை என்றாஜ் ஒரு போட்டி நிகழ்ச்சி வந்து விட்டா இவ அந்த பாட்டை அப்படியே சமிட் பண்ணுவாயிருந்தா அவன் அந்த போட்டியில வெற்றி பெறலாம். அப்படி ஒரு பாடல்கள் பொக்கிஷமாங்களுக்கு தந்திருக்கிறார்.
2: ஆனா அவங்களுடைய யூனிக் படைப்பு எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு குயிக்கா இவ்வளவு என்ன ஒரு டேலண்ட் உங்களுக்கு ப்ரிசைஸ்டாக இருந்தது. அதே சமயம் வா அப்படின்ற ஒரு சில கவிதைகள் வந்து கேட்கும்போது தான் வந்து அதை முடித்ததுக்கப்புறம் ஒரு வா ஃபீலிங் வரும். ஓய்யோ செமையாக இருந்ததுல அந்த ஃபீலிங் கொடுத்தீங்க எங்களுக்காக.
3: நன்றி.
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் படித்த கவிதைகளில் இது டாப் த்ரீல வந்துடும்.
3: அப்படியா?
2: அவ்வளோ நல்லா இருந்தது. நன்றி, ரொம்ப நன்றி சுவாமி.
3: நன்றி ராஜ், நன்றி.
2: மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம்
2: ராஜ்.
5: இல்ல என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வெஜிடேரியனா இருக்கிறது அது எங்களோட சாய்ஸ். ஆனா மட்டாக்களே அப்படி இருங்கன்னு நாங்க போர்ஸ் பண்ணிடலாம் தானே. அதுவும் வந்து இப்ப அவர் வந்து இதே நன்மைய மட்டும் தாக்கி சொல்லல, உங்களை என்ன தாக்கி
2: சொன்னாரு.
5: அந்த சொன்ன பேர்ட் வந்து அது ஒண்ணு இல்ல கதைகள். அவர் ஒரு வயது வந்தவர் என்ற மாதிரிதான் இந்த இதுல இருக்குது. அதை எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அதுக்கண்டு ஒரு மரியாதை இருக்குது. ஆனா அதை ஒண்ணு சோ மெனி பீப்புள் ஓவர் த வேர்ல்டே கேக்குறாங்களே. அது அது கதைக்கிறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது. அதே அவர் மனதுல வச்சுக்கணும். நான் தாழ்வா கேட்டுக்கொண்டு எங்கட பகுதிக்கு வருவோம். அது வந்து இப்ப நீங்க கலாய் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் கலாய்க்கிறது வேற விஷயம். அது நாங்க பண்ணா செய்யறோம். இப்ப இது என்ன வந்து எங்களை கலாய்க்கிறார். இன்றைக்கும் வந்து இந்த பேரை போட்டுதான் போயிருக்கிற பாட்டு பாடினவ நீல முடிக்கிறவ அந்த பேரை வச்சிருக்கலாம் தான் சொல்லிட்டு தான் போயிருக்க. அதெல்லாம் நாங்க பண்ணா எடுக்கிற விஷயம். ஆனா இப்படி வந்து கதைக்கிறது கொஞ்சம் சரியில்லை. அத கேட்டுக்கொண்டு மற்றது வந்து பாதிக்கு வந்து நான் சாப்பிடுறேன் பட் ஆனா வீட்டுல போடுறவங்க எங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன செய்வாருன்னா சிக்கன் இப்ப பாதிக்கு எல்லாம் மெரினேட் பண்ணி இதை போட்டு ஒருக்கா ஓனுக்கு ஒரு கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துட்டு பிறகுதான் பாதிக்கு மிஷின்ல
2: போடுவேன்.
5: சிக்கன் வந்து ஈஸியா குக் பண்ண பட்டுடுமல்ல. நீங்க ஹோட்டல்ல பாயில் பண்ணி அதை எப்படி வருமென்னு எனக்கும் தெரியல. நாங்க அப்படி செய்ததில்ல. அது வந்து எனக்கும் தெரியல. ஆனா இவர் வந்து இதுக்குள்ள கொஞ்ச நேரம் வச்சுட்டு பிறகு வந்து பாபிக்கு மிஷின்ல போடைய கூட அந்த குயிக்கா குக் பண்ணப்படும். அதோட பேர்ன் பண்ணப்படாது. உள்ளுக்கு வடிவா குக் பண்ணப்பட்டுடும். அப்ப அப்படி செய்யறவன் அது ஓகே. மற்றதெல்லாம் அதேதான் செய்வேன். நாங்க சாப்பிடறதில்ல. நான் பாக்குறேன் அப்படி செய்யறேன்.
2: ஓவன்ல வந்து இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 420 ஃபாரன்ஹீட்ல வச்சிட்டு எவ்வளவு நிமிடம் வைப்பாங்க?
5: ஒரு 15-20 மினிட்ஸ் தான். நான் கூட வைக்க மாட்டேன். அந்த கொஞ்சம் உள்ளுக்கு குக் பண்ற அளவுக்கு வச்சுட்டு பிறகு பாபிக்கு மிஷின்ல வைப்பினோம். ஆனா அந்த சிலவள அந்த வெளியில அந்த உள்ளுக்கு குக் பண்ணணும் அந்த விட வெளியில பேர்ன் பண்ணிடும் இல்ல சிலவள.
2: ஆமா ஆமா ஆமா கரெக்ட். அது ரொம்ப நேரம் வெச்சா இது
5: யா. அப்ப ஏண்டா எங்க பசங்க வந்து ஆக பேர்ன் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவைக்கு அந்த ஒரு அளவுக்கு நைட்டா அந்த பாக்க ஒரு நைட்டா நீட்டா இருக்கணும். அப்படி அப்படி செய்யறதுக்காக அப்படி செய்யறேன். மற்றபடி எல்லாம் வெஜிடபிள் அதெல்லாம் பாபிக்கு போடுறோம் நாங்க. அது பிரச்சனை இல்ல.
2: கரெக்ட். பாபிக்குள்ள இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது வந்து சம்டைம்ஸ் பார்த்த சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். ஆசையா சாப்பிடும் போது தெரியும் உள்ள சம்டைம்ஸ் வந்து குக் ஆயிருக்காது. அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ்.
5: அப்ப அதுக்காக இவர் இப்படி செய்து விட்டாரன்னா வெளியிலயும் பேர்ன் பண்ணாது உள்ளுக்கும் வடிவா அப்படி குக்டா வந்துருக்கு.
2: இன்ட்ரெஸ்டிங். நைஸ். ஓகே.
5: அவ்வளவுதான்.
2: அதே பாபிக்யூ மேரினேஷன்லயே வந்து நான் இதையும் சாப்பிட்டிருக்கேன். ஏன்னா எங்க அம்மா வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். ஸோ
5: அவங்க
2: அதான் ஷ்ரிம்ப், சாரி ஷ்ரிம்ப்ன்ற மஷ்ரூம் வந்து போடுவோம். அதே பாபிக்யூ மேரினேஷன் இந்த கேஜன்ல வந்து மஷ்ரூம் போட்டு ஸ்கியூவர்ஸ்ல குத்தி மஷ்ரூம், ப்ராக்லி, காலிஃப்ளவர், அப்புறம் கேப்சிகம், இதை வந்து நீங்கள் அந்த இதில் மேரினேட் பண்ணி உதுத்துட்டு அதை அதே மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கலாம். செம்மையாக இருந்தது அந்த, ஆக்சுவலி சிக்கனோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மஷ்ரூம். புரிஞ்சிருச்சு. யா அது ஒரு பங்கை தானே, அதனால வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதே பாபிக்யூ இது அந்த சின்ன சில்லி சிக்கன் பவுடர் போட்டு கொஞ்சம் லிக்விடா மிக்ஸ் பண்ணுவாங்க, அதை வந்து பைனாப்பிள் மேரினேட் பண்ணிட்டு நீங்க
5: அது சாப்பிட்டுக்கிறேன். அது கொஞ்சம் அந்த பர்ன் பண்ணியும் பர்ன் பண்ணாமலும் வர அது நல்லா இருக்கும். அது
2: நீங்க ஆப்பிள் பாபிக்யூ சாப்பிட்டிருக்கீங்களா? ஆமா, நானும் வந்து ஒரு வேற ஒரு ஒரு ரஷ்யன் வீட்டில் தான் அதை ட்ரை பண்ணேன். ஆப்பிள் வந்து பெருசு கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணி அதையும் மேரினேட் பண்ணிட்டு பாபிக்யூ பண்ணாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. ஆமா, யூ மைட் லைக்
5: இட். ஆமா,
2: அவங்க வீட்டுல அவங்க வீடு பின்னாடியே ஆப்பிள் மரங்கள் இருக்கு, ஒரு நாலு மரம் இருக்கு, அதுல இருந்து எடுத்து அவங்க
5: இன்ட்ரெஸ்டிங்கா
2: இருந்தது அந்த ஐட்டம்.
5: மற்றது நானும் ஜானகி அம்மாட பாட்டு தானே, அவக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சு வந்து அவட பாட்டு தான் கேட்டுப்படுற. ராசாவை உங்க நம்பி முதல் மரியாதை படத்துல இருந்து அந்த
2: பாட்டு
5: நிறைய பாட்டு சாய்ஸ் கொண்டாடுவீங்க தானே கேட்டுப்போம்.
2: இருக்கு இருக்கு கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றி தாரணி. நன்றி
5: நன்றி வணக்கம்.
2: விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
7: வொர்க்கிங் ஃபார் யூ.
6: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
6: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட். ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட். ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: நேரம் சரியாக 10:30 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை 26 பாகை செல்சியஸ், ஆனால் ஃபீல்ஸ் லைக் 29. நான் சொல்லலை, இன்றைக்கி அப்படியே ஏறி 38 டிகிரி வரைக்கும் போகுது. மறுபடியும் எப்பயுமே நான் சொல்கிறது தான், முக்கியமாக குழந்தைகள் இந்த பார்க்கில் ஆடுற குழந்தைகள் கூட நீங்கள் போனீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய நேயர் கமாண்டோ கண்ணன் இருக்கார்ல, அவர் பேரனை கூப்பிட்டு அப்படியே வெளியில் போவார், விளையாடுவீங்க. குழந்தைங்க என்னன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களும் சரி நீங்களும் சரி நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் இப்போ இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வெயிலில் பயங்கரமாக விளையாடிட்டு வந்த உடனே இந்த ஊரில் பயங்கர ஃபேமஸ் வந்து லெமனேட் குடிக்கிறது. அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய என்டையர் பாடியை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் அது. நீங்கள் பயங்கரமாக விளையாடிட்டு வந்த உடனே கோல்டாக வந்து தண்ணி குடிக்காமல் லூக்கோமா ஃப்ரிட்ஜில் வைக்காத தண்ணியை முதல்ல குடிச்சிட்டு, தண்ணியை நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிழலுக்கு வந்த ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து அந்த லெமனேட்லாம் குடிச்சிங்கன்னா ஓகே. பட் பயங்கரமாக வெயிலில் ஆடிட்டு வந்த உடனே நீங்கள் அந்த லெமனேட் ட்ரிங்க் குடிக்கிறது அது வந்து கோல்டு, சைனஸ்ஸு, தலைவலி, அப்புறம் இந்த ரன்னிங் நோஸ், இது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய கண்களுடைய நரம்புகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இருக்குன்னு

0: சீரியஸாக போயிருக்கின்ற ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஸோ ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறத சொல்கிறாங்க. அதனால் அதை மட்டுமே வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குழந்தைங்களுக்கும் அதை சொல்லுங்கள். ஏன்னா நல்ல வெயிலில் விளையாடிட்டு வந்த உடனே எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கிற இந்த ஃப்ரீசிஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஊரில், அந்த டியூப் ஐஸ் கோல்டாக சில்லுன் இருக்குது, அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி லூக்கம் தண்ணியை குடிச்சிட்டு முதல்ல உங்கள் பாடியோடைய ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு, பாடியோட டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சட்டலாக ஒரு நார்மலைஸ்டு டெம்பரேச்சராக பாடியில் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்றது தான் வந்து இது இந்த ரிசல்ட் சொல்லுது. அதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கிட்டு அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். ராஜ் ரவிசங்கர் பேசுகிறேன்.
0: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல மகிழ்ச்சியா சுகமா இருக்கேன். ஹேப்பி கிரில்லிங் சீசன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன், ஜாலியா. அதான் வீக்கெண்ட் சிறப்பா போச்சு. ஆமா, ஆக்சுவலி இன்னைக்கு கார்ல வரும்போது உங்களை நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் இங்கே ஒர்க்குக்கு வரும்போது உங்களுடைய சிமிலர் பைக், அதே மாதிரி பின்னாடி பெரிய பாக்ஸ் எல்லாம் வச்சு சீட்லாம் வச்சு ஹெல்மெட்டோட வந்து ஒருத்தர் இருந்தார். அது எக்ஸாக்டாக உங்களுடைய ஒரு அந்த ஒரு மாதிரி ஷைனி ப்ரௌன் தான் வண்டி கலரும். நான் வந்து என்ன பண்ணேன், சிக்னலில் நின்ன உடனே பக்கத்தில் போய் நின்று கண்ணாடி இறக்கி நான் ஹலோலாம் காட்டினேன் அவருக்கு, ஒருவேளை நீங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஹாய் காட்டினார். அதுக்கப்புறம் அதே சம்பவம் தான் நடந்தது, ஆனா வேற ஒருத்தர் கிட்ட நான்
1: சொன்னேன். பாட்டு வந்து காதல் ஓவியம் படத்துல எஸ்பிபி ஜானகி சக்கரவர்த்தி பாடின நதியில் ஆடும் பூவனம் அந்த பாட்டு
0: பாட்டு இன்னொரு முக்கியமான காரணமும் அதுவும் அதுவும் ஒண்ணு இல்லையா? ஓகே,
1: நிகழ்ச்சி ஆரம்பிச்சு முதல் பாடல் வச்சேங்க இல்லையா?
0: ஆமா,
1: கண்மணியே காதல் என்பது எனக்கு அப்படியே பழைய காலத்துக்கு ஒரு 35 வருஷம் முன்னாடி மனசு ஓடிச்சு.
0: நல்ல பாட்டு எல்லாமே. இப்ப நான் வரப்போ இன்னைக்கு வரிசைப்படுத்தி இருக்கிற பாட்டு எல்லாமே கிளாசிக் கல்ட் சாங்ஸ் தான்.
1: ஆமாங்க. அப்ப பார்பெக்யூ பாட்டு எங்க வீட்டுல எங்க நானும் சன்னும் மட்டும்தான் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்.
0: ஓகே,
1: என் வைஃபும் டாக்டரும் வெஜிடேரியன்.
0: அப்படியா? ஓ, பை சாய்ஸா? ஏன் அப்படி பை சாய்ஸ்?
1: ஆமா, என் வைஃப் வந்து சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு ஞாபகமே இல்ல.
0: ஓ ஓகே. எப்படி ஆனா பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு, நீங்க ஓடுறது தாவறது குதிக்கிறது எல்லாத்தையும் வந்து சும்மா தூர்வாடுறீங்க.
1: வீட்டுல தனியா வெசல்
0: வச்சிருக்கோம்,
1: இதுக்குன்னு ஒரு கரண்டி, எல்லாம் வெஜிடேரியன் டாங்ஸ், நான் வெஜிடேரியன்
0: இருக்கு,
1: அந்த மாதிரி பாத்திரம் தனியா இருக்கு.
0: ஓகே,
1: சொல்லுவாங்க டேய், உனக்கு கல்யாணம் பண்ணது ஜாதகம் சேருக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன், இப்போ கொண்டு வெஜிடேரியன் நான்வெஜ் கேட்டுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னாரு. ஆனா அது நடக்கல, எனக்கு அதே மாதிரி வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டு சொன்னாரு,
0: எனக்கு
1: அதுக்குன்னு மேரினேட் கிடைக்கும், ஒரு ட்ரேல போட்டு

0: காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சலிக்க சலிக்க சாப்பிடுவோம். இப்ப எங்க நடக்குது நடக்கும் வச்சிருந்தாங்க ரிப்வெஸ்ட்க்கு எல்லாத்துலயும் வந்து எக்ஸ்ட்ரீம் நான்வெஜ் தான். ஆமா
1: ஆமா,
0: நான் வந்து ரொம்ப பிரியமா நான்வெஜ் சாப்பிட்றோம் தான், பட் எனக்கே வந்து டே என்ன போதுண்டா நான்வெஜ்ன்ற மாதிரி இருந்தது. ஹாட் டாக்ஸும்
1: இன்னொன்னு வந்து
0: ஓகே.
1: அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் எப்பவுமே நான் சிக்கன் பண்ண மாட்டேன் பார்பிக்யூல, பண்ணதா இருந்தால் முதல்ல குக் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய சிக் மீட் இருந்தால் உள்ள வந்து குக் ஆயிருக்காது, வர சான்ஸ் நிறைய இருக்கு சிக்கன்ல. அதனால பெஸ்ட் திங் இஸ் யூ பாயில் இட் ஆர் பேக் இட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் போட்டு ஒரு ஹாஃப் குக் பண்ணதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா குக் ஆயிடும். அது இன்னும் டெம்பரேச்சர் பார்க்கணும், செக் பண்ணிட்டு குக் பண்ண சேஃபா இருக்கும் சிக்கன்ல மட்டும்.
0: சிக்கன்
1: எல்லாம் தின் ஸ்லைஸ்ங்கறனால நமக்கு தெரியும் எப்படி குக் ஆகுது.
0: வெரி நைஸ் ஓகே.
1: அப்புறம் வெஜிடேரியன்ஸ்க்கு எங்க வீட்டுல பண்றது வந்து பைனாப்பிள் ஸ்லைஸ்.
0: பைனாப்பிள் ஸ்லைஸ் ஆமா,
1: பைனாப்பிள் பார்பிக்யூ பண்ணலாம். அப்புறம் கார்ன், அப்புறம் பீச்சஸ்னா பீச்சஸ் இல்ல பீச்சஸ்
0: எது
1: பீச்சஸ்
0: பீச்சஸ் ஃப்ரூட்.
1: ஆமா ஃப்ரூட்.
0: பீச் ஃப்ரூட்டும் பண்றீங்க பார்பிக்யூ? ஓகே, நான் இப்போதான் ஆப்பிள் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்.
1: நம்ம ஊர் பன்னீர் இருக்கு இல்லையா?
0: ஆமா
1: பன்னீர்.
0: ஓ யா, பன்னீர் பாம்பிக்கு. ஆமா, அதுவும் எங்க வீட்ல.
1: அப்புறம் பெப்பர் மஷ்ரூம் எல்லாம் டிஃபரண்டா போட்டு போட்டு அது கிரில் பண்ணி சாப்பிடலாம்.
0: கரெக்ட் கரெக்ட் யா.
1: மஜா. ஓகே,
0: இன்ட்ரஸ்டிங் சார், ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த அந்த கண்டென்ட்ல முக்கியமா அந்த அந்த ரெசிபி வந்து செம எம்மியா இருந்தது. கூடிய விரைவில் சந்திப்போம், அதை சாப்பிடுவோம்.
1: வாங்க ஒரு நாள் செஞ்சிடலாம்.
0: கண்டிப்பா சார், நிச்சயமா. ஓகே, நன்றி. சே, நிறைய ஆசைகள் இருக்கு, டைம் தான் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்காக டைம் நம்ம ஏற்படுத்திக்கணும். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏழு நாளும் ஒர்க்கிங்க, என்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து வீக்கெண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே பிஸியான டைம். அதிலிருந்து எப்படாவது ஒரு நாள் வந்து அவாய்ட் ஒரு இதெல்லாத்தையும் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு பார்பிக்யூ, அப்புறம் தேவையான விஷயங்கள் இப்போ லிஸ்ட்டில் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிடணும். டைம் அந்தந்த விஷயத்த அந்தந்த டைமுக்கு பண்ணிடணும் இல்லையா? அதுதான் கரெக்டு. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க கோவப்படுறதா நீங்க பாக்கணுமா? அப்பப்பதான் பண்றாங்களா? அவங்க வீட்டுக்காரர் போய் கேட்டு பாருங்க எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு தெரியும்.
4: அவ சொல்றவோ பாத்துனாலும் கோவம் நல்லா இருக்கு.
0: கங்கா சந்திரமுகியா மாறினதை இன்னைக்கு நீங்க பாத்துருக்கீங்க.
4: மற்றது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வாரன், நான் இங்க வந்து அந்த மாம்பு செஞ்சாப்படியே எனக்கு அந்த பாபிக் பாட்டிகளுக்கு நான் ஒன்றுக்கும் போனதில்லை.
0: பாபிக் பாட்டி போனதில்லையா?
4: இல்ல இல்ல அது கோழி மட்டும்தான் சாப்பிடுறதா அதையும் போய் போட்டாங்க. இல்லைன்னா எங்கட ஊர்ல சரி நான் கோயில்கள் கொடிக்கிறனா இல்ல இடம்பெயர்ந்து பல இடங்கள்ல இருந்திருப்போம் எல்லாம் 25 நாள் ஒருக்கா கொண்ட வாயில கோழிய வச்சு கடிக்காம அடுத்த நாள் போடுற பஞ்சு அந்த கோயில் கொடி வரைக்கிறேன் ஒரு நாளைக்கு மச்சத்தை சாப்பிட்டு ரெண்டு ஓட்டு புள்ள அதை விட்டாச்சு.
0: அப்படியா? ஓ
4: ஒவ்வொரு ஊடுவல் இடம் பெயர்ந்து இருந்தா தானே அப்ப ஊர் கோயில்கள் கொடிக்கிறனா அப்பனா சொல்லுவேன் எனக்கு சொல்லாத எங்க நவோ மண்டபி நம்ப சொல்லுகிறேன்
0: வேண்டுதலுக்காகவா இல்ல நார்மலா
4: அப்பா சாப்பிடுறது இல்ல அம்மா பால் குடி குடிக்கிறேன் இல்ல
0: ஓகே
4: அப்ப எங்கட கூட ஒரே 365 நாளும் ஒரே விரதங்களும் ஒரே இதுவும் தான் அப்ப அங்க மச்சங்களான் இல்ல அப்ப நான் தான் நான் இங்க வந்தான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்ட உடனே பிறகு பார்த்தேன் இன்னத்துக்கு சும்மா ஒரு நாளைக்கு ஆசைக்கு சாப்பிட்டு போய் பார்த்தால் அது நாக்கு ருசியில இருக்கும் போய் மரக்கறிகள் போவாதுன்னு
0: இது வேலிட் பாயிண்ட். ஆமா தொடர்ந்து இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது உள்ள இறங்காது இது கேக்கும் எதுக்கு அப்படின்ட்டு
4: மற்றது யாராவது எனக்கு முன்னால சாப்பிட்டா சாப்பிட சொல்லி மனம் தூண்டும் செடிக்கேட்டு போட்டு சாப்பிடுவோம் எல்லாம் வீட்டை கொண்டு வச்சோன்னா வீட்டுல இருந்து போன் பெறும் இன்றைக்கு அப்பாக்கு அம்மா வாசம் அம்மா மாத அம்மா
0: ஆசை
4: ஓ மாத அம்மா ஆசை சவுத்தி விட மாத இரண்டு பேரும் அப்ப பேருந்து வீட்டு கிடக்குற எல்லாம் தூக்கி கொண்டு போட்டு இல்ல எனக்கு அது சின்ன பழகிட்டது வீட்டுக்கு எல்லாம் இருக்கிறதான் கிளீன் பண்ணி எல்லாம் அப்ப பிறகு பார்த்தேன் இது சரிப்பாட்டு விளாது அம்மா கிட்ட எனக்கு ஒரு மஞ்சள் காவி உடைய அனுப்பி விடுங்க நான் அப்படி கோயில் வல்ல பூஜை ஒன்று
0: சரி கரெக்டு தான். ஏன்னா இப்படி ஆல்ரெடி நீங்க இவ்வளவு அந்த இவ்வளவு பியூரா இருக்கீங்க ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே நைஸ்.
4: என்ன செய்யுங்க கொப்பியில் எழுதி போட்டு உங்களோட இதயத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எழுதி போட்டு ஒரு கணக்கு எழுதாமல் தூங்க அதை மட்டும் நச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா இப்பவும் மகிழ்ச்சியா இருப்பீங்க அந்த நல்ல நினைவுகள் இல்ல நானும் நல்ல நினைவுகளை இப்போ நச்சு சிரிச்சு கொண்டு தெரிகிறேன்
0: நானும் அதை நினச்சி அன்றைக்கினா அப்போ வந்து என்னுடைய கல்யாணத்தில் நான் ஃப்ளாஷ் மாப்லாம் பண்ணேன் நானே டான்ஸ் ஆடி ப்ரப்போஸ்லாம் பண்ணி இப்போ நான் நினச்சா சிரிப்பு தான் வருது. ஐயோ ஐயோ
4: நான் எந்த வீட்டுக்காரங்க அதுதான் சொல்றது எப்போவும் அந்த நல்ல நினைவு நாங்கள் தொடர்ந்து நச்சு கொண்டு இருக்கிறதுக்கு எங்களை அறியாமல் எங்களை நாங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்போம் வேற உங்க பட்டத்தில் விமர்சித்து கொண்டு திரும்பியார்கள் அவைகளை எல்லாம் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடாது நாங்கள் நல்ல நல்ல நினைவுகளை நச்சு கொண்டு இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு மற்றவரை கலைக்க வேணும். எனக்கு வந்து பெருசா பாடல்கள் தெரியாது ஒரு செகண்ட் மரியாதை ஜானகி அம்மா அப்படி கொண்டு சொல்லி போட்டு போறேன். அவ வந்து எவ்வளவுதான் அவ பாடல்கள் பாடி இருந்தாலும் அவட்டு என்னத்தை பிடித்தது வந்து அந்த தாயண்டா ஒரு கடன வடிவல்லோ அந்த தாய்மைக்குரிய சகல குணங்களையும் நான் அவட்ட பார்த்து வியக்கிறேன் அம்மான்ற சொல்லுக்கு அனைத்து இதுவும் கொண்டவர்னு சொல்லிக்கொண்டு நன்றி ராஜா மற்ற காய்க்கொண்டு நன்றி
0: ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி.
4: நீங்க விரும்பின பாடல் ஒன்று போட்டு விடுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக ஒரு பாடல் வருது நான் விரும்பி லிஸ்ட் பண்ண பாட்டு தான் ஆனால் அது வந்து யாரும் கேட்கல அந்த ஒரு கிளி உருகுது பாட்டு வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கும் அந்த பாட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வைரமுத்து அவர்களுடைய பிறந்தநாள் கூட ஒரு கிளி உருகுதுடைய லிரிசிஸ்டம் அவர் தான் ஸோ அதனால ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ட்ரிபியூட்டை போட்டுருவோம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் நிர்மலா பேசுறேன் சென்னையில இருந்து.
0: வணக்கம் நிர்மலா எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நிர்மலா. உங்களுடைய ரெகுலர் காலரா நீங்க மாறினதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
5: இல்ல என்ன நான் கால் பண்ற ஐடியாலே இருக்க மாட்டேன் சும்மா சரி கேட்டுட்டு இருக்கலாம் தான் போடுவேன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நினைப்பா சரி பேசலாம் அப்படின்ட்டு மனசை மாத்துக்கு வந்து ரொம்ப லேட்டா வந்தேன்.
0: அப்படிலாம் நீங்க வந்து ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க அப்பறம் போன் எடுத்தா டயல் பண்ணிடணும் அவ்வளவுதான் முடிஞ்சது.
5: ஆக்சுவலா எதுக்கு முக்கியமா பேசணும்னு நினைச்சேன்னா வெள்ளிக்கிழமையும் நான் பேசணும்னு நினைச்சேன் உங்க கதைய வந்து கரெக்டான சூழ்நிலையில கேட்ட ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன்
0: இந்தியால
5: இருந்து நைட்டு. அது என்னாச்சுன்னா நான் வந்து வேலை முடிச்சுட்டு நான் எப்பவுமே என்னோட வேலை 9 மணிக்கு தான் முடியும் 9:00 மதியம் 12 இரவு 9 அந்த டைம் தான் வேலை பண்ணுவேன். அப்போ முடிச்சுட்டு நான் கேப்ல போயிட்டு இருக்கேன் சோ நான் உங்க கடை இது வரைக்கும் நான் ஃபுல்லா கேட்டது இல்ல, தொடக்கத்துல இருந்து முடிய கேட்டது இல்ல. அப்போ நான் வந்து சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்போன் போட்டு கேட்டுட்டே வந்தேன் கேப்ல. சோ இருட்டா இருட்டுலயே வந்து 9:30 வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா லைட்டும் ஆஃப். யூஸ்வலி நான் வீட்டுக்கு வரேன்னா பசங்க வெளியில வெயிட் பண்ணுவாங்க இல்ல பெல் அடிப்பேன், பார்த்தா கதவு திறந்துருந்துச்சு, லைட் எல்லாம் நிறுத்தி இருந்தது. அப்போ அந்த டைம் பார்த்து நீங்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டீங்களா, அந்த கதவு திறந்த உடனே வீட்டுள்ள ஒரு ஷெல்ஃப்ல என்னோட பொண்ணு கையில் வந்து ஒரு டாய் வச்சு விளையாடுவான், அமெரிக்கன் டால், அது வந்து முடி விரிச்சு போட்டு இருக்கும். இப்படி திருப்பி கைட்டி இப்படி திருப்பி பார்த்தா அந்த அந்த டால் இது நீங்க வேற ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா நடந்துச்சேன். இந்த கதையை ஒரே ஒரு ஆள் இரவுல கேக்குறது நான் தான் நினைக்கிறேன், நிறைய பேர் கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பாராட்டுக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி ரம்லா. சே எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த கதைகள்லாம் நான் இரவில் தான் கேட்கணும். இங்கே வந்து பொலந்தடிக்குது வெயில், 36 degrees இந்த கதையை கேட்டாங்க பாவம் நம்ம நேயர்கள்
5: கேப்பீங்களா? இல்ல இல்ல, முன்னாடிலாம் சின்ன வயசுல பாத்துட்டேன், இப்போ தெரியல எனக்கு. அந்த மாதிரி இந்த கான்ஜூரிங் இந்த பசங்க எல்லாம் உட்காந்து பாத்துச்சீங்கன்னா நான் வந்து பேய் படமா நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவேன். பிகாஸ் எதனாலன்னா தெரியல, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு
0: அந்த வைப் உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, செட் ஆகல.
5: பிடிக்கிறது இல்லன்றத விட ஏன்னா எனக்கு டிவி பாக்குற நேரமே ரொம்ப கம்மி. அப்போ நான் அந்த நேரத்துல வந்து நான் எனக்கு எது எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நான் பாக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ போய் ஏன் இந்த த்ரில்லர் இது ஏன் வந்து ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏன் இதை பாக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இருக்கிற கொஞ்ச டைம் வந்து இந்த மாதிரி பாட்டு கேட்கறது அந்த மாதிரிலதான் எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது வந்து பார்பிக்யூ பத்தி எனக்கு ஒண்ணும் பெருசா இல்ல, கேம்பிங் போன டைம்ல பார்பிக்யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம இங்க இருக்க பார்பிக்யூ நேஷன் அந்த மாதிரில போய் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டி.
0: நம்ம ஊர்ல இப்ப பயங்கரமா இருக்கு வெரைட்டி. லாஸ்ட் டைம் வந்தப்ப கோல் பார்பிக்யூன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அருமையா இருந்தது.
5: ஆமா நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. என்ன சொல்றது, அதனால பெருசா இல்ல எனக்கு அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு. இப்ப ஜானகி அம்மாவோடது வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய இளையராஜா ஃபேன்ஸ், முக்காவாசி அவங்க இளையராஜா பாட்டு பாடல்கள் தான் பாடிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நான் திரும்ப திரும்ப கேட்ட ஒரே ஒரு பாட்டு வந்து குணா படத்துல கண்மணி அன்போடு, அதுல வந்து அந்த செகண்ட் பீஸ் ரொம்ப நல்லா இருக்கும், உண்டான காயமே. அந்த அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். சோ அது கேட்கலாம் நினைச்சேன்.
0: கண்டிப்பா சூப்பர், நீங்க பாடுவீங்க போலயே.
5: இல்ல உங்களுக்கு நான் எதை சொல்லணும் தெரியும்,
0: எங்களுக்கு ஒரு ரெண்டு வரி பாடி காட்டினா நல்லா இருக்கும்.
5: ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா.
0: சூப்பர், நீ இப்போ உடனே நீங்க இன்னைக்கே ட்ரை பண்ணா கூட ஓகே தான் எங்களுக்கு.
5: இல்ல இல்ல,
0: நான் விரும்பறீங்களா லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா?
5: இல்ல இட்ஸ் ஓகே, நான் பாட்டு கேட்டி வந்து சந்தோஷப்பட்டேன்.
0: சரி சரி ஓகே. ஏன்னா நீங்களே அப்பப்ப கால் பண்றீங்க, அதையும் வந்து எங்க நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பயந்து பண்ணாம போயிருவீங்களோன்றதுனால இன்னைக்கு நான் வந்து ஓகே, நான் புஷ் பண்ணல. நானும் நீங்க கண்டிப்பா எங்களுக்காக ஒரு ரெண்டு வரி பாடணும், நல்லா இருக்கும். நிர்மலாக்கு மிகப்பெரிய ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும். இந்தியால இருந்து நிகழ்ச்சியை கேட்கிறாங்க, அதே சமயம் அதை வந்து காலும் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற டைம் ஜோனில் இருக்கிற நேர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் இந்த மாதிரி கதை கேட்குறதோ இல்லை வேறு டைம் ஜோனில் இதை நாங்கள் வேறு மாதிரி இந்த சீனை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் கால் பண்ணி சொல்லுங்கன்றதை இப்போ ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேக்குறேன் தம்பி.
0: வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். எப்படி இருக்கீங்க கலியுகவர்தன்?
6: நீங்கள் சொன்ன மெடிக்கல் பிரச்சனை தான் வந்த நான்.
0: அப்படியா, என்னாச்சு?
6: இல்ல வந்து அவர் வந்து அந்த எனக்கு நானும் உங்களோட லைனுக்கு பாதையில லைன் கேக்குறேன் நான். வந்து தம்பி அந்த ஒருத்தர் அவர் சிவன் என்று சொல்லுவார்.
0: இணைப்பை கட் பண்றேன். இதுதான் அன்பு வேண்டுகோள். மறுபடியும் யாரையும் நீங்க தனிப்பட்ட முறையில தாக்கி நீங்க எந்த கமெண்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. நீங்க ஏதாவது பேசணும், இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கொண்டு வரணும்னா கொண்டு வாங்க. இல்ல அப்படின்னா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு பிஸியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். நீங்க அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணணும், இல்ல அவங்க இதுதான் பேசணும், இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு இல்ல இல்ல உரிமை. அதனால அதை விட்டுருவோம். அதை சரி, இதை பத்தி எதுக்கு நம்ம பேசிட்டு டைம் வேஸ்ட். அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம்.
7: வணக்கம். நான் இதே நான் தார்மியாக்கா அந்த வெஜிடேரியன்ல தனக்கு பாபக்கு செய்ய தெரியாது என்று சொல்லிட்டா, அதுக்கு அவருக்கு அந்த கியூர்ஸ் தண்ணியில நினைச்சிட்டு கியூர் தான் தெரியும். நான் அந்த
0: குச்சி, ஆமா
7: அந்த குச்சிய தண்ணியில நினைக்கணும் இல்லாட்டி அந்த குச்சி,
0: ஆமா வெந்துரும், அதுவும் கருகிரும்.
7: அப்ப அதுக்கு சுக்கிடி அவ சாப்பிடுறா, கிரீன் பேப்பர், ஆனியன், ரெட் பேப்பர், செரி டொமேட்டோ, இவ்வளவு அவ மஷ்ரூம் பிடிக்க இல்லையா, மஷ்ரூம் நல்லா ஆனா அவ பிடிக்க இல்லையா, இவ்வளவுத்தையும் கட் பண்ணி திக்கா கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல தனியா பேப்பரும் சோட்டும் காணும். என்னன்னா நாங்க பாபக்கியூ தானே செய்ய போறோம். அப்ப ஒரு ஒன் டே டூ டேஸ் வச்சுட்டு
0: அதே
7: போட்டு மேல ரெடி ஆகிக்கலாம் தானே இருக்கணும், அதுதான் சோகி ஆயிடும். போட்டுட்டு மேல பாபக்கி போட்டு சாப்பிடலாம். அப்படி அது மிஞ்சி நாள் எக்ஸ்ட்ராவா வந்துட்டால் எக்ஸ்பிளாண்ட் கொஞ்சம் அப்படியே தின்னா இருந்துட்டு மேல கிரில்லையே போட்டு சும்மா பிளட் ஆகி சும்மா போட்டுட்டு ஒரு மைண்டர்ஸ் கீழே தடவி பிரெட்ல இது வளர்த்தே தின்னா வெட்டிட்டு மேல ஸ்பினாச்சை வச்சுட்டு சாண்ட்விச் பாதிரியும் கொண்டு போகலாம் வேலைக்கு.
0: ஆக்சுவலி அந்த எக் பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த கார்டன் ராம்ஸே வந்து ஆலிவ் ஆயில் போட்டு அதை கிரில் பண்ணுறதை பார்த்துட்டு இது பயங்கரமாக இருக்கே ட்ரை பண்ணலாமேன்னு நினச்சேன். ஆனால் அது உண்மையில் ஏன்னா அம்மா எங்கள் ஃபேமிலியிலும் ஒரு நாலு பேர் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காகன்னு சொல்லி ட்ரை பண்ணது அது ரொம்ப நல்லா வந்தது. நீங்கள் சொன்னது கரெக்ட்.
7: போட்டு
0: அவன்ல சிக்கன் அடுக்கிற
7: பேர்ன் பண்ண அதுக்குள்ளது இன்சைட் குக் பண்ணி வரும். அதுதான் அந்த போனோட குக் பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். அப்படி இன்சைட்ல குக் பண்ண 350 degrees
0: அதுல
7: போட்டோம்னா அவுட்சைட் குக் பண்ணும், இன்சைட் குக் பண்ணப்படாது.
0: 350 degree ஃபாரன்ஹீட்ல ஓவனை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு ஒரு 15 minutes வைக்க சொல்றீங்களா?
7: அவனை ஆன் பண்ணிட்டு 350 degreeல வச்சு ஒரு 15 minutesக்கு பிறகு வச்சோம்னா இன்சைட்.
0: ஆனா மேரினேட் தான் பண்ணது தான் சொல்றீங்க, மேரினேட் பண்ணிட்டு 350 அங்க ஒரு 15 நிமிஷம் வெச்சிட்டு அப்புறம்
7: மேரினேட் பண்ணி அவனுக்கு லபைக்கலாம். அப்ப இன்சைட் குக் பண்ணப்படும். அப்ப இன்சைட் குக் பண்ணி வர ஒரு 45 1/2 hour அப்படி இல்ல வெளியில எடுத்துட்டு நாங்க பாபக்கி கிரில்ல போடலாம். பக்கத்துல இப்ப போடணும் போன் சைடு போடணும்.
0: போன் சைடு தான் ஃபர்ஸ்ட் போடணும், ஃப்ளஷ் சைடு போட கூடாது.
7: ஸ்கின் சைடு போட கூடாது. இந்த ஸ்கின் தான் பிரேக் பண்ணும். இது இன்சைட்
0: இல்லாம
7: சாதாரணம்
0: எடுத்துட்டு போக வேண்டியது சிம்பிளா. நன்றி நன்றி. எல்லாருக்குமே அதே வேண்டுகோள் தான். இவர் காசிநாதன் ஐயா, நீங்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் தான், நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள், எப்பயும் போல் ரெகுலராக பேசுங்க. இல்லை இவன் கழிவுகவர்தன் யாராக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், பேசுங்கள். இன்னொருத்தரை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசி ஹர்ட் பண்ணுறது வேண்டாம். தவம் சொன்னதுக்கும் வந்து ஆக்சுவலி அது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அதுவும் ஒரு தவறான ஒரு கருத்து தான். அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் படிக்கலை அறிவில்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து மிஸ்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சகஜம். அதுக்காக வந்து ஒருத்தர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே பிராண்ட் பண்ணாதீங்க. தவம் சொன்ன அந்த சில வார்த்தைகளுக்கு அவர் சார்பாக நானே வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது வேண்டியதில்லை. எதுக்காக வேண்டியதில்லைன்னா, எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ அழகான நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, நம்ம அவ்வளோ கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் பேசுகிறதுக்கு, அவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குது. இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கி நீ சரியில்லை, நீ முட்டாள், நீ வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுட்டி காட்டல, ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதெல்லாம் இந்த ஒரு ஃபோரமும் அதுக்கு இல்லை. அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதை ப்ரொடக்டிவாக செலவழிப்போம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
8: கலைவணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் ரமேஷ், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி அப்பப்போ வரவங்களும் எப்பயும் வர முடியாது பண்ணிடுங்க போல் இருக்க.
0: அதான் நான் வந்து ரொம்ப புஷ் பண்ணல, அவங்க ரெண்டு வார்த்தை பாடினால நான் வந்து கேட்டேன். தாரணிக்கு வந்து கொடுத்த பிரஷர்ல அவ்வளவுதான், அவங்க பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
8: அங்க வந்துட்டு அங்க வேலை செய்யும் போது எத்தனை பேர்
0: அங்க ஓ அந்த ப்ரொஃபஷன் வேற, எத்தனை பேருடைய கிட்னியை கழுவி மாட்டினாங்களோ தெரியல அன்னைக்கு.
8: இதெல்லாம் ஒரு பகடிக்கு தான் இல்லை. ஓகே ஓகே, எனக்கு பாடல் வந்து தாய் மந்த போடுங்க. தாயின் மேல் ஆணை படத்துல இருந்த மல்லிகை பூ பூத்துடிச்சு மனையில் நனைஞ்சிடுச்ச மழையில் நனைஞ்சாங்க பாடல், அந்த பாட்டை போடுங்க. இது அப்படியே ஜானகி அம்மா அந்த அனுதாபங்கள் இருந்தாலும் ஒருத்தன் இது ஜானகி நம்ம சொல்லும் போது ஒருத்தன் பலகாரம் பண்ணிட்டு அடி வாங்கிட்டான்.
0: அவ
8: என்ன சொன்னாலும் தானிக அம்மா வந்து இது இதுவும் பகடிக்கு தான் பட் நல்ல விஷயம் தான். இப்போ காணப்பில் தான் சொல்லுவாங்க, தென்னிந்திய காணக்குயிலே இனி நீ காணா குயில் ஆகிவிட்டாய், இருந்தாலும் உன் பாடல் எங்களுக்கு தேனாக ஓடும் நித்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சான். அப்போ பொண்டாட்டி வந்து நான் பாடுனேன் அது வீணா போயிடும் நான் அப்படின்னு.
0: அவங்க பாடினா தேனா பாயும், நீங்க பாடினா வீணா போகும்
8: அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் வீணாயிடும், உடனே அவன் வீணாயிட்டான் அடி வாங்கி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நல்ல பாடையும் இளையராஜா கூட சொல்லியிருக்காங்க, என்னுடைய இசைக்கு தூண்கள் அவங்க தான், என்னதான் இசை என்னதான் எத்தனை கருவிகளை வச்சு போட்டாலும் அந்த பாடும்போது அந்த உச்சரிப்போடு சரியான நளினத்தோடு பாடலன்னா அது ஏற்படாது. ஸோ அதுக்கு வந்து பொருத்தானவங்க பொருத்தமானவங்க ஜானகி அம்மாள். ஸோ நேரம் கருதி இதோட முடிச்சு, என்ன நிறைய விஷயங்க இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு டைம் கடந்து போச்சுன்னு
0: நினைக்கிறேன். கரெக்ட், நன்றி. இன்னமும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எடுத்துதான் ஆகணும். மிகப்பெரிய வருத்தம்.
9: நானும் வெயிட் பண்ணி என்னுடைய வேலை விமித்தமா தொடர்ந்து நீட்டு கேளாம போடுது, அதால கலைக்க முடியாம போயிட்டுது. ஒரு முறை உங்களோட விழாவை இந்த சாரி சிறுகதையை கேட்க முடியாம போடுது, ஒரு காப்பாதியத்தான் என்னால கேட்க முடிஞ்சது. அதாவது அந்த பிச்சைக்காரி வந்து பிச்சை வேண்டதாயும் பிச்சைக்காரிய வீட்டுல வேலைக்கு கேக்குறதாயும் அந்த ஒரு சந்தர்ப்பத்துல அதுக்கப்புறம் என்னால கேட்க முடியாம
0: போயிட்டு,
9: அதாவது நான் உங்களுக்கு அந்த விமர்சனத்தை எழுத முடியாம போயிட்டு, முழுக்க தெரிஞ்சா தானே அதை பத்தி எழுதலாம்.
0: இருந்தாலும்
9: உங்களுடைய அந்த ஆரம்ப அதாவது ஒலி அமைப்புகள் அது இந்த தன்மையா சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. அது இந்த தொடக்கங்கள் எல்லாம் நல்லா இருந்தது, பார்க்க ஒரு அருமையாக உங்களோட செயற்பாடு இருந்தது, அதுக்கு உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி, ரொம்ப நன்றி தேவதாஸ். எப்பயுமே உங்களோட சொல்லுங்க.
9: ஜானகி அம்மாவுக்கு எனது ஆண்ட அனுதாபங்களும் அவளுடைய ஆத்மா சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு, படிப்படியாக எங்களோட பாரதிராயா ஆக்கியராயா எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியா, இந்த காலத்துல ஒவ்வொருவரும் பெரிய பெரிய மகான்களும் இறந்து கொண்டிருக்கிறாங்க சினிமா துறையில. அது கவலை அளிக்கக்கூடியது. மருந்துடைய தலையங்கம் எனக்கு சரியா விளங்கல். இப்பதான் உங்களோட தொடர்புக்கு வந்தேன்.
0: அப்படியா, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து தலைப்பு பார்பிக்யூ. இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடே, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்பிக்யூ டே அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வீட்டில் பிக்னிக் போகிறது, இந்த பார்பிக்யூ பண்ணுறது, பேக்யார்டில் பார்ட்டி வைக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணுவீங்களா? இது உங்களுக்கு பார்பிக்யூலேயே ரொம்ப பிடித்த ஒரு ஐட்டம் எது?
9: எனக்கு நான் வீட்டுல பாபிக்யூ மிஷின் ஒன்று, நல்ல ஒரு மிஷின் வேண்டி வச்சுக்கிறோம், விலை கூடின மிஷின் ஒன்று. எப்படி போட்டாலும் அந்த கருகிற தன்மை, அந்த ஒரு நல்ல சூப்பரான ஒரு பாபிக்யூ. நாளுக்கு ஒரு கனடாக்கு வந்ததுக்கு ஒரு 5-6 வேண்டி இருப்பேன். கடைசியில வேணுனாதான் கொஞ்சம் விலை கூடினாலும் நல்லதும் நல்லா இருக்குது. நான் செய்யறது, நாங்கள் இப்ப கோழியை வேண்டு, நான் கோழி காலோ கோழி இதையே வேணுனாலும் முதல் நாங்கள் தூள், மிளகு தூள், காலிஃபிளவர் எல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அவனிலே ஒரு ஒரு 10 minutes வைக்க வேணும். ஓவன்ல வச்சு கொஞ்சம் அந்த உட்பக்கங்கள் கொஞ்சம் அவியக்கூடிய மாதிரி வந்த பிறகு திரும்ப கொண்டு பாபக்யூல போட்டோம்னா சூப்பரா உட்பக்கம் எல்லாம் நல்ல மாதிரி வரும். அது ஒரு சிறப்பான அமையப்ப தனியா தனியா பாபக்யூல கொண்டு போட்டோம்னா வெளிப்பக்கம் கருகியிடும், உட்பக்கம் அவிக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். மக்கள் நாலு சிலவுடையில பிரிச்சு பார்க்க உங்களுக்கு பிளட்டுகள் வரக்கூடிய மாதிரி இருக்குமானா. இந்த முறை கொஞ்சம் ஓவன்ல வச்சுட்டு வைக்கிறது முன்னேற்பாடா செய்யறது நல்ல டேஸ்டா
0: இருக்கும்.
9: அது மாதிரி நாங்கள் மரக்கறையும் வைக்கிறாங்க, ஸ்வீட் பொட்டாட்டோ சல்லி பொட்டாட்டோ இதுகளையும் ஒரு வெட்டி வெட்டி கொஞ்சம் மெல்லிசா வெட்டி போட்டு ஒரு அலுமினிய பேப்பர்ல சுத்தி போட்டு வச்சோம். அது மேல் பக்கத்துல வைக்கணும், கீழே வைக்கப்படாது, எரிஞ்சு போடும். மேல கொஞ்சம் சூடு குறைவான இடத்துல வச்சோம். அதாவது நாங்கள் இப்ப பாபிக்யூ செய்யக்கூட மெல்லிய சூட் எல்லாம்
0: விடாம கார்னர்ஸ்ல வைக்கணும்ன்றீங்க, அந்த எட்ஜ்ல அந்த புகை அதிகமா நெருப்பு வராத இடத்துல வச்சா அது
9: இடத்துல வைக்கணும். அதே மாதிரி பாபிக்யூ மீட்டையும் நாங்கள் அளவுக்கு கூடிய நமக்கையில வைக்கப்படாது. கூடிய நேரம் ஒரு குறைவான ஒரு மினிமத்துல விட்டாத்தான் ஒழுங்கா
0: வருவேன்.
9: திருப்பி விட்டோம், டேர்ன் பண்ணி முழு பவரை தாக்குண்டு புகை வந்து சுவாலியா வந்து எல்லாம் வெளியே தொடங்கிவிடும். கொஞ்சம் நேரம் எடுத்து செய்தால் நல்லா வந்து அடிக்கடி நான் செய்கிறேன். போனாலும் எல்லாம் 3-4 தினம் செய்தது. பிள்ளைகளுக்கும் விருப்பம், நான் சனி ஞாயிறுண்டால்
0: பாபிக்யூதான்
9: நல்லா செய்யும். பிள்ளைகளுக்கும் விருப்பம், பார ஆக்களுக்கும் விருப்பம், நல்லா செய்து கொடுப்போம் நாங்களும்.
0: சூப்பர், சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
9: நன்றி.
0: நேரமே கடந்துருச்சு, இருந்தாலும் வந்து காத்திருக்கும் நேர்களை வந்து டக்குன்னு எடுத்துரும் குயிக்கா. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
10: வணக்கம் ராஜ், இனிய காலை வணக்கம் ராஜ்.
0: காலை காலை வணக்கம் ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
10: நீங்க எப்படி ராஜ் இருக்கீங்க?
0: சிறப்பா, அருமையா, ஜாலியா, வழக்கம் போலதான்.
10: வழக்கம் போல நினைக்கிறேன். கடைசி நான் கடைசி நேரம் இருக்கணும்னு நம்புறேன்.
0: இன்னமும் இருக்காங்க, ஆனால் குயிக்கா எடுத்துருவோன்றதுனால தான். நீங்க லேட்டா வந்தாலும் வந்துட்டீங்க, அதனால கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அதனால எடுத்துட்டேன். சிறப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட வீக்கெண்டு. உங்களுக்கு பார்பிக்யூல பிடிச்ச விஷயம் என்ன? இல்ல கண்டென்ட் டக்குன்னு சொல்லிடலாம்.
10: சொல்லிடுறேன்,
0: சொல்லுங்க.
10: என்னன்னு சொன்னா ஒரு மீன் இருக்குது, மீன் வகையை பத்தி சொல்றேன்.
0: மீன், ஓகே.
10: அது இது இங்கிலீஷ்ல மடத்து சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து மீன் மடவாய்னு சொல்லுவாங்க. மடவை, மடவை மீன்.
0: மடவை இங்கிலீஷ்ல என்ன சொன்னீங்க பேரு?
10: மலட்.
0: மலட்டா?
10: மலட்ட வந்து ஒரு yellow கலர்ல இருக்கும், நல்ல கோல்டன் கலர்ல.
0: ஓகே.
10: துப்ப அது என்ன சொன்னா மெரினேட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் அந்த ஸ்லைஸ் ஸ்லைட்டா அப்படி கீறி கீறி விடுவாங்க. கீறி விட்டுட்டு நல்ல லைம் எல்லாம் மிளகு தூள் லைம் எல்லாம் போட்டு பண்ணிட்டு காரத்து காரத்தூள் எல்லாம் போட்டு நான் டக்குனு குயிக்கா சொல்லி முடிக்கும். எல்லாம் மெரினேட் பண்ணி எல்லாம் மெரினேட் பண்ற எல்லாம் விஷயத்தையும் போட்டுட்டு வித்தியாசமா கொஞ்சம் வித்தியாசமா நான் செய்ய போறேன். வாழை இருக்குல்ல,
0: பொளிச்சது. ஓகே,
10: வாயில போட்டுட்டு ஃபாயில் பேப்பருக்கு ஃபாயில் பேப்பர் ரெண்டு மூலம் சுத்தணும்.
0: ஓகே,
10: ரெண்டு ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு பாபிக்கில லோ லோ லோ ஃபிளேம்ல வச்சு அது ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் வேற லெவல்ல இருக்கும்.
0: மடவை மீன் இன்னைக்கே வந்து கால் பண்றேன். நான் ரெகுலரா ஃபிஷ் வாங்குற கடையில எப்ப மடவை வந்துருச்சா அப்படின்னு கேட்டு வாங்கி பண்ணியே தீரணும். நான் நீங்க சொல்றது வந்து பாம்ப்ளெட்ல ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த இந்த ஃபிஷ்ல நான் பண்ணதில்ல. பாம்ப்ளெட்ல ரொம்ப நல்லா இருக்கும், அது ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லைன்னா அந்த என்னது வேற ஒரு ஃபிஷ் இருக்கு, கொடுவாவா இது ஏதோ ஒரு பேர் மறந்துருச்சு, நான் அதுலயும் ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஆனா சூப்பர், ரொம்ப நன்றி, நீங்க எங்களை ரொம்ப டெம்ட் பண்றீங்க. ஆனா
10: நம்ம ஜானகம்மாவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அவங்களோட மழலை குரலில் ஒரு பாடல் கேட்க விரும்புறேன், டைம் இருந்தா போடுங்க. எல்லாத்தையும் ஓகே, என்ன பாடல் சொன்னா ரங்கா படத்துல இருந்து, ரங்கா படத்துல இருந்து டூத் பேஸ்ட் இருக்கு,
0: பிரஷ் இருக்கு, அந்த பாட்டு ஆல்ரெடி லைன் அப்ல இருக்கு கண்டிப்பா.
10: ஆமா, எஸ்பியோட படிச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். அந்த மழலை வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கும்.
0: சிறப்பு, ரொம்ப நன்றி ஸ்ரீ.
10: ஏன்னா அந்த டைம் குறைவுனா மத்தவங்களுக்கும் நான் சான்சஸ் கொடுக்கணும்.
0: நன்றி நன்றி,
10: முடிச்சுக்கோ. நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம். கடைசி நேயர் இணைப்பில் வணக்கம்.
11: வணக்கம்,
12: ஹலோ, நீங்க யாரு, உங்க பேர் என்ன?
11: என்னோட பேரு யானகி, நான் சொர்க்கத்துல இருந்து கதைக்கிறேன். நீங்க என்னுடைய கதையையும் எடுத்து நீங்க சொல்ல வேணும். அந்த கதையில பற்றி, எந்த வாழ்க்கை வரலாறு பற்றி கதைக்க போன, நீங்க போனது நம்ம சொன்ன கதை நல்லா இருந்தது.
0: நன்றி, ரொம்ப நன்றி அம்மா, நீங்களே சொல்றது எனக்கு அப்படியே பறக்குற மாதிரி இருக்கு.
11: அந்த என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்க ஒரு கதையா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒண்ணு உண்டா உதவி டைரக்டரா ரவி பாலாவையும் சேர்த்துக்கொள்ளணும்.
0: ரவி பாலாவையும் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பா.
11: நன்றி,
0: நன்றி, நன்றி மதன், சூப்பர், சிறப்பா இருந்தது.
13: நன்றி, வணக்கம் வணக்கம் ராஜ், நல்லா இருந்த கதை போன கிழமை.
0: நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.
13: நன்றி, வணக்கம். ஏதாவது நல்ல பாட்டு இருந்தா போடுங்க. ஓகே பாய்,
0: கண்டிப்பா. ஓகே, நன்றி, சிறப்பு. எப்படி ஜானகி அம்மா குரல்ல அவங்கள மாதிரி பேசி என்னை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. சிறப்பா இருந்தது இந்த நிகழ்ச்சி. வளமையான நேரத்தை தாண்டி போனதுக்கான காரணம் உங்களோட ஆதரவும் அந்த அன்பும் தான். இன்னைக்குமே அதற்காக நான் தலை வணங்குறேன். செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி.

தெற்காசியாவில் சிவில் பதிவு மற்றும் முக்கிய புள்ளி விவரங்களை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தெற்காசிய சிவில் பதிவு நிபுணர்களின் மாநாடு இன்று கொழும்பில் ஆரம்பமானது. இந்த முக்கிய நிகழ்வில் இலங்கை, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மாலைதீவு, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இலங்கையின் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மூன்று நாள் மாநாடு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணைக்குழு யுனிசெஃப் ஆகிய சர்வதேச அமைப்புகளின் பங்களிப்புடன் நடத்தப்படுகின்றது. இந்த மாநாட்டின் போது டிஜிட்டல் மயமாக்கல், தரவு ஆளுமை, தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் எவரையும் விடுபடச் செய்யாத சிவில் பதிவு முகரவுகளை உருவாக்குதல் போன்ற முக்கிய முன்னுரிமைகள் குறித்து விரிவாக ஆராயப்படும். மேலும் பங்குபெறும் நாடுகள் தங்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதற்கான சிறந்த தளமாக இந்த மாநாடு அமைந்திருக்கின்றது. நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆறு பிரதான தமிழ் அரசியல் கட்சிகள் பொது இணக்கப்பாட்டோடு ஒன்றிணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளன. இதன்போது அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் கருத்து தெரிவிக்கும் பொழுது, தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள், குறிப்பாக காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்தார். வன ஜீவராசிகள் அதிகாரிகள் இன்று பணிக்கு சமூகம் அளிக்காமல் சுகவீன விடுமுறை பெற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தோடு இணைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. சுகவீன விடுமுறை போராட்டத்துடன் இணைந்து பத்திரமுலையில் உள்ள வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வவுனியா இலங்கை போக்குவரத்து சபை வீதியிலிருந்து இயக்கப்படும் பேருந்து சேவைகள் இன்று காலை முதல் பாதிக்கப்பட்டிருப்பதனால் பொதுமக்களும் அரச ஊழியர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர். வீதியின் பொறியியல் பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள் நேற்று பணிக்கு சமூகம் அளிக்காததன் காரணமாக பேருந்துகளை வலிமையான முறையில் பராமரித்து சேவைக்கு அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பாக நிலவி வரும் பிரச்சினையை முன்னிட்டு பொறியியல் பிரிவு ஊழியர்கள் பணியை புறக்கணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக இன்று காலை முதல் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க முடியாத நிலை உருவானது. திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் நாணயத்தை செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா மற்றும் திரைசேரியின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமா ஆகியோர் இந்த கூட்டத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திரைசேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூன்றாம் தரப்புக்கு சென்ற இந்த சம்பவம் இணைய குற்றத்துடன் தொடர்புடைய மோசடி என்று அரசாங்க நிதி பற்றிய குழு உறுதி செய்திருக்கின்றது. இதுகுறித்த விரிவான அறிக்கையை குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த அறிக்கையில் குறித்த மோசடி தொடர்பான கண்டறிதல்கள் மட்டுமின்றி எதிர்காலத்திற்கான முக்கிய பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பின் காரணமாக இந்தியாவில் தனியார் மருத்துவமனைகளின் வருமானம் 25% உயர்ந்திருக்கின்றது. இந்தியாவில் 2025 புதிதாக 15.7 லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 2040 புதிதாக புற்றுநோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுக்கு 22.2 லட்சமாக அதிகரிக்கும் என்று ICMR தெரிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான வழக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி திரும்ப பெற்றிருக்கின்றார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் VPP பரமசிவம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் உள்ள பாடசாலை கல்லூரி வளாகங்களில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நுழைந்து தங்கள் கட்சித் தலைவர்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் தலைவருக்கு ஆதரவாக விஜய் அண்ணா, விஜய் மாமா என மாணவர்களை வாழ்த்து கோஷங்கள் எழுப்பச் செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேசிய தலைவர்கள் புகைப்படங்களோடு தாவேக கட்சித் தலைவர் படத்தையும் காட்சிப்படுத்துவதாகவும் கல்வி நிறுவனங்களில் சினிமா பாடல்கள் பாடப்படுகின்றன என்றும் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் பிரச்சாரத்திற்காக தவறாக அவற்றை பயன்படுத்தி மாணவர்களை அரசியல் ரீதியாக சுரண்டும்
தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கும் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையகத்திற்கும் முறைப்பாடு அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அந்த வழக்குகள் தொடர்பாக பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தரப்பில் முன்னிலையான தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பாடசாலைகளில் அரசியல் நிகழ்ச்சி நடத்த தடை விதித்து கடந்த 10ஆம் தேதி சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து மனுவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் முதல் டிசம்பர் வரை ஜல்லிக்கட்டு நடத்த அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்ற உத்தரவை கடைபிடிப்பதை மாவட்ட ஆட்சியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் சரியாக 11:17. இன்னொரு முக்கியமான ஒரு ஷவுட் அவுட், அதை சொல்ல மறந்துட்டோம். அதை வந்து ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக தெரியாது, அதை ஞாபகப்படுத்தி இதை ஆன்ஏரில் வந்து சொல்லணும்னு கேட்டுக்கிட்ட. யூரோப்பிலிருந்து இதை டெக்ஸ்ட் பண்ண சத்யாவுக்கு முதல்ல ஒரு நன்றி. என்ன அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய அன்பு நேயர் குயின்சனுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத அவங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சிஎம்ஆர் சார்பாகவும் டிவிஏ சார்பாகவும் எல்லா நேயர்கள் சார்பாகவும் நம்மளுடைய அன்பு நேயர் குயின்சனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே குயின்சன். இன்னைக்கு உங்களுடைய காலை மிஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எங்கேயோ ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்க. மறுபடியும் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு அருமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் வந்து கடவுள் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய சார்பாகவும் நாங்களும் கடவுளை வேண்டிக்கிறோம். குயின்சன், இன்னைக்கு சிறப்பாக இருக்க போது உங்கள் நாள், இந்த வருடமும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வருடம் என்னெல்லாம் கனவு கண்டீங்களோ அதெல்லாமே நினைவு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சத்யா, இதை நீங்க ஞாபகப்படுத்தினதுக்கு.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் வாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும் இலவசம்.
1: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-4665

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem and did you?
2: Bar kalam closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.

என்ன பாட்டு? ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து சுதானா தான் கேட்டார்னு நினைக்கிறேன். சுதானா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்டு யார் கேட்டாங்கன்றது ஒருவேளை நான் தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. யார் கேட்டிருந்தாலும் ரொம்ப நன்றி. இந்த பாட்டை வந்து நாங்கள் இன்றைக்கி கேட்கணும்னு இருந்திருக்கு. என்ன பாட்டு? நேற்று வந்து ரவிசங்கர் சார் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். அதில் வந்து ஒரு பாட்டுடைய இந்த பீக் டச் பண்ணும்போது கத்தி டச் பண்ணுறது வேலை, ரொம்ப ரொம்ப சத்தமாக கத்தாமல், ஆனால் இந்த தானா அப்படின்றப்ப அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும், கத்தாமல் அதில் அந்த ஸ்ருதியை வந்து டச் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்க. அதை இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ்பிபி சார் ஆனாலும் சரி, ஜானகி அம்மாவும் சரி, இன்றைக்கி ஜானகி அம்மா நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் அவங்களுடைய புகழை பாடுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். சவுத் இந்தியன் நைட்டிங்கேர்ல் அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளுடைய தென்னிந்தியாவின்

கானக்குயில், கானப்பறவை அப்படின்னு சொல்லி, இசைப்பறவைன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய இவங்க. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வந்து ரெஜிஸ்டர்டாக வந்து 48,000 பாடல்கள், அன்ரெஜிஸ்டர்டாக வந்து கிட்டத்தட்ட 50,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. 60 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. டோட்டலாக வந்து இவங்களோட 6 டிகேடுக்கு மேலே 60 வருஷம் எல்லா மொழிகள்லையும் வந்து பாடிட்டு இருந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து 60 இயர்ஸ் இவங்களுடைய ஜேர்னி டோட்டலாக. நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இவங்க ஆக்சுவலி 9 வயசுலேருந்து பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இவங்களுடைய டெபியூ படத்தோடைய டேட்டை வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 60 வருஷம் வந்து இவங்க இண்டஸ்ட்ரியிலிருந்து பாடிட்டுருக்காங்க. இப்போ 365 நாள், ஒரு வருடத்திற்கு 365 × 60 வருஷம்னு போட்டால் 21,900 வருது, 21,900 டேஸ் வருது. ஆனால் இவங்க பாடின பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி ஒரு நாளைக்கு 2.5 பாட்டு பாடியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 பாட்டு மினிமம், பேர் மினிமம், அதாவது வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸ் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 2 பாட்டு இவங்க டெய்லி, அதாவது டெய்லி நீங்கள் 2 பாட்டு பாடி ஆகணும் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் வந்து வருது. எனக்கு வந்து புரியவே இல்லை என்னப்பா இது அப்படின்னு. இதை விட மிகப்பெரிய கால்குலேஷன் தான் வந்து இளையராஜா சாரோடது, அது தனியாக அதுக்கு அப்புறம் வருவோம். அவர் வந்து ஒரு நாளைக்கு 5 பாட்டு கால்குலேஷனில் வருது, ஒரு நாளைக்கு 5 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு மனுஷன். பாடுறது ஓகே, கம்போசிஷன் பாருங்கள் எவ்வளோ வேலை அது, எத்தனை வேலை அந்த லேயரிங்லேருந்து எல்லாத்தையும். அவர் ஒரு லெஜெண்ட் அப்படின்றதில் எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது. இங்கே பாருங்கள் இவங்க வந்து ஒரு நாளைக்கு டிஃபால்ட்டாக 2 பாட்டு பாடியிருக்காங்க, அதுதான் இதில் இருக்கிற பியூட்டி. சரி, இன்றைக்கி நாம் இந்த லெஜெண்டரி சிங்கர் ஜானகி அம்மாவுடைய புகழை தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் பலதும், ஆனால் இதை ரீவிசிட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஜானகி அம்மா வந்து அவங்களுடைய மதர் டங் வந்து தெலுங்கு தான், ஆனால் 20 மொழிகளுக்கு மேலே வந்து பாட்டு பாடியிருக்காங்க. 20 மொழிகள், 20 லாங்குவேஜுக்கு மேலே பாடியிருக்காங்க. அதில் ப்ரிசைஸாக நிறைய பாடினது வந்து கன்னடத்தில், தெலுங்கில், தமிழில், மலையாளத்தில், ஹிந்தியில், கொங்கனியில், ஒடிசன், ஒடியா மொழியில், துளுவில், உருதுல, பஞ்சாபியில், பெங்காலியில் அப்படின்னு இன்னும் நிறைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. அத்தனை 20 மொழிகளில் பாடியிருக்காங்க. இப்போ நம்ம மலாலாவை பற்றி நம்ம பேச போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம். நான் ஒரு பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரக்கடான ஆள் அப்படின்ற மாதிரி. நான் வந்து யாருன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரியல, ஒரு தடவை காட்டணும் அப்படின்ற மாதிரி அப்பப்போ நான் வந்து சாஃப்ட்டு ரொம்ப ஜானகியமாக நினச்சிட்டு இருப்போம். நான் இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, ஐ எம் ஸோ பிளஸ்ட் அப்படின்றதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஏன் தெரியுமா, ஜானகி அம்மாவை நேரில் மீட் பண்ணி அவங்களோட தொடர்ந்து 3 நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு வந்து என்னுடைய பேக் ஹோம், என்னுடைய நண்பர் பிரசாத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பயங்கர க்ளோஸ் ஜானகி அம்மாவுக்கு. ஒரு ஈவெண்ட்டு பண்ணாங்க, அந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாக கோஆர்டினேஷன் நான் தான் பண்ணோம். அப்போ வந்து அவங்க கூடயே தான் இருந்து அவங்க கூட சாப்பிட்டு அவங்க கூட பேசி அவங்கள நேர்லேயே அவங்கள பாட வச்சு கேட்டு இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு வந்து எனக்கு வாழ்க்கையில் கிடச்சதுக்கு உண்மையிலே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்கள அப்போ தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சின்ன பையன், எனக்கு வந்து ஒரு 23 வயசு இருக்கும். அப்போ தான் வந்து அவங்கள மீட் பண்ணுறேன். அந்த ஈவெண்ட்லாம் பிளான் பண்ணிருக்கோம், பண்ணுறாங்க. இவர் தான் வந்து ஃபுல்லாக லைட்டிங்கு, பேக் ஸ்டேஜ் ஃபுல்லாக செட்டப் இவர் தான் பார்ப்பாரு. லிஸ்டிங்கை ரன் டவுன் ஷீட் வந்து நான் தான் எழுதணும், எந்தெந்த பாட்டுக்கு அப்புறம் எது வருது, ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாத்துமே வந்து ரெடி பண்ணுறது, ஃபுல்லாக கோஆர்டினேஷன், என் டு எண்ட் வேலை, எல்லாம் கடகடன்னு பார்க்குறதுக்கு. தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக பேசிவிட்டு வந்து உட்காந்து, நான் அப்போ தான் ரன் டவுன் ஷீட்டு போடலாமா அப்படின்ட்டு அவங்க வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே யாராக இருந்தாலும் விஷயத்தானே பேசுவாங்க, அவங்க அதெல்லாம் பேசலை. உன்னை பற்றி சொல்லு அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி இல்லை, ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. ஏன்னா அங்கே வந்து அப்போ லஞ்ச் டைமு, கரெக்டாக செட்டில் இருந்த எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து உக்காந்தேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லை மேடம், இது முடிச்சுட்டு முல்லல்ல, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு பேசலாம், நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன். அதாவது அவங்க வந்து அவங்க மனசில் வந்து நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சித்தி அத்தை பெரியம்மா வந்தால் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க ரியல் லைஃப்லேயே. எல்லோரும் ஏன் ஜானகி அம்மா வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்கன்னா, அவங்க யாராக இருந்தாலும் யார் வந்தாலும் அப்படி தான் கவனிப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க.
அநியாயத்துக்கு சிம்பிள் டவுன் டு எர்த். ஒரே ஒரு டேபிள் அங்கே அங்கே தனியாக அவங்களுக்குன்னு வந்து கேரவேன் இருக்குது, அவங்களுக்கு ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு டேபிள் ஃபேனை போட சொல்லிவிட்டு ஒரு மடக்சேரில் ஒன்றில் உட்காந்துக்கிட்டு தான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நார்மலாக. இப்போ சில செலிப்ரிட்டிஸ்லாம் நம்ம பக்கத்துலேயே போக முடியாது. டச்சப்புக்கு ஒரு நாலு பேர் நிற்பாங்க, கொடை பஸ்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க, கையில் ஃப்ளாஸ்க் கூட ஒரு அம்மா நிற்கும். இந்த மாதிரி ஓவர் கெத்தாலாம் நான் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கேன். பார்த்தா அவங்க ரெண்டே ரெண்டு படம் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பில்டப் வந்து அடேங்கப்பா சமூகம் பெரிய இடம் போலே அப்படின்ட்டு. ஆனால் இவங்க எவ்வளோ சாதாரணமாக இருந்தாங்க அப்படின்றது எனக்கே ஆச்சரியம். சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் குயிக் அவசரமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்குன்னு சொல்லி எனக்கே நான் கேட்டுக்கக்கூடிய தரம் என்ன தெரியுமா? அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை மேம் அடுத்தது இல்லை, நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் பேசுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க. அங்கே சாப்பாடு முடியறதுக்கு சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதெல்லாம் சொல்லி அனுப்பிட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. நான் சாப்பிட்டேன். ஆனால் ஒரு வார்த்தை மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்க அப்போ அறிவு வரல. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அப்படி நானே நினச்சி பார்த்துட்டு வரேன். ஆஹா ஜானகி அம்மாவை பார்த்துட்டோம், பேசிட்டோம், அவங்க கூட இவ்வளோ நேரம் எவ்வளோ ஜாலியாக இருந்ததெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், ஐயோ நம்ம திருப்பி கேட்கலையே அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. நம்ம ஒரு அந்த வியவஸ்தை கூட நமக்கு இல்லையேன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இன்னுமே அதிகமாக ஃபீல் பண்ணுறேன். சரி என்னடா இது, இந்த பேசிக்ஸ் கூட தெரியாமல் வளர்ந்துருக்கனே அப்படின்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்ட தருணங்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்க வந்து நேரில் உட்காந்துருந்தப்ப நிறைய அவங்களோட லிஸ்ட்டு பாடல்கள், அவங்களுடைய ஃபேமஸ் லிஸ்டான பாடல்களில் ரெண்டு மூணு பாட்டு வந்து அங்கே ஃபுல்லாக கூட்டம் கூடிடுச்சு. அப்போ எல்லாம் பேசிட்டே இருந்தப்ப மேடம் எல்லாருக்குமே ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, இப்போ எங்களுக்காக ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பாட்டு ரெண்டு வரி ஏதாவது பாடி காட்டுங்களேன் அப்படின்றப்ப பாடினாங்க. அந்த பாட்டும் உங்களுக்கு நான் கொஞ்ச நேரத்தில் போடுறேன். இவங்களோட சிம்பிளிசிட்டியில் பியூட்டி என்ன அப்படின்னா, கோ ஆர்டிஸ்ட் யார் பாடுறாங்க அப்படிங்கிறத, அது வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்போ ஒரு சின்ன சிங்கர் ஒருத்தங்க வராங்க, ஜானகி அம்மா கூட சேர்ந்து வேறு ஒரு சிங்கர் பாடுறாங்க, அவங்க வந்து பயங்கர ஃபேமஸான சிங்கராக இருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன லேர்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த இதில் ரியாலிட்டி ஷோஸ்லாம் பாடிட்டு வராங்களே அந்த மாதிரி, இல்லைன்னா லோக்கல் டேலண்ட் அங்கேருந்து பாடுற பசங்கள்லாம் வராங்களே, அதை குறிப்பாங்கிட்ட சொல்கிறாங்க. யார் பாட வந்தாலும் என் கூட முதல்ல அந்த பாடகரை அறிமுகப்படுத்துங்க, அவர் பேரை சொல்லி என் கூட பாட போகிறது இன்னார் அந்த பையன், அந்த பையனோட பேர் இது, அவரை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தான் நீங்கள் பாட்ட ஆரம்பிக்கணும் சரியா அப்படின்னாங்க. அப்படியே எனக்குலாம் இப்போ சொல்லும் போதும் முடியெல்லாம் எந்திரிக்குது. யார் சொல்லுவோம் இதை? அவங்க கூட வந்து பாடி யார் வேணால் வரட்டும் பாடிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் ஆனால் வளர்ந்து வர்ற நட்சத்திரங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த ரெக்கக்னைசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மேடையில் அதை மிஸ் பண்ணிடுறாங்க தம்பி, நீங்கள் அதை மறக்காமல் செஞ்சுருங்க சரியா அப்படின்னு மாதிரி அவங்க எல்லாம் பேசுகிறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஓ கண்டி நீங்கள் நோவே சொல்ல முடியாது, அப்படி தான் அவங்க பேசுவாங்க. கண்டிப்பாக வேணும் செஞ்சலான்னு சொல்லி அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து யார் பாடுறாங்க கொடுங்க, ரிஹர்சும் பண்ணுவாங்கல்ல, ரிஹர்ஸ் அவங்க கூட பண்ணிவிட்டு நீ ரொம்ப நல்லா பாடுறீங்க, தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பண்ணணும், அப்படியே விட்டுறாதீங்க அப்படிலாம் வந்து அந்த வர்ற யங் டேலண்ட்ஸ்க்கெலாம் மோட்டிவேட்டிங்காக வந்து நிறைய விஷயங்கள் பேசி சொல்லி அவங்கள இது இந்த இடத்துல மாற்றிக்கங்க, இந்த மாதிரி பிரெத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எது ஒன்று சொல்லுவாங்க கண்டிப்பாக. எல்லாருக்குமே ஒரு ஃபீட்பேக் கொடுத்து பாசிட்டிவாக அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க வளரணும்னு நினைக்கிறதுல அருமையான ஒரு ஆள். நான் இப்போ சொன்னல மலாலாவை பற்றி கம்பேர் பண்ணும்போது ஏன் அந்த கெத்து அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க 2013. ஆனால் மேடம் கெத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு தேர்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அது கொடுக்குற பத்மபூஷன் விருதை வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எத்தனை வருஷமாக பாடிட்டுருக்காங்க, எத்தனையோ பாடல் பாடியிருக்காங்க. இவங்க அடுத்தது வந்து நார்த் இந்தியாவில் கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் பாடி ஃபேமஸ் ஆகி அந்த சிங்கருக்கெலாம் வந்து பத்மபூஷன் விருது கிடச்சிருச்சு. பட் ஆனால் இவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அதை ரொம்ப லேட்டாக கொடுத்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி அவங்க என்ன அந்த கமெண்டில் சொன்னாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து சவுத் சைடு ஆர்டிஸ்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல நேஷ்னல் லெவலில் வந்து அதில் வந்து ஒரு மெத்தனம் இருக்குது. அவங்க வந்து நார்த் இந்தியன் சைடை வந்து கொஞ்சம் அதிகமாக
கான்சன்ட்ரேட் பண்ணுறதாகவும், சவுத்தில் இருக்கிற எவ்வளவோ டேலண்ட்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ ரெக்கக்னைஸ் கரெக்டான தருணத்தில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் பசியே தீர்ந்ததுக்கப்புறம் சாப்பாடு போடுறதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டோடு இதையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப லேட்டாக இதை நீங்கள் கொடுக்குறீங்க, எத்தனையோ எனக்கு அடுத்தது வந்தவங்களுக்கெலாம் அது ஆனால் அவங்க டைரெக்டாக சொல்லலை, பட் இது எனக்கு வேண்டாம் இப்போ, இட் இஸ் டூ லேட் ஃபார் மீன்ற மாதிரி அதை எவ்வளோ ஸ்வீட்டாக அதை நாகரிகமாக சொல்லி பலார் பலார்னு நாலஞ்சு அற விட்ட மாதிரி அதை வந்து ஸ்வீட்டாக சொல்லி அனுப்பிட்டாங்க. எப்படி அதை ரிஜெக்ட் பண்ணி ஓகே எல்லாருக்கும் இந்த நேஷ்னல் அவார்டுங்கிறது அந்த அந்த பதவின்றது கரெக்டான தருணத்தில் கிடைக்கணும், எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், நீங்கள் நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ நீ வந்து எந்த ஜாதியோ எந்த மதமோ அதெல்லாம் செகண்டரி, ஒரு அவார்டுன்னு வந்தால் அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பார்க்கணும், இந்த பாலிட்டிக்ஸ் வந்து அதுக்குள்ளேயும் இருக்குன்றதை இன்சிஸ்ட் பண்ணி அதை முதல்ல மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன கெத்தான பெண்மணியில் இதெல்லாம் வந்து ஜானகிமாகிட்ட எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். சரி நமக்கு கொடுக்குறாங்க பத்மபூஷன், நமக்கு அவார்டு வந்தால் கெத்து தானே பெருமை தானேன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கலை, என்னமா அந்த இடத்துல நின்றுருக்காங்க தெரியுமா. ஸோ சாஃப்ட் லேடி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஷீ இஸ் சாஃப்ட் இன் த வாய்ஸு பட் இன்சைடு ஷீ இஸ் எ சிங்க பெண்ணு.

0: கட்டையில சொஜ மசம் எல்லுவேன், வாழைப்பள்ளத்தோட கோழிக்காரி தள்ளுவேன். ஏழு கட்டையில சஜமத்தம் எல்லுவேன், வாழைப்பள்ளத்தோட கோழிக்காரி தள்ளுவேன். சங்கீத பரம்பர நான் தான், அந்த சரஸ்வதி புத்திரனும் நான் தான். பாடி கலைச்சவன் நான் தான், கொஞ்சம் பாடி பொறுத்தவன் நான் தான். என்னோட பாட்டு எல்லாரும் கேட்டு சொல்லாம போவாங்க. பாரிஸ்வரையிலும் அய்யோ பேரு தான், யாரும் பாட்டி இல்ல. மம்மி பேரு மாறி ஏன் வரும் வேலை சேரு.
1: கைரேக பழிக்க போகுதுன்னு திரு திருவா லொங்கு லொங்குன்னு தேவாங்காட்டம் அலையவே, என் கை காசெல்லாம் பறிச்சுக்கிட்டு கேமரையா

0: தேடியாலையரோ உங்களுக்கு தோதா, தேடி குடிக்கிறோம் வாங்க எங்க ராஜா.
1: எனக்கு தோதா அவ்வளவு லட்சணமா ஒத்தி கடப்புறா.
0: தேடியால ஐயரும் உங்களுக்கு தோதா, தேடி குடிக்கிறோம் வாங்க எங்க ராஜா. கையோட அலைச்சிட்டு வர்றோம், உங்க கையோட சேர்த்திட போறோம். கல்யாணம் முடிச்சிட்டு நாங்க அத கண்ணார பாத்துட போறோம். பொண்டாட்டி பண்ணு பாத்து வச்சோம் நாங்க.

0: ஓ மை காட், ரசிகன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பாட்டை ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு. சூப்பராக இருந்ததில்ல, அது ஜானகி அம்மாவோட வாய்ஸ் தான் அது. ஆஹா, என்ன ஒரு டேலண்ட் இல்லையா. அருமை, இந்த பாட்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ரசிகனுக்கு இந்த தருணத்தில் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
0: ரவிபாலா அவர்கள் ஜானகி அம்மாவுக்காக அருமையான ஒரு கவிதையை ஆக்சுவலி வடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். அவர் எழுதலை, அதில் வந்து இந்த பாட்டை பற்றியும் சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லை, எந்தெந்த பாட்டிலெலாம் வித்தியாச வித்தியாசமான குரலில் பாடினாங்களோ, இந்த பேஸ்ட் இருக்குது, ப்ரெஷர், இந்த பாட்டு அவங்களுடைய அந்த அடி, அவங்களுடைய ஃபேமஸான விஷயமே இந்த ஆச்சா அந்த மாதிரி அந்த மூட கத்துவாங்க அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் நிறைய நிறைய லிஸ்ட் ஆஃப் பாடல் இருக்கு இல்லையா. அந்த நான் எடுத்து வச்ச பாடலில் இருக்கிற முக்கியமான அந்த நுவான்சஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே வச்சே ஒரு கவிதை எழுதியிருக்காரு ரவிபாலா. அவனை ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், மறுபடியும் கால் பண்ணுங்கள் ப்ளீஸ், அந்த கவிதையை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த தருணத்தில் இப்போ நம்ம வந்து ஜானகி அம்மாவுடைய ட்ரிபியூட்டாக ஒரு செலப்ரேஷனை போட்டுட்ருக்கோம். அதில் இந்த கவிதையை மறுபடியும் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இதை திருப்பி அவரை படிக்க சொல்லிடுறேன். ஆனால் ரவிபாலாவே எவ்வளோ சீட்டாக அவரும் கால் பண்ணியிருக்காரு. ரவிபாலா, மீண்டும் இணைந்ததுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி ராஜ், நன்றி வாய்ப்புக்கு நன்றி ராஜ்.
0: ஆமாம், இந்த கவிதையை வந்து கண்டிப்பாக இன்னொரு 4-5 தடவை கூட நாங்கள் கேட்கலாம், அந்த அளவுக்கு அருமையான ஒரு கவிதை.
2: கவிதைக்கு தலைப்பு ராஜ், இறை இசை முத்தொன்று உதிர்ந்ததே.
0: என்னது?
2: இறை இசை முத்தொன்று உதிர்ந்ததே. தலைமுறை கடந்து இசைத்தாகம் தனித்தவளே, உன்னில் பற்றிய இசைச்சுடரில் வரும் தலைமுறை தீபமாய் ஒளிர்ந்து திக்கெல்லாம் இசைவள்ளம். அன்னையே, உன்னிசை உன்னிதிரே, இன்னிசையிலே இன்னுருவல் கொண்டு இசைமலையிலே இனித்திருந்தவளே, அழகாய்ப் பூத்த கலைவாணியின் சுவைகள் கரும்பே, சோகம் கவ்வியும் சோராத இசையரசியே, இசைகோர்த்து என்மொழி தமிழ் தவழுகையில் அசையும் இசைவு கண்டு சங்கே முழங்கும், உன்னிய குரல் இணைவில் இகமே சுகம் பெறுமே, மச்சானை பார்க்கையிலே அன்னைக்கிளி வருகையிலே இனிய தென்றலாய் இளையராஜாவை இனம் கண்டோமே, நீ போன பின்பும் நீ வாழ்வாய் தாயே, உன்குரல் சொன்னதம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் இறைவன் கொடை சொன்னவளே, சரஸ்வதிக்கே கொடையா, இசை சர்வமும் சங்கமம் உன் குரலிலே, இசை சர்வமும் சங்கமம் உன் குரலிலே, மார்கழி திங்கள் அல்லவா கேட்டால் நிலவின் இனிமை வசிப்பதில்லையே, மனித உணர்வில் ஒளிவடிவம் உன் குரலில், மம்மி பேரு மாறி ஆண் குரலும் நெஞ்சத்தை கிள்ளியதே, டேடி டேடி ஓ மை டேடி குழந்தை குரல் மழலையானதே, டூத் பேஸ்ட் இருக்கு பிரஸ் இருக்கு மாமாவின் செல்ல மகளே, போடா போடா போக்க கிளவியின் போக்கை குரல், நான் பிடிச்ச மாப்பிள்ளைக்கு ஆமா ஆமா ஆகா மறப்போமா, உணகள் மூச்சில் கேட்பவர் கிளிகளுக்குமே, ஷீ அந்த ஒளி இனி இனிக்குமா, ஆரீரோ மலைக்கல்ல கன்னியின் குரல், அம்மன் பாட்டு உச்சி துணையில் சங்கீதமே எட்டி பிடிக்கும். ஹம்மிங் குரல், குயில் பாடுவது மறந்து உன் குரலில் மௌனிக்குமே. இசையேக்கம், தனியாத தாகம் தனிந்து மகிழ்ந்திருந்தோமே. இசையேக்கம், தனியாத தாகம் தனிந்து மகிழ்ந்திருந்தோமே. தவிக்கிறோம் தாரையாய் கண்ணீர் துளிகள், தனித்து தனித்து ஓர் இசைப்பறவை. முதிர்வின் மூப்பில் சுவாசம் மறந்து சிங்காரவேலனின் திருப்பாதம் துணை கொண்டதே. இனம் கடந்து கண்டம் தாண்டி, இனம் கடந்து கண்டம் தாண்டி இசை உன் குரலில் ஒன்றிணைந்தோம். அமைதிகொள் இசை தேவதையே, இசைவானில் நீ ஒரு ஒளி சிந்தும் நட்சத்திரமே என்றும். அமைதிகொள் இசை தேவதையே, இசைவானில் நீ ஒரு ஒளி சிந்தும் நட்சத்திரமே. நன்றி ராஜ்.
0: வாய்ப்பே இல்லை, சிறப்பு, சூப்பர். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இன்னும் மெருகேற்றி அந்த கவிதைக்கு ஒரு ஆர்க் கொடுத்துருங்க. பிகினிங், மிடில், எண்ட் மூணுமே அழகாக இருந்தது.
2: நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி ரவிபாலா. இந்த சமயத்தில் இணைந்து இந்த ட்ரிபியூட்டில் உங்களுடைய போர்ஷன் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நன்றி,
2: நன்றி, நன்றி ராஜ், வாய்ப்புக்கு நன்றி.
0: இன்னும் சந்திப்போம், நன்றி.
1: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero financial demo vaagarangalil 6000 varai servicepu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
3: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 905-667-7200 9056677202 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ஜானகியம்மா பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, ஜானகியம்மாவும் சரி எஸ்பிபியாக அதுக்கப்புறம் லேட்டர் வந்து அவர் ட்ரெயின் ஆகிட்டார். ஆனால் இவ்வளோ பாடல் பாடின இவங்க, இவங்க ப்ரொஃபஷனலாக வந்து கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கவே இல்லை. ஷி டின் பர்சியூ. இது வந்து உண்மையிலே வந்து சில பேர்லாம் பான் டேலண்ட்னு சொல்லுவாங்களே, பிறந்ததுலேருந்தே வந்து இதற்காக தான் அவங்க கடவுள் வந்து வரம் கொடுத்து அனுப்பினார்னு, அந்த மாதிரியான ஒரு சிங்கர் தான் இவங்க. ஷி டின்ட் லேர்ன் கர்நாடிக் ப்ரொஃபஷனலி. இவங்க வந்து கர்நாடக சங்கீதம் கற்றுக்கவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு பாடல்லையும் இவங்க அந்த போடுற மாடுலேஷன், அதனால தான் சும்மாவாக சொன்னாங்க குயின் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இவங்க டப்பனாலும் சரி பாடினாலும் சரி இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. விதியின் விளையாட்டு அப்படின்றது தான் இவங்களுடைய முதல் திரைப்படமாக இருந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அந்த வந்து அப்போயே சில ப்ராப்ளம் ரிலீஸ் பண்ணல. ஆனால் அந்த வருடமே வந்து இவங்க 1957லேயே வந்து தன்னுடைய 19வது வயதுலேயே அதே வருஷத்தில் 6 மொழிகளில் பாடியிருக்காங்க. 19 இவங்க வந்து ஃபஸ்ட் இயர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறிமுகம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எக்கச்சக்க பாடல் பாடியிருப்பாங்க, பட் ரெனவுன் சிங்கராக ப்ரொஃபஷனல் பிளேபேக் சிங்கராக வந்த முதல் வருடமே, அதாவது தன்னுடைய 19 வயதில் அந்த வருடமே வந்து 6 மொழிகளில் வந்து இவங்க பாடல் பாடியிருக்காங்க. நம்ம மலாலாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களும் 17 வயசில் வந்து நோபல் பரிசு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 19 வயசுலேயே வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ கனெக்ட் இருக்குது பார்த்திங்களா ரெண்டு பேருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கனெக்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் இன்னொரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து பாடல் பாடும்பொழுது மற்ற மொழிகளில் பாடினாலும் கூட இவங்க வந்து நிறைய மற்ற மொழிகளை தமிழ் ஆக்கத்தில் வந்து எழுதுறது, இல்லை தெலுங்கில் எழுதிப்பாங்களாம். இவர் எஸ்பிபி சாரும் அதான் பண்ணுவாராம். நிறைய தமிழ் பாடல்களே உள்ள மற்ற மொழி பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து அது அப்படியே, இப்போ ஹிந்தி பாடல் அப்படின்னா அந்த பாடல் அப்படியே தெலுங்குலேயே எழுதிக்கிறது, அதை வச்சு தான் இவங்க வந்து அதை தான் படிப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தமிழ்லேயும் எழுதிப்பாங்களாம் நிறைய மற்ற மொழிகள் பாட்டை தமிழ்லேயும் இல்லை தெலுங்குலேயும் எழுதிட்டு தான் இவங்க வந்து பாடுவாங்களாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா இல்லை உங்களுக்காக, அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு பாடல் ஜானகிம்மாவோட குரலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே இதோ.

தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Business Registration Accounting Income Tax HST Registration HST Rebate Food Handler Certificate Smart Serve PTC Licenses City and Alcohol Approvals Ivatodu Citizenship PR Work Permit Udan Sri Lankan Dual Citizenship CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள் வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில் தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
2: 416-746-2742
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள் சுவையான உணவுகள் வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள் கொண்டாடி மகிழுங்கள் விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. மாலாலாவோட ரெண்டு ரெண்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதோட க்ளோஸ் பண்ணலாம். செய்திகள் வேறு இருக்குது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேட்ரு என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து புக்கு படிக்கிற ஆளாக இருந்தால் நல்லது. படிக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், எஸ்பெஷலி டீனேஜர்ஸ், இப்போ வந்து ஒரு 13-14 வயசு ஆகுது பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிக்க சொல்லுங்கள். ஒன்று வந்து நான் படித்த புக்கு வந்து மலாலா, இப்போ வந்து ரீசெண்டாக லாஸ்ட் இயர் கூட ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க, ஆனால் அந்த புக்கு நான் இன்னும் படிக்கலை. பட் நான் படித்த புக்கு வந்து ஐ எம் மலாலா அப்படின்ற அந்த புக்கு, அருமையான ஒரு புத்தகம். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே படிக்க சொல்லலாம், முக்கியமாக பெண் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா படிக்க சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபைண்ட் மை வே அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து அவங்க எழுதின ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். ஹானஸ்ட்லி நான் வந்து படிக்கல, நான் ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட டாட்டருக்கு கிஃப்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் சினாப்சிஸ் மட்டும் படித்தேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் அதை வந்து நான் முழுசாக படிக்கல. முழுசாக படித்ததுக்கப்புறம் அந்த புக்கை வந்து நான் என்ன இருந்தது அந்த புக்கில்ன்றதை ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டும் வந்து அடுத்த மாதத்துலேருந்து கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இப்போ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஏதாவது ஒரு கதை எடுத்து கதையை சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நான் படித்த புத்தகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸை வந்து உங்களுக்கு ஒரு சினாப்சிஸாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வேணால் வெட்னஸ்டே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்கெடியூல் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஓகே, இது நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணும்போது உங்களோட ஆதரவை கொடுங்க. ரீசெண்டாக இப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்லை, பட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட்லாம் பார்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ட்ரெவர் நோவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் ப்ளஸ் பாட்காஸ்ட்டு பண்ணுறவர் இருக்கார். உங்களுக்கு வந்து ட்ரெவர் வந்து பயங்கர ஃபேமஸ், ரொம்ப நல்ல, அவருடைய பேக் ஸ்டோரியே செம்மையாக இருக்கும். அவருடைய வளர்ந்த காலங்களில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்றது ஒரு சூப்பரான ஒரு ஆள். ட்ரெவர், TREVOR, ட்ரெவர் நோவா, NOAH அவரோட பெயர். நான் வந்து ஃபாலோ பண்ணுற நபர்களில் முக்கியமான ஒரு தலைவர் இவர். சவுத் ஆஃப்ரிக்கன் காமெடியன், ஆனால் இவருடைய லைஃபை பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னோட வாழ்க்கை தான். ஆனால் சூப்பரான ஒரு ஆள், ஒரு ஸ்டாண்டப் காமெடியின், ஆனால் ரொம்ப சென்சிபிளாக பேசக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு யூத்து. அவருடைய பாட்காஸ்டில் வந்து மலாலா யூசப் சாயுடைய பாட்காஸ்டே ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மலாலா யூசப் சாயின்னு போட்டுட்டு த ரியல் மலாலா அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே யூடியூப்பில் வரும். இல்லைன்னா ட்ரெவல் நோவாவுடைய அவர் பேரை போட்டாலே அவருடைய பாட்காஸ்ட் முதல்ல வரும். அதில் வந்து மலாலாவோட இவர் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, ஒர்க் வாட்சிங் பாட்காஸ்ட்டு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபாலோ பண்ணுற சில யூடியூப் சேனல்ஸில் ட்ரெவர் நோவா ரொம்ப எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஆள். அவர் பண்ண பாட்காஸ்ட்டில் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பாட்காஸ்ட்டாக இருந்தது. ஸோ யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் ட்ரெவர் நோவான்னு டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து அவர் மலாலா யூசஃப்சாயோடைய பேரும் டைப் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பேசின ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாலேஜபிள் பாட்காஸ்ட். நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் முக்கியமாக அடுத்த தலைமுறைகள், உங்கள் வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். மலாலாவை பற்றி அதாவது இதை பார்க்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களோட லைஃப்பை வந்து எப்படி ப்ரிசைஸாக வந்து பிளான் பண்ணலாம், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது வந்து நம்மளை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு தரமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ ஆல் பேரண்ட்ஸ் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பசங்க, பேரன், பேத்தி எல்லாருக்குமே சொல்லுங்கள். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டோரி இது. அதே மாதிரி ரீசெண்டாக மலாலா எழுதிய புத்தகமும் வந்து நீங்கள் டைம் இருந்தால் படிச்சுட்டு எனக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்தியாவிலிருந்து நம்மளுடைய அன்பு நேயர் நிர்மலா கால் பண்ணி பேசிவிட்டு இந்த பாட்டை கேட்டாங்க, அது அவங்களுக்காக அந்த பாடல். ஆக்சுவலி இதுக்கு வெயிட் பண்ணுங்கள், செய்தி ஒன்று பெண்டிங் இருக்குது. செய்தியை தொடர்ந்து அந்த பாடலை தொடர்ந்து காக்கா கடி நம்ம கடைசியாக கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஐ லவ் யூ சொல்லி விளையாடணும்ல, அதுக்காக தான். தொடர்ந்து இணைந்தர்கள், நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: மத்திய கிழக்கில் மீண்டும் வெடித்துள்ள மோதல்கள் பணவீக்கத்தை மீண்டும் அதிகரிக்கச் செய்யும் அபாயம் இருந்தபோதிலும் பேங்க் ஆஃப் கனடா இந்த வாரமும் தனது அடிப்படை வட்டி வீதத்தை மாற்றமின்றி வைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: மோதலினால் ஏற்பட்ட உலகளாவிய எண்ணெய் விநியோக பாதிப்பு மற்றும் விலையை உயர்த்தியதால் முதல் முறையாக மே மாதத்தில் வருடாந்த பணவீக்க வீதம் 3% தாண்டியது. ஒரு வாரத்துக்கு முன்பு பணவீக்க முன்னறிவிப்பு குறித்து கேள்வி கேட்டிருந்தால் மத்திய கிழக்கில் ஏற்படவிருந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று தான் கூறியிருப்பேன் என்று ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த டோனி ஸ்டெலோ தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் ஈரானும் புதிய தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றன என்ற செய்தி எரிபொருள் விலையில் அண்மையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை விட வீணடித்துவிடும் என்று அவர் இந்த அபாயம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்றார். கனடாவில் உண்ணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் லைம் நோயுடன் மற்றொரு நோயான அனாப்ளாஸ்மோசிஸ் அதிகரித்து வருவதாக கனேடிய மருத்துவ சங்க இதழில் இன்று வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. உண்ணிகள் பரவலாக காணப்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் காரணம் அறியப்படாத காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டால் இதை மருத்துவர்கள் கருத்தில் கொள்வது அவசியம் என்று இந்த ஆய்வின் மூத்த ஆசிரியரான வைத்தியர் மைக்கேல் குவான் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஒன்டாரியோ, கிபெக் மற்றும் நோவாஸ்கோஷியா ஆகிய பகுதிகளில் காலநிலை மாற்றம் காரணமாக லைம் நோய் மற்றும் அனாப்ளாஸ்மோசிஸ் ஆகிய இரண்டையும் பரப்பும் உண்ணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோமுஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையிலே மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்ற மோதல்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகின்றது. தற்பொழுது ஒரு கோல்கலன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 79 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாகவும் ஒரு கோல்கலன் WTI ரக மசகு எண்ணெயின் விலை 74 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்திருக்கின்றது. இந்த இரண்டு முக்கிய எண்ணெய் விலைகளும் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கோல்கலன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 76 அமெரிக்க டாலராகவும் ஒரு கோல்கலன் WTI ரக மசகு எண்ணெயின் விலை 72 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் பாங்காக் நகரில் களியாட்டு விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவலில் சிக்கி குறைந்தது 27 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை ஆண்டுகளில் தாய்லாந்தில் இடம்பெற்ற மிக மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக இது பதிவாகியிருக்கின்றது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட தாய்லாந்து பிரதமர் அனுதின் கரன் விலாஸ் தீப்பரவல் ஏற்பட்ட பொழுது விடுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டதாக தெரிவித்தார். அங்கிருந்தவர்கள் தப்பித்துச் செல்ல முயற்சி செய்த பொழுது போதிய அவசரகால வெளியேறும் வசதிகள் இல்லாததன் காரணமாக கழிவறைகளுக்கு அருகில் அவர்கள் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை 27 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் 63 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தீப்பரவலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 5 தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த புகழ்பெற்ற திரைப்பயணத்தை கொண்ட நியூசிலாந்தைச் சேர்ந்த சர்வதேச நட்சத்திரமான சாம் நீல் தனது 78 வயதில் காலமானார். ஜூரசிக் பார்க் படத்தில் டாக்டர் அலன் கிராண்ட் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான அவர் 100 மேற்பட்ட திரைப்படங்கள் தொடர்களில் நடித்திருக்கின்றார். நீல் கடந்த ஏப்ரல் மாதம் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டிருந்தார். எனினும் எதிர்பாராத விதமாக திடீரென அவரது உயிர் பிரிந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். நீலின் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கைகளின்படி ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை வீழ்த்தி இத்தாலியின் ஜெனிக்ஸின் மீண்டும் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார். லண்டனில் நடைபெற்ற விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் சீன 6-7, 7-9, 7-6, 7-2, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்வெரேவாவை வீழ்த்தினார். இதன் மூலம் விம்பிள்டன் தொடரின் 2வது முறையாக பட்டத்தை தக்க வைத்துக் கொண்ட சீன தனது 5வது கிராண்ட்ஸ்லாம் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். இந்த வெற்றியின் மூலம் ஓபன் எரா வரலாற்றில் விம்பிள்டன் பட்டத்தை தக்க வைத்த 10வது வீரர் என்ற பெருமையை ஜெனிக் சின்ன பெற்றிருக்கின்றார்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல. காசு
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.

0: Certainly, darling.
1: You are right, my dear.
0: என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா உன் புன்னகையும் போ

துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால்

0: 647-887-9358. 647-887-9358.
1: ரொம்ப லேட்டாக வருது காக்கா கடி, இருந்தாலும் கேட்காமல் இருக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த கேள்வி. எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் அப்பா இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்னை அடித்ததே கிடையாது. பெருசாக ஒரே ஒரு தடவை லைட்டாக மிரட்டியிருக்காரு தவிர அடிச்சு. ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த தயிர் கடையிறதுக்குன்னு ஒரு மத்து வச்சுருப்பாங்க வீட்டில், அது லாங்காக இருக்கும், முன்னாடி வந்து ஒரு மண்டை மாதிரி இருக்கும், அதை திருப்பி பிடிச்சிட்டு சும்மா வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துருக்காங்க, துரத்தி துரத்தி குடும்பமே அடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி அம்மா அப்புறம் போகிற வரவங்கள்லாம் அடிப்பாங்க, ஏன்னா எங்கள் அப்பா அடிக்க மாட்டார். ஆனால் வீட்டில் பல பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் வாத்தியார்கிட்ட, வீட்டில் எல்லாருக்கிட்டையும். ஆனால் சில பேர் இருக்காங்க யாருக்கிட்டையுமே அடி வாங்காமல் வளர்ந்துருப்பாங்க, எந்த இடத்துல யாருக்கிட்டையும் அடி வாங்காமல் வளர்ந்துருப்பாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, லைஃப்பில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்க, அது யார் அப்படிங்கிறதான் கேள்வி. கண்டிப்பாக உலகத்தில் யாராக இருந்தாலும் எந்த மொழியில் இருந்தாலும் இவர்கிட்ட கன்ஃபார்மாக அடி வாங்கியிருப்பீங்க, அது யார் அப்படிங்கிறதான் கேள்வி, பயங்கரமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோடு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. வாழ்க்கையில் இந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக அடி வாங்கியிருப்பீங்க, அது யார் அப்படின்றதான் கேள்வி. யோசித்து கால் பண்ணுங்கள் பதிலோட. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-664-6222.
2: எழுதும் கடிதமே
3: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்க, பிராமி பிராமி பிராமி.
1: அதான் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய ஃபேவரட் காக்கா கடி. இதில் கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கு பதிலோடு இணைந்திருக்கிற நேர்களை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் முதல் நேர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் மதன் அழைக்கின்றேன்.
2: மதன், பல பேர்கிட்ட அடி வாங்கிறீங்களா? யார் அதிகம் உங்களை அடிச்சது?
3: எங்க எனக்கு கூடுதல் அடிச்சது நான் படிக்கட்டு தான்.
2: படிக்கட்டா? அப்படின்னா எப்படி
3: அடிச்சிட்டு
2: வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. ஓகே, நன்றி நன்றி அந்த
3: பதிலோடு.
2: அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், நான் புருஷோத்தம் பங்காயக்கிறேன். ரவிபால அண்ணா நேற்று பாடனா இன்றைக்கு மாதிரி அந்த திறமைக்கு என்னுடைய பாராட்டுகள். மற்றும் நீங்க அந்த புத்தாட்ட பற்றி சொன்னீங்களோ, அது நான் இங்க பலமுறை வானொலியில சொல்றேன். வேற கொண்டு வரணும், நீங்க அதை கொண்டு வரணும்னு சொன்னீங்களோ அதை கொண்டு வரணும் என்று உங்களை விரும்புகிறேன். மற்றது நான் நேரடியா பதிலுக்கு வர நேரம் அரும்பட்டாருக்கபடியா, நான் அப்பாட்டத்தான் ஒரே ஒரு முறை அடி வேண்டினா, அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னா அடி வேணாம். இன்றைக்கு அப்பாக்கு விரதம் தான், அந்த அதை மறக்க முடியாது. இப்போ ஒரு கண்ணு கணிக்கணும், பொம்பளைகளுக்கு முன்னால் அடி வேணா இருக்கு
2: வேண்டாம். என்னுடைய டேமேஜ் பட்டிங்க, என்னுடைய பர்சனாலிட்டியா அப்படின்னு ஃபீல் பண்றீங்க.
4: அவளே பொம்பளை சொண்டுக்கா சிரிச்சு கொண்டு போவாரு. இப்போ அப்படியே கண்ணு கணிக்கிறேன்.
2: எங்க வேணா என்ன கூட்டு போயிடுங்க, ஆனா அந்த லேடிஸ் முன்னாடி மட்டும் அடிக்காதீங்க டாடி, பிளீஸ்.
4: ஒரு கணிக்கிறேன்.
2: ஓகே, நன்றி நன்றி. நான் வந்து கேள்வி என்னன்னா, எல்லாரையும் யாரைக்கிட்ட அடி வாங்கியிருப்போம், அது தனியாக இந்த மார்னிங் பேசுகிற டாப்பிக்கில். இப்போ பதிலே வந்து கண்டிப்பாக இந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் எல்லாருமே அடி வாங்கியிருப்பீங்க, அது யாரு அப்படின்றதான் கேள்வி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் சாரா.
2: சாரா வணக்கம். சாரா சொல்லுங்க, உங்களுடைய பதில் என்ன?
5: நான் சும்மா கடியா சொல்றேன்னு சொன்னா, கொசு
2: கொசு கொசு கடிச்ச இடத்துல அடி போட்டிருப்பீங்க கண்டிப்பா. கொசு கிட்ட அடி கடி
5: கொண்டு வராது, நமக்கு தான் அடி வரும்.
2: அது சரி, கரெக்ட், இன்ட்ரெஸ்டிங், நல்ல பதில் அது.
5: அடுத்ததே மேக்ஸ் டீச்சர் தான் எல்லாரும் அடி வாங்கிருப்பாங்க.
2: மேக்ஸ் கணக்கு பாத்தியர்கிட்ட அடி வாங்கினவன் வாங்காதவன் இந்த உலகத்துல இருக்க முடியுமா அப்படின்றீங்க? இன்ட்ரெஸ்டிங், நல்ல பதில், ரெண்டுமே சிறப்பா இருந்தது சாரா.
5: ஆனா இதை விட நல்ல பதில் இருக்கும், நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு
2: வேற ஏதாவது மாட்டுச்சுன்னா வாங்க கண்டிப்பா. சரியா, நன்றி நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம். கமாண்டர் கண்ணன், நல்ல ஒரு கேள்வி. மூணு மூணு பதில் இருக்கு. ஒன்று வந்து அப்பா டக்குன்னு கண்டத்துல அடிச்சிருவாரு,
2: சரி
6: அடிச்சிருவாரு. மத்த வந்து சார் சொன்ன மாதிரி நானே எனக்கு அடிச்சுக்கொள்வேன். அங்க நாங்க இருந்த இடத்துல நிறைய கொசு ஆரம்பிச்சு, அதெல்லாம் ஒரு காலத்துல
2: வந்து கொசு அடி கன்ஃபார்ம். ஓகே, அது
6: கொசு அடி கொசு. மத்தது வந்து பூமி பூமி
2: பூமியா
6: அடிக்க. நான் வளர்ற நாட்கள விளையாட கிளப்ல கூட விழுந்துருவேன் எப்பவுமே.
2: ஓ, கீழே விழுந்து பூமி தான் அந்த அடிய
6: சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு பிளாஸ்டர் இல்லாட்டி ஒரு பேண்டேஜ் இருக்கும் இந்த காலில், இந்த காலம்னாலும் ஒவ்வொரு கிழமையும் இருக்கும். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, நடக்கவும் தெரியாது ஓடவும் தெரியாது, வந்து ஓடி ஓடுவோமா அப்படின்னு சொன்னா ஜோக்கு சொல்லுவாங்க. இது மூணு தான்.
2: சூப்பர், இன்ட்ரெஸ்டிங் பதில், ரொம்ப நன்றி நன்றி கண்ணன். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
7: ஓ வணக்கம்,
2: இது என்ன சொல்லுங்க உங்க பதில்?
7: நான் கூழ் அடி வாங்கினது வைத்தாலே அடி.
2: ஓகே, அது அது டிஃபால்ட், யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஓப்படா சொல்லிட்டீங்க.
7: ரெண்டாவது நெருக்கடி.
2: நெருக்கடி சூப்பர் பெஸ்ட். என்னுடைய லிஸ்ட் ஆஃப் பதில்ல இந்த பதில் இருந்தது, அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. நெருக்கடி என்பது மிகச் சரியான பதில். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நெருக்கடி வரும் கண்டிப்பா. இன்னொரு தகவலும் சொல்ல சொல்லியிருக்காரு சுதானா வந்து, மிஸ்டர் ரசிகன் உங்க வர்ற 18th வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. 18th சுதானா வந்து மான்ட்ரியல் வராராமா, நீங்கள் எல்லாரும் சந்தித்து என்ன பண்ண போகிறீங்களோ நான் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். 18th சுதானா இஸ் கம்மிங் டு மான்ட்ரியல். ஸோ ரசிகன் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
2: சொல்லுங்கள் காசிநாதன், இந்த கேள்விக்கு என்ன பதில்?
1: என்னது?
2: மாமா கிட்ட. ஓகே, தாய் மாமா கிட்ட அடி வாங்கினீங்க. இந்த கேள்விக்கான பதில் இல்ல உங்ககிட்ட. அந்த மாதிரி அதிகமா அடி வாங்க, எல்லாரும் அடி வாங்கினது யாருகிட்டன்றது?
1: அதுதான் மாமன் தான் நல்லா அடிபடுவான். ஓகே, அங்க எங்களோட வீட்டுல நல்லவண்ணி கிணறு இருக்கு. எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ஆக்கள்
2: அடிப்பாரா?
1: நேரம் கண்டு பாத்துட்டு போனாரு வந்து வேலை முடிஞ்ச விரைவில் இன்னும் தோண்டா இருக்கு.
2: வேலை முடிச்சுட்டு வந்துட்டு உங்களை அடிப்பாரா? சிறப்பு. ஓகே, நன்றி காசிநாதன் இந்த கேள்விக்கு உங்களோட பதிலும் சொல்றதுக்காக கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜ், நான் லலித். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் லலித், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பதில் என்ன?
8: நல்ல சுமா இருக்கும். நான் வச்சுக்க பதில் டாக்டர்.
2: டாக்டர் கிட்ட கண்டிப்பா அடி வாங்கியிருப்பாங்களா? ஒரு பதில்.
8: நன்றி,
2: நன்றி. வந்ததுலயே சிறப்பான ஒரு பிரில்லியன் பதிலா இருந்தது அந்த பதில். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம், ஹாப்பி பர்த்டே டு யூ குயின்சன். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் குயின்சன்.
9: நன்றி, நன்றி.
2: சிறப்பு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? யாரோ இல்ல, நம்மளுடைய அன்பு நேயர் சத்யா தான் யூரோப்ல இருந்து எனக்கு புறா மூலமா இந்த செய்தியை அனுப்புனாங்க. புறா வந்தது, செய்தியை கேட்ட உடனே புறாவை பொறிச்சிட்டேன். ஆமா, ஏன்னா குயின்சனுக்கு பர்த்டேனா நம்ம வந்து ஜாலியா இருக்கணும்ல, அதனால புறாவை பொறிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக அமைய சிஎம்ஆர் சார்பாகவும் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துறேன்.
9: நன்றி,
2: நன்றி. வாழ்த்துக்கள். தண்ணியில அடி வாங்கிருப்பாங்க அப்படின்றீங்களா? ஆமா. பம்ப் செட்ல அடிக்கிறதா இல்ல இந்த கப்பல அப்படியே தூக்கி டாஸ்மாக்ல அடிக்கிறதா? தண்ணி கண்டிப்பா அடி வாங்கிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் பதில் குயின்சன். இன்னைக்கு கரெக்டான மூட்ல தான் இருக்கீங்க நீங்க. வெரி குட், என்ஜாய் யுவர் பர்த்டே. ஆட்டடா, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுதான் நான் வச்சிருந்த டாப் பதில், மிகச்சரியான பதில். காற்று என்பதுதான் மிகச்சரியான பதில். உலகத்தில் மூலையில் எங்க இருந்தாலுமே காற்று அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா? காட்டடிக்குது காட்டடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதே தான் காசிமேடு காத்துல கண்டிப்பா அடி வாங்கியிருப்பாங்க. சிறப்பு. ஆஹா, குயின்சன் இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அவரு தான் கரெக்ட் ஆன்சர் சொல்லி 100 மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் பண்ணிட்டாரு. நான் வச்சிருந்த பதிலும் காற்று தான். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
10: வணக்கம் ரவிபாலா.
2: ரவிபாலா சுவாமி சொல்லுங்க, உங்களுடைய பதில் என்ன?
10: குயின்சனுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே குயின்சன் சொல்லிக்கொண்டு
2: சொல்லிட்டு.
10: ஆனா இதே சொன்ன ஒரு நெருக்கடி ஒரு இடத்துல நெருக்கடி சும்மா வராது ராஜ்.
2: அது சரி, அப்படியா? ஆனா இதே மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பா நெருக்கடி வரும்.
10: அது வரும், ஒப்போசிட் பார்க்க கண்ணடிச்சா வருமே, கண்ணால் அடி வாங்கிட்டே வரும். கண்ணடி போடாத, ஒரு டீனேஜ் கண்ணடி போடாம வரவே இல்லாது.
2: கண்ணடி அதுவும் சூப்பர், சிறப்பான பதில். அடுத்த பதில், கண்ணடியும் கண்டிப்பா எல்லாருக்குமே திருஷ்டிப்படும் சொல்லுவாங்களா? அது
10: அது இருந்தா மற்றது மற்றலாமே இருந்தா
2: முடிச்சிட்டீங்களே, வேற எதுவும் கால்ல மாற்ற எந்த ஐட்டத்தையும் உள்ள கொண்டு வராதீங்க. இன்ட்ரெஸ்டிங் பதில். ஆக்சுவலி கண் அடிப்படுறது அப்படிங்கறதும் வந்து சரியான பதில். அடுத்த நேர் வணக்கம். தேவதாஸ், என்ன பதில் வச்சிருந்தீங்க?
11: ரெண்டு மூணு பதில் வச்சிருக்கிறோம். நெருக்கடி இருந்தாலே ஒரு ஆள் சொல்லிட்டார்.
2: ஆமா,
11: ரெண்டாவது புல்லடி போடுறாங்க, நெடுங்காலம் புல்லடி போடுறது.
2: புல்லடியா? புதிய வார்த்தையா இருக்கு இது, நான் இது வரைக்கும்
11: போடுவோம். இப்ப நாங்க போட்டிங் போறோம் இல்லோ, பெருக்கலுக்கு போடுவோம் புல்லடி.
2: இது புதுமையான வார்த்தையா இருக்கு, இதை நான் கத்துக்கிறேன் என்ன வார்த்தை அப்படிங்கறத. புல்லடி,
11: புல்லடினு சொல்றேன். பூனா இல்லன்னா லானா டீனா புல்லடி. புல்லடினா க்ளோஸ் பண்றது,
2: க்ளோஸ் பண்றது.
11: அடியால இப்ப நாங்கள் சூஸ் பண்றது சரி போடுறது அல்லது சரி மார்க் போடுறது அடி புல்லடி போடுறது.
2: இன்ட்ரெஸ்டிங். ஓகே,
11: அதொரு எல்லாத்துக்கும் நாங்க போடுறது, எல்லா ஃபோம்களுக்கும் எல்லா வோட்டிங்களுக்கும் புல்லடி போடுவோம். அடிக்கடி புல்லடி போடுறது சாஞ்சு வாரது. இப்ப இன்னும் ஒரு எங்கள் அப்பாட்ட ரெண்டு மூணு தடவை அடி வேண்டி இருக்கிறேன். அதை விட நான் சும்மா பகுதிக்கு சொல்றேன், கல் அடிக்கிறது.
2: எது? மண் அடிக்கிறதா?
11: கல் அடிக்கிறது.
2: கல் அடிக்கிறது. ஓகே, இது லிஸ்ட்ல வரலையே. ஓகே, இன்ட்ரெஸ்டிங், நைஸ்,
11: நல்ல தெரியும்.
2: புரியுது புரியுது. எஸ், புரிஞ்சிருச்சு. புரிஞ்சவன் தான் பிஸ்தா.
11: சொந்தமா கல் அடிக்கிறதுல நான் உங்களோட கேள்விக்குரிய பதில் கல் அடிக்கிறதும்
2: சிறப்பான பதில். ஆமா, ஓகே, நன்றி நன்றி
11: நன்றி.
2: கடைசி நேர இணைப்பில் வணக்கம்.
12: வணக்கம் சாரா.
2: வணக்கம் சாரா, என்ன பதில் வச்சிருக்கீங்க சாரா?
12: நான் காத்தாடி வச்சிருந்தேன், போயிருச்சு. கண்ணாடி சொன்னாங்க.
2: எப்படி வாழ்க்கையில எல்லாரும் உலகத்துல எல்லா மொழியில் இருக்கலாம் செருப்படி வாங்குவாங்களா? இல்ல இல்ல, யாராவது ஒரு ரெண்டு பேர் தான் வாங்குவாங்க. அதுவும் ஒண்ணு ரெண்டு பேர் எல்லாருமே. இப்ப உங்களை மாதிரி பயங்கர படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் காப்பி அடிக்க மாட்டாங்கல்ல? காப்பி அடிச்சான் அப்படின்றது. ஓகே சூப்பர், எல்லா பதிலும் வந்துருச்சு. சிறப்பு அந்த பதிலும் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
12: நன்றி நன்றி
2: நன்றி, மீண்டும் சந்திப்போம். கடைசி நேயர் டப்புன்னு முடிச்சிடும். வணக்கம்.
13: கழுத்தடியா?
2: அப்படின்னா கழுத்துல கழுத்து மேலே போடுவாங்களா?
13: கழுத்துக்குல கழுத்து அடி, கழுத்துக்குல அடி இருக்கு முடியல.
2: என்ன பண்றது, ரொம்ப கஷ்டம் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய உண்மை இப்ப நான் போட்டு உடைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே இப்ப உங்க மூலமா. என்ன உண்மை அப்படின்னா, என்னுடைய மதர் டங்கே வந்து தமிழ் கிடையாது, தெரியுமா? ஆமா, ஆனா நான் தமிழ்ல கவிதை எழுதுறது, பாடுறது, புலமை பேசுறது, திருக்குறள் பத்தி எல்லாமே தெரியும். தமிழ்ல எப்படி பேசுற பாத்தீங்களா, அதுதான் தமிழ் மேல கொண்ட லவ். ஆமா, சரி, சிறப்பு. நன்றி செல்வி, நன்றி. சூப்பர், அதையும் சொல்லிடுறேன், நன்றி. கடைசி நேயர் எல்லாம் முடிகிறப்பதான் கூப்பிடுவீங்களா? ஹலோ,
14: வணக்கம்.
2: நல்லா இருக்கு, இது கொஞ்சமா நியாயமா? காலையிலிருந்து 4 மணி நேரம் தண்ணி தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கேன், அப்பெல்லாம் வராம கிளம்புற நேரத்துல வந்து ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்றீங்களே, இது நியாயமா?
14: என்ன
2: சமையல் கௌரி
14: இன்னைக்கு
2: வீட்டுல? இருக்கீங்க நீங்க ஸ்கார்ப்ரோவா மில்டனா, எந்த ஏரியா நீங்க வீடு? பிராம்ப்டன் தானா? நீ இப்ப உடனே உங்க நம்பர் நோட் பண்றேன், கால் பண்றேன். ஃபிஷ் ஃப்ரை ஒரு டப்பால போட்டு சுட சுட ரெடியா வைங்க, வந்து ஒரு பார்சலை வாங்கிட்டு போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எப்படியும் லஞ்சு கிடையாது, வீக் டேஸில் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஓகே, நம்பர் நோட் பண்ணிட்டு செல்வி, சாரி கௌரி, உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கிறேன். ஓகே, ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக வச்சுருங்க. நீங்க வாங்கன்னு சொன்னது, ஆனா ஆனாலும் வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிறீங்களே.
14: நிச்சயமா
2: நிச்சயமா சொன்ன அப்படிதான், பாப்போம்னு அர்த்தம் அப்படின்னா.
14: வாழ்த்துக்கள்
2: தெரிவிச்சிடலாம். அனைவருக்கும் ஆதரவு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களும் மறுபடியும் நன்றியை சொல்லிட்டு, யாரோ வாசுகி யாரோ வந்தாங்க கடைசியா, நீங்க எல்லாம் வந்து காலையில 9 மணிலிருந்து எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து கால் பண்ணுங்க, பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். மறுபடியும் இதே மாதிரி உங்க எல்லாருமே வெனஸ்டே வந்து சிறப்பான ஒரு தலைப்போட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
15: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
16: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் வாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
1: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA Credit கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
8: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
1: உலகளந்தவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு
8: தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஜி, இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
6: ஏசியா கோல்ட் இங்க்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
8: மியூசிக் கனெக்ட்ஸ்.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை 2026 ஆண்டு ஒரு மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்கள் இப்பொழுது முதல் 9 வரை எங்களது தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். வடமை போல் திங்கள் தோறும் உங்களை மகிழ்விக்கின்ற தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் 5 தொடக்கம் 6 வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 6 தொடக்கம் 7 வரை கீத சந்தங்கள் திர இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 7 தொடக்கம் 8 வரை மீண்டும் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள. 8 தொடக்கம் 9 வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது.
1: Experience radio like never before. Tamil HD Radio. Tamil FM. Now in hybrid digital.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் இடைவிடா இசை மலையுடன் இவ்வளவு நேரம் ஒரு மணி தொடக்கம் 5 மணி வரை இணைந்திருந்தீர்கள். இப்பொழுது உங்களது இடைவிடா விருப்ப பாடல்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம். இப்பொழுது 5 மணி வரும் CMR தமிழ் HD-யில் தமிழ் எக்ஸ்பிரஸுடன் இணைய வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களுடன் SS வாசன். நேர்களை, உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ வளமையான எங்களது தொலைபேசி இலக்கம் 416-6446-2222 என்பது ஊடாக நீங்கள் அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம்.
2: கேட்டுக்கொண்டே இருங்க, ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: டெங்கு நோய் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பில் உள்ள கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் விடயங்களில் இணைந்து செயற்பட கொழும்பில் 6 அரசியல் கட்சிகளுக்கிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் பொழுதே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க இணையத்தில் விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் பெற்றோரின் SIR விவரங்களை சமர்ப்பிக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையகம் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. குதிரை பேரம் குற்றச்சாட்டு தொடர்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் அருளேகரை சந்தித்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மனு வழங்கியிருக்கின்றார். சோல்ஸ்டி மேரி நகரமன்றம் 250 மில்லியன் டாலர் மதிப்பிலான சோல்ஸ்டி மேரி துறைமுக மேம்பாட்டு திட்டத்திற்கு 15 மில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்வது குறித்து இந்த வாரம் வாக்களிக்க உள்ளது. குளியலறைகள் மற்றும் படுக்கை அறைகளில் சிறிய கேமராக்களை வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கண்டுபிடித்ததை தொடர்ந்து ஒரு வீட்டு உரிமையாளர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 41 வயதான அந்த நபருக்கு டொரண்டோ மற்றும் வான்கூவரில் வேறு வாடகை வீடுகள் இருப்பதாகவும் அவர் கொரிய பெண்களை குறிவைப்பதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜோர்தான், பாரேன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். வடகொரியா தென்கொரியா நாடுகளின் கடல் எல்லைக்கு அருகே காணாமல் போன மாலுமியின் உடலை கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் இருந்து மீட்டதாக தென்கொரிய கடற்படை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு செங்கரடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தளவாய் புதிய வீட்டுத் திட்ட மக்கள் தமது கிராமத்திற்கான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் இம்மாதத்தின் முதல் 12 நாட்களில் மட்டும் 13,292 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மற்றும் உஸ்பெஸ்கிஸ்தான் நாடுகளுக்கிடையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவில் முக்கிய மைல்கல்லாக அமைந்த இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தஷ்காண்ட் நகரில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தின் மீரிகமவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுநீரக கல் அகற்றும் சிகிச்சை மையம் நேற்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜேதிச தலைமையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நுவரேலியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விவசாய துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்த உள்ளூர் விவசாயிகளின் குரல் அமைப்பு விவசாயத்துறையில் ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் கொண்டதாக தாங்கள் நம்பும் ஜனாதிபதி நேரடியாக விவசாய அமைச்சை பொறுப்பேற்க வேண்டுமென்று மரியாதையுடன் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை பார்த்து தூர்ந்து போன சக்தி என கூறுவது சரியான விடயமா என்றும் முதலமைச்சர் பொறுப்பில் உள்ள விஜய் தார்மீகமாக பேச வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கின்றார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்கள் உட்பட 13 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கட்டார் நாட்டின் தந்தை என போற்றப்படும் அமீர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி நேற்று காலமானதை அடுத்து இந்தியாவில் இன்று ஒருநாள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அரசு நிகழ்ச்சிகளும் இடம்பெறாது என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. பிரதமர் மாக்கானி செனட் சபைக்கு 4 புதிய செனட்டர்களை நியமித்திருக்கின்றார். அவர்களில் பிரதமரின் முதன்மை செயலாளர் டாம் ஃபிட்ஃபீல்ட் மற்றும் கன்சர்வேடிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் மாடல் ஆகியோரும் அடங்குகின்றார்கள். இவர்கள் இருவரும் கியூபெக் மாகாணத்தின் இடங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். நிகழ்விடங்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட ஒலிக்கட்டுப்பாடுகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஸ்டாம்ஃபீட் நிகழ்வின் போது 275 ஒலி முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கல்கரி நகரம் தெரிவித்துள்ளது. மேலும் நகர அதிகாரிகள் ஒலி அளவுகளை கண்காணித்து அனுமதி வரம்புகளை மீறியதற்காக ஒருவருக்கு அபராதம் விதித்திருக்கின்றனர். கனேடிய குடும்பங்களின் செலவினம் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் சுமார் 2% அதிகரித்துள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் சீனாவின் விரிவான கடல்சார் உரிமை கோரிக்கைகளை நிராகரித்த 2016 ஆண்டின் தீர்ப்பாய முடிவு மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் வகையில் மற்றைய 13 நாடுகளோடு இணைந்து ஜப்பான் செயல்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டு தூதரை சீனா வரவழைத்திருக்கின்றது. அமெரிக்காவின் 2027 ஆண்டுக்கான தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டத்தில் புதிய விதிமுறையொன்று சேர்க்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை கணிசமாக விரிவுபடுத்த தயாராகி வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஜோர்தானில் உள்ள பிரின்ஸ் ஹசன் விமான தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது. யுக்ரைனுக்கு சுமார் 103 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தின் கீழ் 50,000 தாக்குதல் ட்ரோன்களை வழங்குவதற்கு ஜெர்மனி நிதியுதவி வழங்கியிருக்கின்றது. ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மேற்கத்திய அரசாங்கம் ஒன்று யுக்ரைனுக்காக மேற்கொண்ட மிகப்பெரிய ட்ரோன் கொள்முதல் ஆணைகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: வணக்கம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித சோகம் சுனாமி. மனிதர்கள் மீது கடல் தொடுத்த மூன்றாம் உலகப் போர் சுனாமி. நிலமடந்தைக்கு கடல்தான் ஆடை என்பார்கள். அந்த ஆடையே சவத்துணியான அவலம்தான் சுனாமி. ஆசியாவின் கரைகளையெல்லாம் தொட்டு தொட்டு தின்ற கடல் இலங்கையை மட்டும் பிட்டு பிட்டு தின்றுவிட்டது. ஏற்கனவே போரில் புண்பட்டு கிடக்கும் பூமி அது. வான்வழி தாக்குதலின் காயங்கள் ஆறு முன்பே தரைவழி தாக்குதலை தொடங்கிவிட்டது கடல். உயிரிழந்தவர்களின் கதை ஒரே நாளில் முடிந்துவிட்டது. ஆனால் ஊரிழந்தோர், உறவிழந்தோர்.
4: நேர்களே, இது யாரின் குரல் என்று கேட்டால் அது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். ஏன் இந்த குரல் இன்றொழிக்கின்றது என்று கேட்டால் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். சொல்லிக்கொண்டு பாடல்களை விரும்பி கேளுங்கள்.
5: இது அந்த பாறை முகடுகளில் தண்ணீரை துவைத்து காயப்போட்டது யார்? இது எழுந்து நிற்கும் நதியா? இது என்னடா? இது என்னடா? இது அந்த பாறை முகடுகளில் தண்ணீரை துவைத்து காயப்போட்டது யார்? இது எழுந்து நிற்கும் நதியா? தண்ணீரின் விஸ்வரூபமா? நக்கீரா, இதை நீர்வீழ்ச்சி என்பது பொருட்குற்றம் அல்லவா? நீருக்கு இது வீழ்ச்சி அல்ல, எழுச்சி. உன் பழமொழி பொய்யடாத விழா, இதோ இங்கே இருப்பில்லாமலே புகைகிறதே. இங்கென்ன தண்ணீர் முத்து குளிக்கிறதா? இது என்ன வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவா? அது என்ன தற்கொலை புரியும் தண்ணீருக்கு அத்தனை ஆனந்தமா? கண்டேன் கண்களுக்குள் மழை, கேட்டேன் காதுக்குள் கச்சேரி, தொட்டேன் ஜீவனுக்குள் சில்லிப்பு, உண்டேன் பல்லிடுக்கில் பனிக்கட்டி, நுகர்ந்தேன் இனந்தெரியா ஈரமணம். ஓஹோ, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் அருவியின் கண்ணும் ஓட, தொழில் மறந்தன என் புலன்கள், என் கண்கள் அருவி குடிக்கும், என் செவிகள் சப்தத்தில் எதையோ தரிசிக்கும், மனமென்னும் புல்வெளியில் ஆச்சரியம் பூச்சொரியும். அந்த படிகக் கண்ணாடியை ஒரு கோடி சிதறல்களாய் உடைத்தது யார்? இறந்து போன கம்பா, எழுந்து வா, இதோ பார் தண்ணீரின் யுத்தகாண்டம். விழுவதில் அழகு மழையில் மட்டும்தான், அழிவதில் அழகு அலையில் மட்டும்தான், அழுவதில் அழகு அருவியில் மட்டும்தான். இந்த அனுபவ சுகங்களை அள்ளி வைத்துக் கொள்ள இருதய கூட்டுக்குள் இடமில்லையே சாமி. நடந்து வரும்போது நதி சுரம்பழகி வருகிறது, அருவியில் வந்துதான் அரங்கேறுகிறது. வானவில்லை திரையிடவே இந்த வெந்நீர் திரை விரிக்கப்பட்டதா? நீர் குடும்பத்திற்கு இங்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் ஓணம் பண்டிகையா? அருவியே அருவியே, அடர்ந்த அருவியே, உன்னை எழுதும் போது கூறியது ஊரலும் குற்றம் என்று ஆகாது. தாஜ்மஹால் பாராத இந்தியனும் உண்டு, நயாகரா பாராத அமெரிக்கனும் உண்டு. என்ன செய்வது, இந்த எந்திர வாழ்க்கையில் சுவாசிக்காமல் கூட உயிர் வாழ முடிகிறது.
4: நேரம் 5:16 நிகழ் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். அது ஒரு சின்ன பதிவு. என்ன காரணம்?
0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 சிஎம்ஆர் தமிழ்ச்சி.

0: இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாஸ்டர், நான் மதன் கலக்கிறேன்.
0: நல்ல நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி?
1: இன்றைக்கு வைரமுத்தன் பிறந்த நாளை விட எங்களுடைய குயின்சனின் பிறந்த நாள் தான் முக்கியம் எனக்கு.
0: குயின்சன் பிறந்த நாள்
1: வாழ்த்துக்கள்
0: தெரிவித்துக் கொண்டு. நன்றி மதன்,
1: நன்றி நன்றி நன்றி.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரடைகின்றார். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் ராஜன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் நலம் தானே?
1: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி உங்களுக்கு. இன்றைக்கு கவி பேரரசின் பிறந்த தினம் அல்லவா? அது காலையிலேயே எங்கள் பேர்தே காண்டம் வாசிக்கிற கண்ணன், கொமாண்ட கண்ணன் வந்து வாசித்து
0: விட்டேன்.
1: அடுத்தது எங்கட குயின்சன், எங்கள் நேயர் குயின்சனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் இதை கேட்கிற பாட்டு தேவர் மகன் படத்திலிருந்து ஜானகி அம்மா அந்த இஞ்சி எடுப்பழகா பாட்டை கேட்போம்.
0: பாடலொலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நேர்களை இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அழையுங்கள். 4164642222
2: CMR 101.3 இணையத்தில் கேட்க www.cmr.fm

0: நேர்களேசிய ஃபிஃபா 2026 போட்டிகள் மிக உச்சக்கட்டத்தை இப்போது தொட்டிருக்கின்றன. 100 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 101வது போட்டி நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையில் முதலாவது அரையிறுதி ஆட்டம் 101வது போட்டியாக நாளை 14ஆம் தேதி ஜூலை மாதம் இடம்பெற காத்திருக்கின்றது. 15ஆம் தேதி புதன்கிழமை அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான அரையிறுதி போர், அது போக்லாந்து போர், சாதாரண போரில் போக்லாந்து யுத்தம் இடம்பெற இருக்கின்றது. அந்த நாடுகளுக்கிடையிலான இந்த போட்டியிலே இப்போது அர்ஜென்டினா ஒரு சின்ன சென்டிமெண்ட் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. அந்த காற்பந்து தொடரின் 2வது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோத உள்ள நிலையில் அர்ஜென்டினா காற்பந்து சபை ஒரு விசித்திரமான கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. அந்த கோரிக்கை என்னவென்றால், நேர்களே, புதன்கிழமை நடைபெறவுள்ள இந்த வால்வா சாவா போட்டியில் தங்களின் பாரம்பரிய வானிலை நீளம் வான் நீளம் மற்றும் வெள்ளை கோடுகள் முகப்பு ஜேசிக்கு பதிலாக முழு நீல நிற டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ என்று சொல்வார்கள், மாற்று ஜேசியை அணிந்து விளையாட அர்ஜென்டினா அனுமதி கோரியிருந்தது. தற்போது அதுக்கு ஃபீஃபாவும் அதிகாரபூர்வமாக பச்சை கொடி காட்டியிருக்கின்றதா. அர்ஜென்டினா அணி இந்த தொடரில் விளையாடிய 6 போட்டிகளில் 5 தங்களின் வழக்கமான நீளம் வெள்ளை கோடுகள் கொண்ட உடையை அணிந்திருந்தது. ஜோர்டானுக்கு எதிராக போட்டியை தவிர, ஆனால் இங்கிலாந்துக்கு எதிராக மட்டும் அவர்களே இந்த மாற்றுடையை கோரிக்கையை விடுத்தார்கள் என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கின்றது. 1986 உலகக்கோப்பையின் புகழ்பெற்ற காலிறுதியில் டியாகோ மரடோனா வரலாற்று சிறப்புமிக்க கடவுளின் கை கோலை அடித்து, ஹேண்ட் ஆஃப் கோட், இங்கிலாந்தை வீழ்த்திய போது அர்ஜென்டினா அணி இதே உடையில்தான் விளையாடியது. அதேபோல் 98 உலகக்கோப்பை நொக் அவுட் சுற்றில் இங்கிலாந்தை பெனால்டி சூட்டில் அர்ஜென்டினா திரில் வெற்றி கண்ட போதும் இதே நீள நிற உடையைத்தான் அணிந்திருந்தது. 66 மற்றும் 2002 உலகக்கோப்பைகளில் அர்ஜென்டினா தங்களின் பாரம்பரிய நீளம் வெள்ளை கோடுகள் கொண்ட உடையை அணிந்து இங்கிலாந்தை எதிர்கொண்ட போது தோல்வியையும் துரதிருஷ்டத்தையும் சந்தித்தனவா. அர்ஜென்டினாவின் கோரிக்கை ஏற்கப்பட்டதை அடுத்து இங்கிலாந்து அணி தனது பாரம்பரிய முழு வெள்ளை நிற உடையில் களமிறங்கும் என்று ஃபீஃபா உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் 98 அணிகளுக்கும் எந்தெந்த நிற ஆடைகளை அணிந்து மோதுவார்களோ அதே சூழல் 28 பிறகு 2026 அட்லாண்டா மைதானத்தில் அரங்கேற போகிறது. லயனல் மெஸ்ஸி தனது கால்பந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக சர்வதேச போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொள்ளப் போகின்றார் என்பது மிக சுவாரஸ்யமான விடயம். பாருங்கள், ஒரு சாதாரண விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்டிமெண்ட் பார்க்கின்ற போது சென்டிமெண்டை தள்ளி வையுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உலகம் ஒரு சென்டிமெண்ட்டுடன் தான் நடைபோடுகிறது என்பதற்கு இந்த கால்பந்தாட்ட போட்டி நல்ல சான்றாக மாறியிருக்கின்றது.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக.

0: நிகழ்ச்சியில் நடத்தினர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ரஞ்சினி அழைக்கிறேன். அப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நலம் ரஞ்சினி, நன்றி. நீங்க நலமா?
1: நலந்தான், நாங்களும் நலந்தான். தெரியாத மக்கள் போட்டு மாட்டி வதக்கிறீங்களா?
0: நல்லா தண்ணி குடிக்கணும், கருப்பு ஆடைகள் உடுக்க கூடாது.
1: கருப்பு போவையிலும் சரியா நம்ம கேக்குறாங்க. அதான் கோயிலா நமக்கு என்ன கோயில் தேர் தொடர்ந்து எதுக்கா?
0: இன்றைக்கு மஞ்சள் எச்சரிக்கை, என்ன மூன்று நாள் தொடர்ந்து மஞ்சள் புதன்கிழமை.
1: ஓ, நாளைக்கும் போக்கியாமோ.
0: சரி,
1: எனக்கு ஜனகமாண்ட இணையமானோடு மற்றது குயின்சனுக்கும் வைரமுத்துக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: என்ன பாடலும் கூட ஜானகி
1: ஜானகி அம்மாண்டது நினைவால ஞானி படத்துல இருந்து ஒரு இனிய நினைவு
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. ஆமாம், நேர்களே, இப்பொழுது கடும் வெப்பம் என்பது உலகம் முழுவதும் இடம்பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு காலநிலை அனர்த்தமாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக பிரான்சில் மிக உச்சக்கட்ட வெப்பத்தை பிரான்சிய மக்கள் அனுபவித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. பிரான்சில் வாழுகின்ற மக்கள் அணுமின் நிலையங்களை நிறுத்தப்பட்டு அதிகரிக்கும் மரணங்கள், எரிசக்தி தட்டுப்பாடு என்று பல்வேறு சவால்களை பிரான்ஸ் இப்போது எதிர்கொள்ள தொடங்கியிருக்கின்றது. பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக அந்த நாட்டின் முக்கிய மின் உற்பத்தி ஆதாரங்களான அணுமின் நிலையங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றதாகவும், வெப்பத்தின் தாக்கத்தால் மூன்று அணு உலைகள் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சில அணு உலைகள் குறைந்த எரிசக்தியில் இயங்கி வருகின்றன. அணுமின் நிலையங்களை குளிர்விப்பதற்காக பயன்படுத்தப்படும் நதி நீரை மீண்டும் ஆறுகளுக்கே வெளியேற்றும் போது ஏற்படும் வெப்பநிலையை சுற்றுச்சூழல் விதிகளுக்கு உட்பட்டு பராமரிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான நிலைமைகள் காரணமாக ஜூன் மாத இறுதியில் பிரான்சை தாக்கிய கடுமையான வெப்ப அலையை தொடர்ந்து மீண்டும் ஒரு வெப்ப அலை மக்களை பாதித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. 37 பகுதிகளில் மிக உயர்ந்த அளவிலான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இப்போது மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது.

0: 33 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்
1: குயின்சன்.
0: நீங்கள் எப்படி?
1: வணக்கம்.
0: நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லதா இருக்கிறோம்.
0: இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி அண்ணா.
0: சரி, எப்படி கொண்டாட
1: போறோம்? வாழ்த்து பிறந்த நாள் கொண்டாட நல்லா போகுது. சின்ன ஒரு பாட்டி வச்சேன் அவ்வளோதான்.
0: அப்புறம் சிறப்பு
1: பிறந்த நாள் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். பாட்டு வந்து இன்னைக்கு கவி அரசன் என்ன கருத்தம்மா திரைப்படத்தில் போராளை பொண்ணு தாய்.
0: சரி, பாடலுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி குயின்சன். நன்றி.

0: Keep listening to CMR Tamil HD.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற
8: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையில் நாங்கள் நேர்களை தொடர்ச்சியாக இணைக்க இருக்கின்றோம்.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: நிகழ்ச்சியில் நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம் செல்வகுமார். நன்றி. நீங்கள் எப்படி?
1: எனக்கு இது மகுடம் படத்திலிருந்து
0: மகுடம் படத்திலிருந்து மச்சினி
1: என்ன?
0: நன்றி செல்வகுமார்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வாசு. நாங்கள் பவான்வே. எப்படி இருக்கீங்க?
0: நலம் பவான். நன்றி. நீங்கள் நலமா?
2: சும்மா இருக்கிறோம். ஒட்டி அடிக்க விடாது.
0: சரி. உங்களோட நாட்டில் எப்படி ஊரில்? உங்களுக்கு மலைக்காற்று வீசும். என்ன பாடு?
2: எனக்கு வந்து ஜஸ்டிஸ் கோபிநாத்ல வரலேருந்து எஸ்பி வாழ்ந்த பாடு.
0: அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கோபிநாத்லேருந்து பாடல் ஒழிக்கும். நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் தாரணி. கலக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி. நன்றி. நீங்கள் எப்படி?
3: ஓ நாங்களே நல்ல சும்மா வேலை முடிஞ்சு வீட்டை போயிட்டு
0: இருக்கேன். கார்ல ஹெச்டி போட்டு கொண்டு போறீங்களா?
3: ஐயா
0: உங்களோட கார்ல ஹெச்டி இருக்கு என்ன தாரணி?
3: இருக்கு இருக்கு இருக்கு.
0: ஓ நல்ல.
3: ஓ இது பிறகு வந்த கார்கள் தானே? அப்ப அதுல இருக்கு. முந்தி வந்தது எல்லாம் கூட இல்லை நினைக்கிறேன். பிறகு வந்தது எல்லாம் இருக்கு கூட. ஓ அது நல்ல மழை. அப்படி இருக்கேக்க. அப்படி இல்லைனாலும் இப்போ ஃபோன்ல கனெக்ட் பண்ணி போட்டு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி விட்டா கார்ல வரும்தானே? அப்படியே ஏதோ விதத்துல கேட்கலாம். அப்படி
0: வேலை முறையில கேட்கலாம். எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க அடிக்கடி.
3: எனக்கு பாட்டு வந்து இன்னைக்கு வைரமுத்து சேரையை நினைச்சுக்கொண்டு, ஜானகி அம்மாவுடைய நினைச்சுக்கொண்டு இந்த பாட்டு கேப்பேன். ஜோடி படத்துல இருந்து காதல் கடிதம் தீட்டவே அந்த பாட்டு கேப்பேன்.
0: ஜோடி திரைப்படத்துல இருந்து காதல் கடிதம் தீட்டவே
3: பாப்பா வந்த பாட்டு.
0: நன்றி. நன்றி தாரணி.
4: என்ன
0: பாடல் குழந்தைகள்?
4: என்ன
0: பாடல் குழந்தைகள்? மதி.
4: ஓ சரி. எனக்கு ராதா அழைக்கிறார் காதல் ராகம்
0: செய்கிறார். ராதா அழைக்கிறார். சரி பாடல் ஒழிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேக்கன் எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் கண்ணன். நன்றி. நீங்க நலமா?
5: ஓ நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்படி அப்படி இனிய நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. இன்றைக்கு வந்து ஜானகியம்மாவும் எஸ்பியும் பாடின ஒரு பாட்டுக்கு பாட்டு ஒன்று போடுங்க. மற்றது குயின்ஸ்டனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருமண கொண்டாடுறாக்கள் என்னுடைய வாழ்த்தி கொண்டு, ஜானகியம்மா நினைச்சு கொண்டு, கவிஞர் வைரமுத்து நினைச்சு கொண்டு பாட்டுக்கு.
0: நன்றி கண்ணன். நன்றி.
5: நன்றி. நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: எனக்கு தமிழ்ச்செல்வன் படத்துல இருந்து
0: தமிழ்ச்செல்வன் படத்தில் இருந்து என்ன பாடல்?
6: ஆசை கேப்பக்கள்.
0: ஆசை. உங்களோட கதை விளங்குறையில சில வேலை. நான் நினைக்கிறேன் நீங்க ப்ளூடூத்ல கதைக்கிறது என்ன கேப்பக்களிக்கு ஆசை என்ன? சரி. நன்றி. நன்றி. பாடல் என்றபடியா விளங்கிட்டு நிகழ்ச்சியில் நடத்த நேர் வணக்கம்.
7: குயின்ஸனுக்கும் வைரமுத்துக்கும் இனிய பிறந்தநாள் தெரிந்து கொண்டு, மற்றும் முந்தைய நாள் கொண்ட மனத்துள்ளங்களும் நல்வாழ்த்துகளும் தெரிந்து கொண்டு, நேரம் காணுமா? நேரம் காணும்னா சரி, என்னை கூட சேர்த்து விடுங்க. வைரமுத்து யானையுமா படிக்க பாடுற
0: சார். மிக அற்புதம். வாழ்க வளமுடன்.
7: நன்றி. நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: தவம் சொல்லுங்கள்.
8: எப்படி இருக்கீங்க?
0: நல்ல நலம்.
8: எனக்கு ஜானகி அம்மா சங்கீத மயமான நல்ல பாட்டு, வைரமுத்து
0: ஜானகி அம்மா நினைவில் ஒரு பாடல். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து
8: நன்றி.
0: நேரம் 5:56. இப்பொழுது நிகழ்ச்சியில் செல்வகுமார் விரும்பி கேட்ட பாடல் மகுடம் திரைப்படத்தில். மகுடம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இப்பொழுது

0: மணத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: பணவீக்கத்தை மீண்டும் அதிகரிக்கச் செய்யும் அபாயம் இருந்த போதிலும் பேங்க் ஆப் கனடா இந்த வாரமும் தனது அடிப்படை வட்டி வீதத்தை மாற்றமின்றி வைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மோதுநிலையினால் ஏற்பட்ட உலகளாவிய எண்ணெய் விநியோக பாதிப்பு மற்றும் விலையை உயர்த்தியதால் முதல் முறையாக மே மாதத்தில் வருடாந்த பணவீக்க வீதம் 3% தாண்டியது. ஒரு வாரத்துக்கு முன்பு பணவீக்க முன்னறிவிப்பு குறித்து கேள்வி கேட்டிருந்தால் மத்திய கிழக்கில் ஏற்படவிருந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று தான் கூறியிருப்பேன் என்று ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த டோனி ஸ்டெலோ தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் புதிய தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றன என்ற செய்தி எரிபொருள் விலையில் அண்மையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை விட வீணடித்துவிடும் என்று அவர் இந்த அபாயம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். கனடாவில் உண்ணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் லைம் நோயுடன் மற்றொரு நோயான அனாப்ளாஸ்மோசிஸ் அதிகரித்து வருவதாக கனேடிய மருத்துவ சங்க இதழில் இன்று வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. உண்ணிகள் பரவலாக காணப்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் காரணம் அறியப்படாத காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டால் இதை மருத்துவர்கள் கருத்தில் கொள்வது அவசியம் என்று இந்த ஆய்வின் மூத்த ஆசிரியரான வைத்தியர் மைக்கேல் குவான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒன்டாரியோ, கிபெக் மற்றும் நோவாஸ்கோஷி ஆகிய பகுதிகளில் காலநிலை மாற்றம் காரணமாக லைம் நோய் மற்றும் அனாப்ளாஸ்மோசிஸ் ஆகிய இரண்டையும் பரப்பும் உண்ணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோமுஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையிலே மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்ற மோதல்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகின்றது. தற்பொழுது ஒரு கோல்கலன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 79 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாகவும் ஒரு கோல்கலன் WTI ரக மசகு எண்ணெயின் விலை 74 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்திருக்கின்றது. இந்த இரண்டு முக்கிய எண்ணெய் விலைகளும் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கோல்கலன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 76 அமெரிக்க டாலராகவும் ஒரு கோல்கலன் WTI ரக மசகு எண்ணெயின் விலை 72 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் பாங்காக் நகரில் களியாட்டு விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவலில் சிக்கி குறைந்தது 27 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மைய ஆண்டுகளில் தாய்லாந்தில் இடம்பெற்ற மிக மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக இது பதிவாகியிருக்கின்றது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட தாய்லாந்து பிரதமர் அனுதின் கரன் விலாஸ் தீப்பரவல் ஏற்பட்ட பொழுது விடுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டதாக தெரிவித்தார். அங்கிருந்தவர்கள் தப்பித்துச் செல்ல முயற்சி செய்த பொழுது போதிய அவசரகால வெளியேறும் வசதிகள் இல்லாததன் காரணமாக கழிவறைகளுக்கு அருகில் அவர்கள் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை 27 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் 63 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தீப்பரவலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 5 தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த புகழ்பெற்ற திரைப்பயணத்தை கொண்ட நியூசிலாந்தைச் சேர்ந்த சர்வதேச நட்சத்திரமான சாம் நீல் தனது 78வது வயதில் காலமானார். ஜூரசிக் பார்க் படத்தில் டாக்டர் அலன் கிராண்ட் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான அவர் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தொடர்களில் நடித்திருக்கின்றார். நீல் கடந்த ஏப்ரல் மாதம் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டிருந்தார். எனினும் எதிர்பாராத விதமாக திடீரென அவரது உயிர் பிரிந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். நீலின் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கைகளின்படி ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை வீழ்த்தி இத்தாலியின் ஜெனிக் சின்ன மீண்டும் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார். லண்டனில் நடைபெற்ற விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் சீனா 6-7, 7-9, 7-6, 7-2, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்வெரேவாவை வீழ்த்தினார். இதன் மூலம் விம்பிள்டன் தொடரின் இரண்டாவது முறையாக பட்டத்தை தக்கவைத்துக் கொண்ட சீனா தனது 5வது கிராண்ட்ஸ்லாம் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். இந்த வெற்றியின் மூலம் ஓபன் எரா வரலாற்றில் விம்பிள்டன் பட்டத்தை தக்கவைத்த 10வது வீரர் என்ற பெருமையை ஜானிக் சின்ன பெற்றிருக்கின்றார்.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேரம் 6:08. நீங்கள் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது முதல் நாங்கள் 7 வரை இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்த்தது போல ஜானகி அம்மா பாடிய பல்வேறு பாடல்களை 7 தசாப்த காலங்களாக தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மொழி திரைப்படங்களில் தனது மிகச்சிறந்த குரல் வளர்த்தார். இறைவன் கொடுத்த குரல் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு இறைவன் வழங்கிய அந்த குரல் வளத்தின் மூலம் மிகச்சிறப்பான பல பாடல்களை தந்து இன்றும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்ற பல்வேறு பாடக பாடகிகளே ஜானகி அம்மாவின் குரலுக்கு அடிமையாக மயங்கி கேட்கின்ற ஒரு குரலாக மாறியிருக்கக்கூடிய அம்மாவின் அந்த வெற்றி இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் என்று அவரே சொல்ல கேட்டிருக்கின்றோம். தனக்கு அந்த குரல் தொடர்பில் தான் முதலில் வகுப்புக்கு சென்றபோது கர்நாடக சங்கீதத்தை கேட்பதற்காக ஆசிரியரிடம் சென்றபோது தனது குரலை கேட்டுவிட்டு அந்த ஆசிரியர் கண்ணீர் வடித்ததாக அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அந்தளவுக்கு அவரது குரல் சிறு வயதிலிருந்தே மிக அற்புதமான ஒரு குரலாக மாறி இன்று வரை அவர் இறக்கும் வரை மிக சிறப்பாக அந்த குரலை வைத்து பல பாடல்களை 40,000 தொடக்கம் 50,000 வரையான பாடல்களை கிட்டத்தட்ட 50,000 வரையான பாடல்களை தந்த பெருமை ஜானகி அம்மாவுக்குரியது. ஜானகி அம்மா 60கள், 50கள், 60கள், 70கள், 80கள், 90கள் என்று பல 10 தசாப்த காலங்களாக தனது குரல் வளத்தின் மூலம் நல்ல பல பாடல்களை தந்தவர். இன்றைக்கு ஒரு பரீட்சை களமாக நாங்கள் 60களில் அவர் தந்த ஒரு பாட, 70களில் அவர் குரலில் வெளிவந்த பாடல், 80களில் அவர் குரலில் வெளிவந்த பாடல், 90களில் அவர் குரலில் வெளிவந்த பாடல்கள், பிறகு 2000, 2010, 2020களில் நேரம் போதாமை காரணமாக நாங்கள் இந்த 60களில், 70களில், 80களில், 90களில் வெளிவந்த பாடல், நேரம் இருந்தால் 2000களில் வெளிவந்த ஒரு பாடலையும் பார்க்கலாம் என்ற வகையில் ஒரு சின்ன முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆனால் கொண்டு வருகின்ற பாடல்கள் எல்லாம் அந்த தசாப்தத்தில் அந்த 10 வெளிவந்த ஜானகி அம்மா குரலில் வெளிவந்த மிகச்சிறந்த பாடல்கள் என்று நாங்கள் கொண்டு வரவில்லை. ஏனென்றால் அவர் பாடிய எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்த பாடல்கள் தான். எந்த பாடலையும் ஒதுக்கி வைக்க முடியாது. இசை அல்லது எழுத்து வரிகள் கூட சோடை போயிருந்தால் அவரது குரல் எந்த பாடலிலும் சோடை போகவில்லை. எந்த இசையமைப்பாளர் இசையமைத்திருந்தாலும் அந்த பாடல் ஒரு வித்தியாசமான அவரது குரலினால் வெற்றி பெற்ற பாடலாக இருக்கும். ஆகவே அவரது எல்லா பாடல்களுமே வெற்றி பெற்ற பாடல்கள் என்ற வகையில்தான் நாங்கள் எழுமாற்றாக இந்த பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் சில வேளையில் நாங்கள் தருகின்ற பாடல்களை கேட்கின்ற போது இதைவிட மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது, ஏன் இந்த பாடலை தெரிவு செய்தீர்கள் என்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது ஒரு எழுமாற்றாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள்லாம். 60களில் தொடங்கி இந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்ப இருக்கின்றோம். 1960 தொடக்கம் 69களுக்கிடையில் வெளிவந்த பாடல்களை நாங்கள் முதலில் பாடல் ஒன்றை ஒரு பாடல் அது அந்த 10 ஒரு பாடல், பிறகு 70லிருந்து 79 வரை அதற்குள் வெளிவந்த ஒரு 10 பாடல், இப்படித்தான் பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றோம் என்ற வகையில் தேன் நிலவு திரைப்படத்தில் இருந்துதான் முதல் பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றது. 60களிலிருந்து தொடங்குவோம். பழைய பாடல் ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு விருந்தாக அமையும் இந்த பாடல். பிற 70களில் நாங்கள் இடைக்கால பாடல்கள், 80கள் என்று பாடல்கள் தொடர்ச்சியாக கால ஓட்டத்தில் ஓடி வரும், உங்களை நோக்கி ஓடி வரும். இந்த பாடலை பொறுத்தவரையில் தேன் நிலவு திரைப்படம் 1961 வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை அந்த வேளையில் ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய திரைப்படம். திரைப்படத்துக்கான இசை ஏ.எம். ராஜா. பொதுவாக ஏ.எம். ராஜா பாடுகின்ற பாடல்கள் ஜிக்கியுடன் இணைந்துதான் பெரும்பாலான பாடல்களை பாடுவார். ஆனால் இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமாக அமைக்கப்பட்ட பாடல். முதல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்
ஒரு திரைப்படம் படமாக்கப்பட்டது என்றால் அது இந்த தேன்நிலவு திரைப்படத்தில் நாங்கள் இப்போது ஒளிபரப்பாக இருக்கின்ற காட்சி தான். அந்த காட்சியை ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் காஷ்மீர் பகுதிகளில் சென்று ஸ்ரீதர் படமாக்கினார். காஷ்மீரில் படமாக்கப்பட்ட முதலாவது பாடல் என்ற பெருமை இதற்கு இருக்கின்றது. ஏ எம் ராஜா மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பாடலைத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே முதலில் கொண்டு வர இருக்கின்றோம். பாடலின் முதல் அடியை நாங்கள் ஒரு தெளிவுக்காக, என்ன பாடல் என்று நீங்கள் சிந்திப்பதற்காக

இப்பொழுது நேர்கள் இந்த பாடல் என்று பிடித்திருப்பார்கள். எல்லோருக்கும் தெரியும், பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கின்ற ரசிகர்கள் மட்டுமல்ல, புதிய இது ஒரு காலத்தால் அழியாத பாடல். காலம் கடந்து 60களில் ஒரு நவீன தொழில்நுட்ப பாணியில், நவீன ஒரு மெட்ட அமைப்பில் மேலைத்தேய பாணியை பயன்படுத்தி ஏஎம் ராஜா இசையமைத்த பாடல் என்பதனால் அது காலம் கடந்தும் பலரது மனங்களில் நிற்கின்றது. இன்றும் இந்த பாடலை பாடுகின்ற இளந்தலைமுறையினர் இருக்கின்றார்கள். பல்வேறு விதமான எங்களது ஒன்று கூடல்கள், கோடைகால ஒன்று கூடல்களில் பலர் பாடுகின்ற பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று என்ற வகையில்தான் இந்த பாடலை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே இணைக்க இருக்கின்றோம். இது 1961 வெளிவந்த பாடல். இந்த பாடலை பொறுத்தவரையில் ஏஎம் ராஜா, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல, ஏஎம் ராஜாவின் இசையில் அவரே பாடி எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். ஒரு மிக உற்சாகமான ஒரு பாடல் என்று சொல்லலாம். அந்த பாடலை கேட்கின்ற போதே, அந்த நீங்கள் முன்னிசை அதை கேட்கின்ற போதே ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்கும். காலத்தால் அழியாத ஒரு அற்புதமான கிளாசிக் காதல் பாடல் என்று இதை சொல்வார்கள். ஏஎம் ராஜா இசையமைத்து அவரும் பாடகி எஸ் ஜானகியும் இணைந்து இனிமையாக இந்த பாடலை பாடியிருப்பார்கள். ஏஎம் ராஜாவின் ரசிகரமான பேஸ் குரல், எஸ் ஜானகியின் மென்மையான குரல் இணைந்து கேட்பவர்கள் காதுகளில் மிக அற்புதமான ஒரு சிந்தனையை, மகிழ்ச்சியை, ஒரு காலத்தால் மிஞ்சிய ஒரு எண்ணோட்டத்தை கொண்டு வரும். காஷ்மீரின் எழில் கொஞ்சம் மலைகள், பனி படர்ந்த சூழல், படகு சவாரி காட்சிகள், ஜெமினி கணேசன் மற்றும் வையந்தி மாலா ஆகியோரின் நடிப்பு பாடலுக்கு மிகப்பெரிய உயிர் கொடுத்திருக்கும். வரிகளில் இருக்கும் மென்மை காதல்களின் மனநிலையை மிக அழகாக பிரதிபலிக்கும். ஓஹோ இந்தன் பேபி என்று பாடல் தொடங்கும். அந்த பாடல் ஒரு கீரவாணி என்ற ராகம், கீரவாணி ராகத்தின் பல பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. அப்படி ஒரு ராகத்தை அடிப்படையாக கொண்டு ஏஎம் ராஜா மீட்டமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் இந்த துள்ளலான மேற்கத்திய பாணி கலந்த ஒரு மெலேடி பாடலுக்கு இசையமைப்பாளர் ஏஎம் ராஜா அவர்கள் கீரவாணி ராகத்தை மிக அற்புதமாக பயன்படுத்தி இருப்பதாக பிற்காலத்தில் அவரது பாடல்கள் பற்றி ஆராய்ந்த பல சங்கீத மேதைகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏஎம் ராஜா மற்றும் ஜிக்கி இணைந்துதான் பாடல்களை பாடுவார்கள். ஆனால் ஜானகி இதை மிக சிறப்பாக பாடியிருப்பார். இந்த ஒரு காதலின் ஏக்கம், மென்மை, மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். இந்த பாடல் பொதுவாக 60களின் காலகட்டத்துக்கு ஏற்ப இல்லாமல் அந்த கால ஓட்டத்தில் விஞ்சிய, 61 இந்த பாடல் படமாக்கப்படுகின்றது, பாடல் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த வேளையில் மிக நவீனமான துள்ளலான மேற்கத்திய லத்தீன் அமெரிக்க பாணியில் இந்த பாடல், அந்த இசைக்கருவிகளை பயன்படுத்தி இந்த பாடல் உருவாக்கப்பட்டதாக சொல்வார்கள். அந்த வேளையில் இந்த பாடல் ஒரு துள்ளல் பாடல். ஒகஸ்டிக் கிட்டார் பாடலின் தொடக்கத்திலிருந்து அந்த துள்ளலான ரிதம், மெல்லிசைக்கு கிட்டார் தான் ஆதாரமாக விளங்கும். இந்த பாடலுக்கு பொங்கோஸ், ஹொங்கோ ட்ரம்ஸ் போன்றன பாடலின் நல்ல தாள நடையை கொண்டு வரும். தாளக்கட்டுக்களை உருவாக்க ட்ரம்ஸை மிக சிறப்பாக பயன்படுத்தியிருப்பார். அதேபோல் பல்லவி மற்றும் சரணங்களுக்கு இடையில் வரும் மென்மையான வேகமான இசைக்கோவைகளை உருவாக்க வயலின், செல்லோ, வயலோ இவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதைவிட கிளாரினெட், சக்ஸஃபோன் பாடலின் ஜாஸ் மற்றும் மேற்கத்திய உணர்வை கூட்டுவதற்கு இந்த வாத்தியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதேபோல் அகோஸ்டிக் பியானோ பாடலின் தாள அமைப்புக்கு மென்மையான ஒரு இசையை எப்போதுமே வழங்கி கொண்டிருக்கும் இந்த பியானோ. புல்லாங்குழல் பாடலின் மென்மையான காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இடங்களில் புல்லாங்குழல் இசை மிக சிறப்பாக சேர்க்கப்பட்டிருக்கும். நேர்த்தியான சேர்க்கை, இசைக்கருவிகளின் சேர்க்கையுடன் இந்த பாடல் உற்சாகமாக பாடுவது போல மிக அழகாக படமாக்கப்பட்டிருக்கும். காட்சியை பார்த்தவர்களுக்கும் தெரியும், இந்த பாடல் ஜெமினி கணேசன், வையந்தி மாலா இணைந்து நடித்திருப்பார்கள். இப்பொழுது பாடலை கேட்போம்.

0: அந்த பாடல் ஒரு துள்ளலான இசை. இன்றும் 60களில் வெளிவந்த, 60-61 ஆண்டு வெளிவந்த பாடல் இன்று கேட்கின்ற போதும் அந்த பாடலில் ஒரு துடிப்பு, இளமை, ஒரு நவீனம் என்பன இளையோடு. அவ்வளவு மிக அற்புதமான பாடலுக்கான அந்த வரிகளை தந்தவர் வேறு யாருமில்லை, கவியரசர் கண்ணதாசன். எம் ராஜாவின் இசையில் அவர் குரலில் எஸ் ஜானகி அம்மாவுடன் இணைந்து பாடிய தேன் நிலவு தந்த காஷ்மீர் பாடல். நேரம் 6:22. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.

நேர்களை, 60களில் வெளிவந்த பாடலுடன் இணைந்திருப்போம். இப்போது 70களில் வெளிவந்த பாடல் ஒன்றை பார்ப்போம். இது ராகதேவன், இசைஞானி இளையராஜா அறிமுகமான பின் வெளிவந்த படம், திரைப்படம் உறவாடும் நெஞ்சம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை தான் நாங்கள் அடுத்து எங்களது கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைத்த இருக்கின்றோம். உறவாடும் நெஞ்சம் என்ற திரைப்படம் 1976 வெளிவந்த திரைப்படம். அன்னக்கிளி திரைப்படம் வெளிவந்த காலங்களில் உருவான பல ஒரு சில திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. அந்த வேகத்திலே 1976 உறவாடும் நெஞ்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்ற பாடல்தான் இசைஞானி இளையராஜாவின் ஆரம்பகால மெலடிகளில் மிகச்சிறந்த ஒன்றாக SPB மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் உருவான பாடல் இந்த பாடல். அந்த வேளையில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அமைந்தவர் பஞ்சு அருணாச்சலம்தான். அவர்களை தமிழ் திரையுலகத்தில் அறிமுகப்படுத்திய பெருமை அவரை சார்கின்றது. காதலின் மென்மையான உணர்வுகளை தனது மயக்கும் இசையால் காலம் கடந்து எப்போதும் நிற்கக்கூடிய அந்த பாடலை தந்த இசைஞானியை வியப்பதா, அல்லது ஜானகி அம்மா, SPB இவர்களை வியப்பதா? அந்த பாடலின் இசை மிக இனிமையான புல்லாங்குழல் வயலின் இசையின் பின்னணியில் பாடகர்களில் தேனினும் இனிய குரலுடன் இணைந்து கேட்பவரை ஒரு கற்பனை உலகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய பாடலாக இருக்கும். அந்த பாடலை பொறுத்தவரையில் புதுமைகள் காண காண்போமே நாளும் திருநாள் என்று வரிகள் காதல்களின் எதிர்கால கனவுகளை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்க மறக்க SPB அவர்களின் ரசிகர்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் பாடல்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். ஜானகி அம்மாவின் ரசிகர்களுக்கு மட்டும் அது தெவிட்டாத தேனாக இனிக்கும். உறவாடும் நெஞ்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் பொதுவாக சுத்த சன்னியாசி ராகத்தில் அடிப்படையில் அமைக்கப்பட்டது என்பதை சொல்வார்கள். மனதை மயக்கும் சுத்த சன்னியாசி ராகம் பொதுவாக பக்தி, காதல், அமைதியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. இந்த ராகத்தில் புல்லாங்குழல் இசையை வாரி இறைப்பது இசைஞானியின் தனித்துவமான பாணியாக இருக்கும். இப்பாடலின் ஆரம்பத்திலும் இடையிலும் வரும் புல்லாங்குழல் இசை இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். சுத்த சன்னியாசி ராகத்தில் பல பாடல்களை தந்திருந்தாலும் இந்த பாடலுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, எல்லோரும் கேட்கக்கூடிய, எல்லோரையும் கட்டி வைக்கக்கூடிய ஒரு பாடல் வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். அதேபோல் இந்த பாடலை பொறுத்தவரையில் பாடலின் மென்மை, இசையமைப்பு, பாடகர்களின் உணர்வு பூர்வமான குரல் முழுமையாக ரசிக்க தூண்டும். இந்த பாடலை பற்றிய பல்வேறு விதமான விமர்சனங்கள் அந்த காலத்தில் பேசப்பட்டன. இசைஞானி இளையராஜாவின் புல்லாங்குழல் வயலின் இசையின் பின்னணி, அந்த பாடகர்கள் தந்த பல்வேறு விதமான அவர்களது குரல் வளங்கள், ஆற்றல்கள் என்பனவும் இன்று வரை பேசப்படும், இன்று வரை அந்த பாடல் பற்றி பலரும் கிலாகித்து பேசுவதற்கு காரணமாக அமையும். இவ்வாறான இந்த பாடலிலே பல்வேறு விதமான இசைக்கருவிகளை இசைஞானி இளையராஜா பயன்படுத்தியிருப்பார். நடிகர் சிவகுமார் மற்றும் காஞ்சனா ஜோடிக்கான ஒரு மென்மையான ஆழமான காதல் பாடல் அன்னக்கிளி 1976 மே மாதம் வெளியான படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து அதே ஆண்டில் இளையராஜாவுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைத்தது. அதில் ஒன்றுதான் இந்த பாடல். இந்த பாடலின் தொடக்கத்தில் கடிகாரம் ஓடுவது போன்ற ஒரு சத்தம் வரும், டிக் டிக் டிக் என்ற ஒளி. ஒரு அந்த ஒளியில் தான் தாளக்கட்டை பயன்படுத்தியிருப்பார். இது ஒரு மிக முக்கியமான இசைஞானி தந்த பல பாடல்களில் தந்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று. ஒரு கடிகாரத்தை வைத்தே இசையை அமைக்க முடியும் என்பதை எடுத்தெடுப்பிலேயே ஒரு புதுமையை புகுத்தி பலரை தன் பக்கம் ஈர்த்து வைத்தவர் இசைஞானி இளையராஜா. இளையராஜாவுக்கு திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பஞ்சு அருணாசலம் இந்த மெல்லிசை மட்டை கேட்டவுடன் காதலின் ஏக்கத்தையும் அழகையும் வெளிப்படுத்தும் வரிகளை எழுதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வாறான இந்த பாடலில் பல இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பார். அதை பற்றி பாடலை தொடர்ந்து பேசுவோம். மிக நீண்ட நேரமாகிவிட்டது நேர்களே.

0: பொதுவாக இந்த பாடலின் ஆன்மா என்று சொல்வதை விட இசைஞானி இளையராஜாவின் ஆன்மாவே புல்லாங்குழலும் வயலினார். அவற்றை மிக அச்சொட்டாக பயன்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவரே. இந்த பாடலில் புல்லாங்குழல் பல்லவிக்கு இடையிலும் சரணத்தின் பின்னணியிலும் சுத்த சன்னியாசி ராகத்தில் அழகை வெளிப்படுத்த மிக பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். வயலின், வயலோ, செல்லோ, இப்படி அந்த வயலின் குழு மிக சிறப்பாக பாடலின் பின்னணி முழுக்க ஒரு பிரம்மாண்டமான ஒளியை தந்து கொண்டிருக்கும். ஆங்காங்கே கவுண்டர் பாயிண்டும் வந்து சென்றதை பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, பாடலின் தாள அமைப்போடு ஒகஸ்டிக் கிட்டார் மென்மையான கோட்ஸ்களை மீட்டுவதற்கு கவுண்டர் மெலேடிகளுக்கு கிட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மேற்கத்திய ட்ரம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாடலின் சீரான தாளக்கட்டை தழுவி செல்ல இந்த ட்ரம்ஸ் பயன்படுத்தப்பட்ட அதே வேளை கடிகார ஒளி பாடலின் ஆரம்பத்தில் வரும் டிக் டிக் என்ற கடிகார ஒளியை ஒரு தாள வாத்திய உக்தியாக இசைஞானி இளையராஜா அந்த வேளையில் கையாண்டது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அது மட்டுமில்ல, கொங்கோ ட்ரம்ஸ் தாளத்துக்கு கூடுதல் மெருகூட்ட பயன்படுத்தப்பட்டது. விசைப்பல ஹீபோர்ட் பயன்படுத்தப்பட்டது. ஒகஸ்டிக் பியானோ பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி பல இசைக்கருவிகளை வைத்து ஒரு அருமையான மெலடியை இசைஞானி இளையராஜா தர கேட்டு ரசித்தீர்கள்.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: நேரம் இப்பொழுது 6:37. நேர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு பாடல்கள், குறிப்பாக எஸ் ஜானகி அம்மா 60கள், 70கள், 80கள், 90களில் பாடிய பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருக்கின்றோம்.
7: இனிய இசை விருந்து

நேர்களை, பொதுவாக இந்த ஆண்டுகளில் இந்த தசாப்தங்களில் வெளிவந்த பல பாடல்கள் இருக்கின்றன, பல நூறு பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் கொண்டு வந்த பாடல்கள் இவைதான். இந்த 60களில் வந்த பாடல்களில் அந்த நாங்கள் கொண்டு வந்த ஓஹோ இந்தன் பேபி அதுதான் மிகச்சிறந்த பாடல் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதேபோல் 70களில் வெளிவந்த பாடல்களில் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் இந்த பாடல்தான் மிகச்சிறந்த பாடல் என்றும் சொல்லவில்லை. 80களில் நாங்கள் இப்போது கொண்டு வர இருக்கின்ற இந்த பாடல்தான் மிகச்சிறந்த ஜானகி அம்மாவின் பாடல் என்று கொண்டு வரவில்லை. எல்லாமே அவரது. அப்படி நாங்கள் எடுத்தால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். ஏனென்றால் ஜானகி அம்மா பாடிய எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்த பாடல்கள்தான். அவற்றுக்கு தரம் பிரிப்பது மிக கடினம். தேசிய விருது பெற்றவை வேறு விட, அது அதற்கு பல காரணங்கள் இருக்குது. தேசிய விருது பெற்ற செந்தூரப்பூவே செந்தூரப்பூவையாக இருக்கலாம், அதுக்கு பின்னர் இஞ்சி இடுப்பழகியாக இருக்கலாம். அவை தவிர அவர் பாடிய அத்தனை பாடல்கள், அது இசையமைப்பு சில வழிகளில் சோடை போயிருக்கலாம், பாடல் வரிகள் சோடை போயிருக்கலாம், ஆனால் அவர் குரலில் வந்த அத்தனை பாடல்களுமே கேட்பதற்கு இனிமையான பாடல்களாக இருக்கும் என்ற வகையில் இப்போது நாங்கள் அடுத்ததொரு பாடலுக்கு 80களில் வெளிவந்த ஒரு பாடலுக்குள் நுழைய இருக்கின்றோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நேர்களை, அடுத்து நாங்கள் கொண்டு வர இருக்கின்ற பாடல் தாய் மேல் ஆணை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். தாய் மேல் ஆணை என்ற திரைப்படம் 1988 வெளிவந்த திரைப்படம். அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன், எல் ராஜா அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார். அர்ஜுன் மற்றும் ரகுவரன் ஆகியோரது நடிப்பில் 1988 ஏப்ரல் மாதம் 13 தேதி இந்த திரைப்படம் வெளிவந்தது. பல்வேறு மொழிகளில் அந்த திரைப்படம் பின்னர் பிரதியீடு செய்யப்பட்டது, மொழிமாற்றம் செய்யப்பட்டது. இந்த திரைப்படத்தில் சந்திரபோஸ் இசையமைத்திருந்தார். சந்திரபோஸின் இசைகள் பல மிக சிறந்த இசைகளாக, பாடல்களாக நேர்மனங்களில் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கும். இந்த பாடலை தெரிவு செய்ததற்கு காரணம், வைரமுத்து பாடலை எழுதி சந்திரபோஸ் இசையமைத்து ஜானகி அம்மா SPBயுடன் இணைந்து பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் கேட்கின்ற போதே ஒரு காலத்துக்கு எங்களை இழுத்து செல், அப்படி ஒரு காலத்துக்கு இழுத்து செல், அந்த 80களுக்கு இழுத்து செல்லக்கூடிய பாடல்களின் சில பாடல்கள் அந்த காலத்தை அப்படியே எங்கள் மனம் கண்முன் கொண்டு வரும். அப்படி ஒரு பாடலை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அடுத்த பாடலாக நிகழ்ச்சியிலே இணைத்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த பாடல் பற்றிய பல்வேறு விதமான சிறப்புகளை நாங்கள் பேசிக்கொண்டு பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த பாடலை பொறுத்தவரையில் இது தாய்மேல் ஆணை திரைப்படத்தில் வெளிவந்த பாடல். இந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் மிக முக்கியமானவை. குறிப்பாக இது சந்திரபோஸ் இசையில் வெளிவந்தது. தாய்மேல் ஆணை திரைப்படத்தில் ஒரு கர்நாடக இசையின் பாரம்பரியம் மிக்க ஹரஹர பிரியா ராகத்தின் பின்னணியை சந்திரபோஸ் இதில் பயன்படுத்தியிருப்பார். தமிழ் திரை இசையில் ஒரு துள்ளலான காதல் கனிந்த எளிய ஒரு மெலேடி பாடல் உருவாகுவதற்கு இசையமைப்பாளர் பொதுவாக இந்த ராகத்தை தான் பயன்படுத்துவார்கள். இசையமைப்பாளர் சந்திரபோஸ் இந்த ராகத்தின் ஸ்வரங்களை மேற்கத்திய நாட்டுப்புற பாணி வாத்திய கருவிகளுடன் கலந்து 80களின் ரசனை கேட்டவாறு ஒரு சூப்பர்ஹிட் பாடலாக மாற்றி தந்திருப்பார். பாடலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், 35 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் அது இளமையாக ஒலித்து கொண்டிருப்பது தான். இந்த பாடலில் ஒரு மேலைத்தேய கலவை, மேலைத்தேய பாணி, அதேபோல் ஒரு நாட்டுப்புற பாணி, இந்த இரண்டும் கலந்து காணப்படும். அப்படி கலந்து காணப்படுவதனால் அதற்குரிய ஹரஹர பிரியா ராகத்தை தேர்ந்தெடுத்தார் சந்திரபோஸ். அது ஒரு நல்ல தேர்வு, சந்திரபோஸுக்கு இருக்கக்கூடிய இசை ஞானத்தை காட்டுகின்றது. அக்கோடியன், கிட்டார் போன்ற மேற்கத்திய வாத்தியங்களை பயன்படுத்தி பாடலை ஒரு முடவன் பாடலாக தர முயற்சித்திருக்கின்றார். SPB, ஜானகி இருவரும் வரிகளை தாண்டி அவர்களது கம்பீர குரல், துள்ளல் குரல் SPBயின், ஜானகி அம்மாவின் நளினமான கொஞ்சல் குரல் பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கும். குறிப்பாக சரணங்களுக்கிடையே அவர்கள் கொடுக்கும் சிறிய சிரிப்பொலிகள் பாடலின் தன்மையை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும். ஆக்ஷன் கிங் என்று சொன்னால் அது அர்ஜுன். ஆரம்பகால சூப்பர் ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. அவரது சுறுசுறுப்பான வேகமான நடன அசைவுகள், அந்த காலத்தில் திரையரங்குகளில் இந்த திரைப்படத்தை, இந்த பாடல் காட்சியை பார்த்தபோது ரசிகர்களது கைகொட்டல்களுக்கு இது கைதட்டல்களை மிக அதிக அளவில் பெற்றுக் கொடுத்த பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. எளிய மனதில் நிற்கும் வைரமுத்துவின் வரிகள், மல்லிகைப்பூவின் நறுமணத்தையும் காதலை மிக எளிதாக தமிழில் சொல்லிய ஒரு பாடலில் இந்த பாடலும் ஒன்றாக சொல்லப்படும். பாமர மக்களும் எளிதில் முணுமுணுக்கின்ற தாய்மேல் ஆணை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. நேர்களே, இந்த பாடலில் பல்வேறு விதமான இசைக்கோர்வைகள், இசைக்கிளவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக

இந்த தாய்மேலான இத்திரைப்படத்தில் சந்திரபோஸ் பயன்படுத்திய இசைக்கருவிகள் மிக சிறப்பானவை. அந்த இசைக்கருவிகளை நாங்கள் முதலிலேயே பார்த்தால், நீங்கள் பாடலை கேட்கின்ற போது அவற்றை கொஞ்சம் கிரகிப்பது இலகுவாக இருக்கும் என்ற வகையில் அந்த இசைக்கருவிகள் பற்றியும், தாளவாத்தியங்களை பொறுத்தவரையில் இந்த பாடலின் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு நடன வேகத்தை தரக்கூடிய தாளக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஒகஸ்டிக் கிட்டார் இருக்கும், அதேபோல் கொங்கோ ட்ரம், பொங்கோஸ் போன்றன பயன்படுத்தப்பட்டிருக்கும். மராக்கஸ் சேக்கர் இரண்டும் பயன்படுத்தியிருப்பார்கள். மராக்கஸ் சேக்கர் ஒருவித மெல்லிய தொடர்ச்சியான நறுமண ஒளியை தந்து கொண்டிருக்கும். அதேபோல் மெலடி மற்றும் லீட் வாத்திய கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரணங்களுக்கு இடையில் வரும் தூண்டல்களில் இந்த கருவிகள் பிரதானமாக ஒலிக்கும். எக்கோடியன் சந்திரபோஸ் தொடர்ச்சியாகவே அந்த கருவியை தனது பாடல்கள் பலவற்றில் பயன்படுத்தியிருப்பார். எலக்ட்ரிக் கிட்டார், அதேபோல் ரிதம் கிட்டார், பேஸ் கிட்டார், சந்தூர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சைலஃபோன், சரணங்களுக்கு செல்லும் முன் வரும் இசைக்கோப்புகளில் பனித்துளி விழுவது போல மிக மெல்லிய ஒளியை எழுப்பக்கூடிய இந்த கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதேபோல் வயலின், வயலோ, செல்லோ என்று அந்த நரம்பு வாத்தியங்கள், அனலோக் சிந்திசைசர் என்பதுகளின் தொழில்நுட்பத்துக்கேற்ப பிரத்யேகமான ஒளிகளை எலக்ட்ரிக் கீபோர்ட் தருகின்ற அதே வேளை, இந்த அனலோக் சிந்திசைசர் மூலம் அந்த ஒளிகளை சந்திரபோஸ் மிக துல்லியமாக தந்திருப்பார். இப்பொழுது நாங்கள் பாடலுடன் இணைந்து கொள்வோம், கேட்டு பார்ப்போம்.

நேர்களை, இந்த பாடலை பொறுத்தவரையில் இந்த பாடல் மிகச்சிறப்பான முறையில் எங்களது இன்றைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற வைரமுத்து வரிகளை தந்திருப்பார். வைரமுத்துவின் வரிகளில் தான் இந்த பாடல் இடம்பெற்றமைக்காகத்தான் பல பாடல்கள் இருக்கின்ற போதும் இந்த பாடலை தெரிவு செய்தோம். அதுவும் ஒரு வித்தியாசமாக ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் சந்திரபோஸ் இசையமைத்த இந்த பாடல். இது பல்வேறு மொழிகளில் இந்த திரைப்படம் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது இந்த பாடலும் அவ்வாறு அந்த இந்த மிட்டம் அந்த மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்ததாக சொல்வார்கள்.

0: தபேலா டோலக்காகிய அந்த தாளக்கட்டுகளுடன் இந்த பாடல் மிக அற்புதமாக பல்வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்தி சந்திரபோஸ் தந்த எஸ் ஜானகி எஸ்பிபி குரலில் வைரமுத்து வரிகளில் ஒளித்தோய்ந்த நேரம் 6:53. நேர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து 90களில் வெளிவந்த ஒரு பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். ஜானகி அம்மா 7 தசாப்த காலங்களாக தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மொழி படங்களிலும் தனது இனிய குரல் வளர்த்தால் திரையுலகத்தை ரசிகர்களை கட்டி போட்டு வைத்தவர்.
1: இனிய இசை விருந்து

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: தொண்ணூறுகளில் பல பாடல்கள் வெளிவந்த போதும் நாங்கள் 1992 வெளியான சிங்காரவேலன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மெலடி பாடலை கொண்டு வர இருக்கின்றோம். இந்த பாடல் இசைஞானி இளையராஜாவின் ஒரு மாஜா ஜாலம் என்று சொல்லலாம். சுப பந்து வராளி என்ற ராகத்தில் இடம்பெற்ற பாடல். சோகமும் ஏக்கமும் நிறைந்த ஒரு பாடல். இந்த பாடலை ஒரு காதலின் ஏக்கத்தையும் தவிப்பையும் அழகாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதை ஒரு வித்தியாசமான பாரம்பரிய ராகத்துடன் மேற்கத்திய வயலின் புல்லாங்குழல் இசையை பின்னணியாக வைத்து புதுமையாக அமைத்திருப்பார் இசைஞானி இளையராஜா. பின்னணி பாடகிய ஜானகி அம்மா தன் கணீர் குரலால் இப்பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் என்றால் அது மிகையல்ல. தலைவனின் பிரிவால் வாடும் தலைவியின் ஏக்கத்தையும் தூதனுப்பும் தவிப்பையும் தன் குரலின் ஏற்ற ரக்கங்கள் மூலம் அற்புதமாக செய்திருப்பார். சங்க இலக்கியங்களில் உள்ள தூது விடும் மயில் குயில் காற்று போன்றவற்றை தூதாக அனுப்புகின்றன மரபை நவீன சினிமா பாடலுக்கு ஏற்ற எளிய தமிழில் பொன்னடியான் என்ற கவிஞர் தந்திருப்பார். தூது சொல்வதாரடி யாரடி என தொடங்கி காதலை தூது சொல்லும் பெண்ணின் மனநிலையை வரிகள் மிக அழகாக விவரிக்கும். குஷ்பு கமலஹாசன் திரையில் இந்த பாடலுக்கு நேர்த்தியாகவும் அழகாகவும் தமது முகபாவனைகளுடன் நடித்திருப்பார்கள். நடிகர் கமலஹாசனின் பிரசன்ஸ் காட்சியை மேலும் இது அழகாக்கியிருக்கும். பரதநாட்டிய அசைவுகளுடன் கூடிய இந்த நடன காட்சி பாடலின் செவ்வியல் தன்மைக்கு மேலும் வலு சேர்த்திருக்கும். பொதுவாக இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி கூட்டணியில் வேறு சில பல மிகச்சிறந்த பாடல்கள் 90களில் வெளிவந்தாலும் இந்த பாடல் சற்று வித்தியாசமானது. அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து

சிங்காரவேலன் திரைப்படத்தில் எஸ் ஜானகி அம்மா குரலில் அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 6:58. பாடலில் பல்வேறு விதமான இசைக்கருவிகளை கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருப்பார் இசைஞானி இளையராஜா. தபேலா, பெல், டோலக், சந்தூர், புல்லாங்குழல், ட்ரையாங்கிள் பெல், டோல்கி, கிட்டார், தாளம், சேக்கர் என்று பல கருவிகளை பயன்படுத்தி அந்த பாடல் மிட்டமைக்கப்பட்டிருக்கும். சுபபந்து வராளி ராகத்தில் பாடல் ஒழித்தோம் இந்த நேரம் சரியாக 6:59. நீர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD யின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: நேர்களைய, செய்தி அறிக்கையின் பின்னர் நாங்கள் இன்னும் இரண்டு பாடல்களை இன்றைய கீத சங்கங்கள் நிகழ்ச்சியில் தர இருக்கின்றோம்.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: தெற்காசியாவில் சிவில் பதிவு மற்றும் முக்கிய புள்ளி விவரங்களை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தெற்காசிய சிவில் பதிவு நிபுணர்களின் மாநாடு இன்று கொழும்பில் ஆரம்பமானது. இந்த முக்கிய நிகழ்வில் இலங்கை, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மாலைதீவு, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இலங்கையின் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மூன்று நாள் மாநாடு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணைக்குழு யுனிசெஃப் ஆகிய சர்வதேச அமைப்புகளின் பங்களிப்புடன் நடத்தப்படுகின்றது. இந்த மாநாட்டின் போது டிஜிட்டல் மயமாக்கல், தரவு ஆளுமை, தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் எவரையும் விடுபடச் செய்யாத சிவில் பதிவு முகரவுகளை உருவாக்குதல் போன்ற முக்கிய முன்னுரிமைகள் குறித்து விரிவாக ஆராயப்படும். மேலும் பங்குபெறும் நாடுகள் தங்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதற்கான சிறந்த தளமாக இந்த மாநாடு அமைந்திருக்கின்றது. நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆறு பிரதான தமிழ் அரசியல் கட்சிகள் பொது இணக்கப்பாட்டோடு ஒன்றிணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளன. இதன்போது அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் கருத்து தெரிவிக்கும் பொழுது, தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள், குறிப்பாக காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்தார். வன ஜீவராசிகள் அதிகாரிகள் இன்று பணிக்கு சமூகம் அளிக்காமல் சுகவீன விடுமுறை பெற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தோடு இணைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. சுகவீன விடுமுறை போராட்டத்துடன் இணைந்து பத்திரமுலையில் உள்ள வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வவுனியா இலங்கை போக்குவரத்து சபை வீதியிலிருந்து இயக்கப்படும் பேருந்து சேவைகள் இன்று காலை முதல் பாதிக்கப்பட்டிருப்பதனால் பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர். வீதியின் பொறியியல் பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள் நேற்று பணிக்கு சமூகம் அளிக்காததன் காரணமாக பேருந்துகளை வலிமையான முறையில் பராமரித்து சேவைக்கு அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பாக நிலவி வரும் பிரச்சினையை முன்னிட்டு பொறியியல் பிரிவு ஊழியர்கள் பணியை புறக்கணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக இன்று காலை முதல் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க முடியாத நிலை உருவானது. திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் நாணயத்தை செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வா மற்றும் திரைசேரியின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமா ஆகியோர் இந்த கூட்டத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திரைசேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூன்றாம் தரப்புக்கு சென்ற இந்த சம்பவம் இணைய குற்றத்துடன் தொடர்புடைய மோசடி என்று அரசாங்க நிதி பற்றிய குழு உறுதி செய்திருக்கின்றது. இதுகுறித்த விரிவான அறிக்கையை குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வா அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த அறிக்கையில் குறித்த மோசடி தொடர்பான கண்டறிதல்கள் மட்டுமின்றி எதிர்காலத்திற்கான முக்கிய பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பின் காரணமாக இந்தியாவில் தனியார் மருத்துவமனைகளின் வருமானம் 25% உயர்ந்திருக்கின்றது. இந்தியாவில் 2025 புதிதாக 15.7 லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 2040 புதிதாக புற்றுநோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுக்கு 22.2 லட்சமாக அதிகரிக்கும் என்று ICMR தெரிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான வழக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி திரும்ப பெற்றிருக்கின்றார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் VPP பரமசிவம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் உள்ள பாடசாலை கல்லூரி வளாகங்களில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நுழைந்து தங்கள் கட்சித் தலைவர்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் தலைவருக்கு ஆதரவாக விஜய் அண்ணா, விஜய் மாமா என மாணவர்களை வாழ்த்து கோஷங்கள் எழுப்பச் செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேசிய தலைவர்கள் புகைப்படங்களோடு தாவேக கட்சித் தலைவர் படத்தையும் காட்சிப்படுத்துவதாகவும், கல்வி நிறுவனங்களில் சினிமா பாடல்கள் பாடப்படுகின்றன என்றும் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் பிரச்சாரத்திற்காக தவறாக அவற்றை பயன்படுத்தி மாணவர்களை அரசியல் ரீதியாக சுரண்டும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கும் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையகத்திற்கும் முறைப்பாடு அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும், அந்த வழக்குகள் தொடர்பாக பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தரப்பில் முன்னிலையான தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பாடசாலைகளில் அரசியல் நிகழ்ச்சி நடத்த தடை விதித்து கடந்த 10ஆம் தேதி சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து மனுவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் முதல் டிசம்பர் வரை ஜல்லிக்கட்டு நடத்த அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்ற உத்தரவை கடைபிடிப்பதை மாவட்ட ஆட்சியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேரம் இப்பொழுது 7:07. நேர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக நேர்களது விருப்ப பாடல்களுக்கு செல்வோம். ஏனென்றால் ஏற்கனவே பல நேர்கள் லிஸ்டில் இருக்கின்றார்கள், பட்டியலில் இருக்கின்றார்கள். இன்னும் புதிதாக நேர்கள் இணைந்திருப்பதனால் நாங்கள் தொடர்ச்சியாக நேர்களது விருப்ப பாடல்களுக்கு செல்ல வேண்டும் என்ற வகையில் வருகின்ற இனி அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் மேலும் பல பாடல்களுடன் இணைந்திருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நேர்கள் 6 மணிக்கு முன்னர் இணைந்து பாடல் விரும்பி கேட்ட நேர்களது பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD
1: திரை இலக்கிய சாகர சங்கம் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் நேர் விருப்ப பாடல்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். இந்த வேளையிலே உலகின் உலகில் ஒரு அனைவரது கவனத்தை மீர்த்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான போட்டியில் கிடைத்த பணத்தை காசா மக்களுக்கு நன்கொடையாக கொடுத்த நோர்வே கால்பந்து சம்மேளனம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. நோர்வே கால்பந்து சம்மேளனம் ஒஸ்லோவில் உள்ள விளையாட்டரங்கில் நடைபெற்ற 2026 ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்டு போட்டிக்கான தகுதிகான் சுற்றில் இஸ்ரேல் அணிக்கு எதிரான போட்டியின் மூலம் கிடைத்த மொத்த டிக்கெட் வருமானத்தை காசா மக்களின் மனிதாபிமான உதவிகளுக்காக நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது. இந்த மனிதாபிமான உதவி இன்று உலகத்தில் பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. இது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து பவான் விருப்பப்பாடு.

0: அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 7:14 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக ஒலிபரப்பா.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661, 416-475-4661, 416-475-4661.

நேர்களை அடுத்து எங்களது நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற பாடல் தாரணி விருப்ப பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஜானகி மற்றும் உன்னிமேனன் ஆகியோரது குரல்களில் வைரமுத்து வரிகளில் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த இந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம்.

Vamos. Vamos. Y que no para usted que

0: நல்லா இந்த பாடல் எடுத்துட்டீங்களா?
1: இல்லை அது அது இப்போ இப்போ ஒழிச்சு முடிஞ்ச பாடல், இப்போ ஒழிச்சு.

0: யோடித்திரை பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 7:21 நேர்கள் சுயமார் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: Everything okay? No problem and it's now.
2: Bar kalam closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் பாடல்களுடன் இணைந்திருப்போம். இப்பொழுது அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நிர்மலாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் நிர்மலா, நன்றி. நீங்க நலமா?
1: ஆமா நலமா இருக்கும்.
0: என்ன பாடல்?
1: எனக்கு அண்ணனர் கோயில் தீபம் உண்டு, அந்த பாட்டு.
0: பாடலொலிக்கும் நன்றி. நிகழ்ச்சி
1: அதோட குஷிந்தனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: சரி, அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் நிச்சயமாக. நன்றி.
1: ஆமா நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் பாசன், கமல் பேசுறேன்.
0: கமல் சொல்லுங்க.
2: நேரம் பற்றாக்குறை காரணம் நேர்கள் கேட்கும் பாடலோட சேர்த்து இந்த பாடலையும் சேர்த்து போடுங்க. நாங்க கேட்கறது காவடி சிந்த படத்தை வந்து யாரோ சொன்னாங்க, அந்த பாடலு சீடியும் ஜானகியும் பாடினது. இல்லாட்டிக்கு நீங்கள் நேர்களோட சேர்த்து போடுங்க அந்த பாட்டையும்.
0: நன்றி நன்றி உங்கள் வருகைக்கும் உள்ளத்துக்கும்
2: நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்க.
3: எனக்கு இன்றைக்கு வைரம் அவற்றை நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு அவற்றை வரியில இருந்த ஒரு பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில எனக்கு குயின்சனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு.
0: நன்றி நன்றி தேவகுமார், நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பேசுறேன்.
0: சரண் சொல்லுங்கள்.
4: ரஷ்யாவிலிருந்து விமானம் வந்திறங்கினதுக்கப்புறம் அது ஒரு மார்னிங் போலத்தான் தெரியுது இல்ல எனக்கும். நாங்க விடமாட்டோம் முதல் தடவையா ரஷ்யா வந்து எப்படி அப்படியே எனக்கு வந்து இறக்கிற முடியினால காதல் வைபவமே காணன் நன்னாளுதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுவேன்.
0: அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
4: மூர்த்தியா இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நல்ல மூர்த்தி, நன்றி. நீங்க நலமோ?
4: நல்லமா இருக்கிறேன். குயின்சனுக்கு பிறந்த வாரத்துக்கு சொல்லிக்கொண்டு அதே நேரத்துல இந்த நண்பன் மாணிக்கநாதனுக்கு முந்தைய பிறந்த நாள், ரெண்டு வீட்டு மூர்த்திய தண்டி ஜல்லிக்கட்டுல இருந்து ஒரு பாட்டு உண்டு.
0: நன்றி நன்றி மூர்த்தி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
5: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
0: ஓ கலியவர்தன் சொல்லுங்க.
5: நான் கேட்கும் பாடல் படம் வேதம் புதிது, பாட்டு கண்ணுக்குள் நூறு நிலவ. மற்ற எங்கட குயின்சன் தம்பி அவர் ஒவ்வொரு நாளும் எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றவர், அவருக்கு இந்த மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன்.
0: நன்றி நன்றி. நேரம் இப்பொழுது 7:25. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இப்பொழுது மதிய ஒரு பாடல் விரும்பி கேட்டார். அந்த பாடல் அடுத்து எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கின்றார்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: நேர்கள் CMR தமிழ் HD உடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நேர்களை இந்த எங்களது இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான புதன்கிழமை 15 இடம்பெற போகின்ற அரையிறுதிப் போட்டி சில வேளைகளில் இடி மின்னல் புயல் மழை காரணமாக கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு செய்தி இப்போது வெளியாகி இருக்கின்றது. உலகக்கண்ட அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் அட்லாண்டா நகரில் நிலவும் இடி மின்னலுடன் கூடிய மோசமான வானிலை காரணமாக தாமதமாக தொடங்கலாம் என்ற அச்சம் இப்பொழுது எழுந்துள்ளது. தோமஸ் டுச்சலின் வழிகாட்டலில் களங்காணும் இங்கிலாந்து அணி நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவை அட்லாண்டா மைதானத்தில் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது. இந்த வேளையில் இந்த செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. நேரம் சரியாக 7:39. நேர்கள் CMR தமிழ் HD உடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.

மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே.

அந்த பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா, மனோ எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் ஆனந்த் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 7:46. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே பல நேர்கள் இணைந்து கொண்டு ஏஆர் ரஹ்மான், எஸ்பிபி, ஜானகி, வைரமுத்து இப்படி ஒரு காம்பினேஷனில் ஒரு பாடல் தருமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களது விருப்பத்தில் இப்பொழுது ஒரு பாடல் அடுத்தொழிக்க இருக்கின்றது. இந்த பாடல் வைரமுத்து வரிகளை எழுத, ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க, எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் ஒலிக்கின்றார். நேர்கள் பலரும் அப்படி கேட்டார்கள், வைரமுத்து இருக்க வேண்டும், ஏஆர் ரஹ்மான் இருக்க வேண்டும், எஸ்பிபி, எஸ் ஜானகி. இப்படி பாடல் விரும்பி கேட்ட நேர்களுக்காக இந்த பாடலை நாங்கள் வழங்குகின்றோம். குறிப்பாக நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட கண்ணன் எஸ்பிபி ஜானகி அம்மா பாடல் கேட்டார். அதேபோல் காசி வைரமுத்து ஜானகி அம்மா பாடல், தவம் ஜானகி வைரமுத்து பாடல் என்று கேட்டார்கள். இன்னும் தேவகுமார் இணைந்து வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான் இணைப்பில் ஒரு பாடல் கேட்டார். இத்தனை நேர்களுக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கின்றது. நேர்கள் தேவகுமார் மற்றும் கண்ணன், காசி, தவா இவர்களுக்காக அடுத்த பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த நேர்கள் எங்களது நேரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்துக்குள் அனைத்து நேர்களது தனித்தனி பாடல்களை ஒளிபரப்ப முடியாது என்ற மிக நல்ல ஒரு பரந்த உள்ளத்தை கருத்தில் கொண்டு இப்படி இணைந்து ஒரு பாடலை கேட்டார்கள். அவர்களுக்கு நன்றிகள். தேவகுமார், காசி, கண்ணன், தவம் ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இக்கட்டை புரிந்து கொண்டமைக்கிறேன்.

நேரம் 7:53 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்களது விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் மூர்த்தி விரும்பி கேட்ட பாடல். மூர்த்தி மூர்த்தியினது விருப்ப பாடல் அடுத்து ஜல்லிக்கட்டு என்ற திரைப்படத்திலிருந்து இப்போது ஒலிக்க கேட்கலாம்.

இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 7:59. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் ஒரு நேரை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன் அவர்களே. சந்திரன்
0: சந்திரன், நன்றி.
1: உங்களுடைய நிகழ்ச்சியை உண்மையை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அருமையானவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நினைக்கும் பாடலுக்கு இடம் இருந்தால் ஜானகி அம்மாண்ட ஒரு பாடலை போடு என்று கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு உண்மையிலேயே ஆத்மசாந்தி கேட்டுக்கிறேன். அவருடைய ஆத்மசாந்தி அடைய
0: நன்றி.
1: நாளை மச்ச பாப்போம். உங்களுடைய எதிர்பார்ப்புல தான் பார்த்து கொண்டிருக்கிட்டு
0: நாளை பேசுவோம். காலை நன்றி
1: நன்றி நன்றி நன்றி விவாசம்.
2: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD Avali News.